98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி. முன்னெழுங்கள், முன்னேறுங்கள், உங்கள் ஆற்றலின் முழுமையை உணருங்கள். மார்னிங் ராகம் ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.

0: 98.3 Mirchi. இது செம ஹாட் மச்சி.
1: சூடான ஃபில்டர் காஃபியுடன் சுவையான பாசிட்டிவ் வார்த்தைகள். மார்னிங் ராகம் ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.

0: 98.3 மிர்ச்சி இது செம்ம ஹாட் மச்சி
1: மார்னிங் ராகம் ஒன்லி ஆன் மிர்ச்சி இது செம்ம ஹாட் மச்சி

0: உங்க மார்னிங் வாக்குக்கு உங்க கூடவே வரும் ஒரு மோட்டிவேட்டிங் ஃப்ரெண்ட். மார்னிங் ராகம் ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மிர்ச்சி.
1: என்ன
2: மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
3: நீங்களும் கானா ஒன் ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.

முன்னெழுங்கள், முன்னேறுங்கள், உங்கள் ஆற்றலின் முழுமையை உணருங்கள். மார்னிங் ராகம் ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம ஹாட் மிர்ச்சி.

0: இது செம்ம ஹாட் மச்சி.
1: அதிகாலைகளை அழகான காலைகளாய் ஆக்க மார்னிங் ராகம் ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.

0: 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.
1: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
2: எதை?
1: 90s கோல்டன் சாங்ஸ் தான்.
2: நீ ஏன் மிஸ் பண்ணனும்? அதான் நம்ம கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட் இருக்கே. உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
1: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ்! பா,

0: 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி.
1: I am the danger.
2: Madras Morning with Mirchi DQ. Only on 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி.
3: மதுரை பத்தி பேச விஷாலு சசிகுமார் இருக்காங்க. கோயம்புத்தூருக்கு நம்ம ஹிப்பா பாதி என்ன, மெட்ராஸுக்காக இந்த மிர்ச்சி டி கியூ தானே பேசியாகணும். கேளுங்க மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டி கியூ ஒன்லி ஆன் 98.3 மிர்ச்சி. இது சாம ஹோட்டல் மிர்ச்சி.
4: 18 பட்டி மக்களும் வந்தாச்சாப்பா, அப்புறம் அவருட்டு போச்சு இவருட்டு போச்சு, இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது அண்ணே, மியூசிக்க போட்டு விடுனே.
2: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டி கியூ.
4: துணியெல்லாம் துவைச்சிட்டு கம்ஃபர்டபுளா சோஃபால உட்கார வச்சிருக்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய காலை வணக்கத்தை போட்டு இந்த ஷோவை ஸ்டார்ட் பண்ண வந்தாச்சு. ஒன் அண்ட் ஒன் நீ மிர்ச்சி டிக்க இந்த டேவை ஸ்டார்ட் பண்ண தேவையான ஒரு குட்டி கதை சொல்றேன், ரொம்ப முக்கியமான கதை கேளுங்க. ஒரு அப்பாவும் பையனும் வந்து ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்காங்க, நல்லா வெளிச்சமா இருக்கு. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா கருமேகங்கள் வருது, இடி மின்னல் இதெல்லாம் வர ஆரம்பிக்குது. அந்த பையன் பயந்துடுறான், அப்பாப்பா என்னப்பா அது பயங்கரமா இருக்கே அப்படின்னு. பொறுமையாரு பொறுமையாரு அப்படிங்கிறார். கொஞ்சம் தூரம் கடந்து போறதுக்குள்ள அந்த மேகம் எல்லாம் கலைஞ்சு மறுபடியும் வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருது. பாத்தியா அப்பா சொன்னேன்ல, இதே மாதிரிதான்டா நம்ம லைஃப்லயும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா அவர் என்ன
5: சொன்னாருன்னா,
4: நம்ம லைஃப்ல ரொம்ப டஃப்பான ஒரு ஃபேஸ்ல இருக்கலாம், அதாவது தோல்விகள் இருக்கலாம், ரொம்ப கோபம் இருக்கலாம், வன்மங்கள் இருக்கலாம், பிளா பிளா பிளா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மள போட்டு செய்யுதேன்ற ஃபீல் இருக்கலாம். அது எப்படின்னா அந்த பாசிங் கிளவுட் மாதிரி அப்படியே கடந்து போயிடும். டெஃபினட்டா அந்த குட்டி பையனுக்கு எப்படி லைட் வந்துச்சோ நம்ம வாழ்க்கையிலயும் வெளிச்சம் வரும். ஹோப் நம்பிக்கை அதை மட்டும் விட்டுறாதீங்க, புரிஞ்சா ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸ்டேடியம் மிர்ச்சி, இது சாம ஹோட்டல் மிர்ச்சி.
2: மிர்ச்சி ரிவைண்ட்ராகம் 90s நாட் அவுட்.
6: சத்யாலா எப்பவுமே ஏசிக்கு செம்ம ஆஃபர் தராங்க, அதான் நாங்க எப்பவுமே சத்யாலா ஏசி வாங்குறோம்.

0: ரவி, உனக்கு தெரியுமா, இப்ப உன்னோட ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை நீயே டிசைன் பண்ணிக்கலாம்.
1: அப்படியா?
0: கேலக்ஸி மார்வல் வந்தாச்சு.
2: கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் என்றென்றும் உங்கள் சேவையில்.
3: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட.
4: This summer, travel through Europe in luxury with Etihad. From the bold, creative streets of Barcelona to the soft, sunlit glow of Lisbon, there are so many wonders to discover under the sun, where city moments meet seaside escapes. Fly to over 20 European cities and let summer take off. Book on Etihad.com. Etihad, beyond borders.
5: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
0: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர். இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம், மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
6: உங்க லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல் ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ரூபீஸ், இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3500 ரூபீஸ் மட்டும்தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
7: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ், ஆரியபுரம் மற்றும் ஷெனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299404040.
8: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்கள மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்குதான் நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல ஸ்னேஹாவை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மணப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
9: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரொட்டி நகர்.
6: உங்க லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல் ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ரூபீஸ், இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3500 ரூபீஸ் மட்டும்தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
7: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ், ஆரியபுரம் மற்றும் ஷெனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299404040.
10: ஹே, நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
11: நிஜமாவா? எப்படிடா?
10: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
11: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
10: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரிஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ரூபீஸ் 37,000க்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999க்கு. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாறுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
12: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS குட் ஹவுஸ். ஆண்டாண்டு கால நம்பிக்கை, அதே தரம் இன்றும் என்றென்றும். இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS குட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
13: Worried about resale value of electric car? Not anymore. Maruti Suzuki e-Vitara comes with assured buyback value with its massive 61 kilowatt hour battery and a range of 543 kilometers. No more range anxiety as well. Backed by India's largest charging network, feel confident to travel farther and deeper. Own it for ₹10.99 lakh with a battery EMI of just ₹3.99 per kilometer. India goes electric.
14: Nexa.
15: குடும்பத்தோட சந்தோஷம் பாதுகாப்புக்கு பிளானிங் ரொம்ப முக்கியம். அதுக்காக LIC கொண்டு வந்திருக்கிற புதிய பிளான் ப்ரொடெக்ஷன் பிளஸ்.
0: இது ஒரு யூனிட் லிங்க் பிளான், லாங் டர்ம் சேவிங்ஸும் ப்ரொடெக்ஷனும் கூட. உங்க கோல்ஸ்க்கு மேட்சா டாப் அப் பிரீமியம்ஸ் மூலமா ரிஸ்கவரை இன்க்ரீஸ் பண்ணலாம். மேலும் மல்டிபிள் இன்வெஸ்ட்மென்ட் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ்ல சூஸ் பண்ற பிளெக்சிபிலிட்டியும் இருக்கு.
15: 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்ஷியல் வித்ட்ராயல் ஆப்ஷனும் இருக்கு.
0: LIC ப்ரொடெக்ஷன் பிளஸ் பாலிசி பற்றிய மேல் விவரங்களுக்கு உங்க LIC ஏஜென்ட்ட காண்டாக்ட் பண்ணுங்க, இல்லனா நியரஸ்ட் LIC பிரான்ச்ச விசிட் பண்ணுங்க, அல்லது www.licindia.in லாகின் பண்ணுங்க. LIC ஹர்பல் ஆப்கே சாத்.
16: You are listening to Back to Back Mirchi, Back to Back.
17: Only on 98.3 Mirchi. இது செம ஹாட் மச்சி.

0: இவருக்கும் வணக்கம். துள்ளாம் செலவு வாங்கின சம்பளத்தை பத்து நாள்ல காலி பண்றது எப்படின்னு உங்ககிட்டதான் கிளாஸ்க்கு வரணும். விருட்சி ஆரோக்கியம் சுகர் கட்டுன்னு சொல்லுவேன், ஆனா டீ காஃபில மட்டும் கொஞ்சமா போட்டுப்பேன்னு சொல்லுவேன். தனுசு வளர்ச்சி புதுசா ஒரு பெரிய ஷூ வாங்கியிருப்ப, அது உன்ன வழக்கத்தோட ரெண்டு இன்ச் ஹைட்டா காட்டும். மகரம் சுவாரஸ்யம் இன்னும் ஆபீஸ்ல ஒர்க்கு ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணாம எலெக்ஷன் பத்தி தான் பேசின்னு இருக்கீங்கன்னு அர்த்தம். கும்பம் கட்டுப்பாடு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனா கெட்ட வார்த்தை இல்லாம பேசுறதுக்கு ரொம்ப போராடி கண்ட்ரோல் பண்ணுவல். மீனம் ரசனை எப்ப ஸ்வீட் சாப்பிட்டாலும் காரம் ஏதாவது இருக்கான்னு உடனே கேப்ப. நன்றி வணக்கம்.
1: Only on Mirchi. This is Summer Hot Machi.
2: தங்கம் மயிலின் பிக் பாக்ஸ் ஆஃபர்.
3: உங்களுக்கு பிடிச்ச ஆஃபரை நீங்களே தேர்வு செய்யுங்க. தங்கம் கிராமிற்கு ரூபாய் 600 வரை தள்ளுபடி, 10 கிராம் தங்கத்திற்கு 40 கிராம் வெள்ளி இலவசம்.
2: நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு 25% சேதாரத்தில் தள்ளுபடி, 40 கிராம் மேல வாங்குற நகைகளுக்கு 7.99% மட்டுமே சேதாரம்.
3: தங்கம் மயில் ஜுவல்லரி தமிழகம் எங்கும். தங்கம் வாங்க தங்க மயிலுக்கு வாங்க. டிஎன்சி அப்ளை.
4: ஏய் நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
5: நிஜமாவா? எப்படிடா?
4: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
5: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
4: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரீஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ரூபீஸ் 37,000 பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாறுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
6: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
7: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூம்க்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பாத்தாச்சா?
8: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
9: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு.
10: சரி சரி சரி சரி வசந்த் அண்ட் கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் அண்ட் கோ.
11: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
10: சரி சரி.
12: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனையை மாற்றுங்க, பேங்கையும் மாற்றுங்க.
13: ஜாய் அலுகாசில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜாய் அலுகாசில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜாய் அலுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
14: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
15: This summer, travel through Europe in luxury with Etihad. From the bold, creative streets of Barcelona to the soft, sunlit glow of Lisbon, there are so many wonders to discover under the sun, where city moments meet seaside escapes. Fly to over 20 European cities and let summer take off. Book on Etihad.com. Etihad, beyond borders.
16: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS குட் ஹவுஸ். ஆண்டாண்டு கால நம்பிக்கை, அதே தரம் இன்றும் என்றென்றும். இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS குட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
17: Worried about resale value of electric car? Not anymore. Maruti Suzuki e-Vitara comes with assured buyback value with its massive 61 kWh battery and a range of 543 kilometers. No more range anxiety as well, backed by India's largest charging network. Feel confident to travel farther and deeper. Own it for rupees 10.99 lakh with a battery EMI of just rupees 3.99 per kilometer. India goes electric.
18: Nexa.
19: வாழ்க்கை முன்னாடி போக போக நம்ம பொறுப்புகளும் அதிகமாகுது. ஒவ்வொரு புதிய மைல்ஸ்டோன்லயும் உங்களோட ப்ரொடெக்ஷனும் அதுக்கு ஏத்த மாதிரி வளரணும்ல. அதுக்காகவே LIC வழங்கும் பீமா கவச், இது உங்களோட மாறி வரும் தேவைகளுக்கு ஏத்த ஒரு பியூர் ப்ரொடெக்ஷன் பிளான். உங்களோட கல்யாணம், குழந்தை பிறப்பின வாழ்க்கையின் முக்கிய கட்டங்களில் உங்கள் சம் அஷ்யூர்டை நீங்களே ஏத்திக்கலாம். பிளெக்சிபிளான பிரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் மற்றும் 100 வயது வரை லைஃப் டைம் ரிஸ்க் கவர். மேலும் விவரங்களுக்கு உங்கள் LIC ஏஜென்ட்டை அணுகுங்கள், இல்லை என்றால் www.licindia.in பாருங்கள். LIC, ஹர் பல் ஆப்கி சாத்.
0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
18: மதுரையை பத்தி பேச விஷாலு சசிகுமார் இருக்காங்க. கோயம்புத்தூருக்கு நம்ம ஹிப்பா பாதி என்ன? மெட்ராஸுக்காக இந்த மிர்ச்சி டிக்யூ தானே பேசியாகணும். கேளுங்க மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மிர்ச்சி.

0: அட நம்ம லக்கி நம்பர் வந்துருச்சு.
1: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டி க்யூ.
0: ஏன் யாராவது வரணுமா? எதுக்கு பாடிலே பண்றீங்க? கிழிச்சு விடுங்க கேலண்டர. இன்னைக்கு May 7, 2026 வியாழக்கிழமை. குட் டைம் வந்து பாத்தீங்கன்னா காலையில 10:30 to 11:30. கீழே ஏதோ கருத்து போட்டிருக்காங்க, முன் கோபம் வீண் பழியில் கொண்டு போய் நிறுத்தணும்னு. கோபத்தை முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்திக்கங்க. இன்னைக்கான பெஸ்ட் ராசி யாருன்னா கடகம் தான், வெற்றின்னு போட்டிருக்கு. நீங்க ரொம்ப நாள் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்த லீவை போட்டு வெற்றி அடைஞ்சிருவீங்க. இன்னைக்கான பாவப்பட்ட ராசி யாருன்னா விருச்சிகம் தான், உங்களுக்கு சிக்கல்னு போட்டிருக்கு. எவனோ பண்ண தப்புக்கு உங்களை சிக்க விடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. அலர்ட்டா இருந்துக்கமாமே. இன்னைக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் வேற இருக்குப்பா. நம்மளுடைய நேஷனல் ஆந்தம் இருக்குல்ல, ஜனகணமன, அதை எழுதின ரவீந்திரநாத் தாகூர் அவர் பிறந்த தினம் வந்து இன்னைக்குதான். அது மட்டும் இல்லாம ஆஸ்மா டேவும் இன்னைக்குதான். இது மாதிரி ஏகப்பட்ட ட்ரெண்டிங்கான விஷயங்கள் நம்ம சொல்ல வந்துட்டே இருக்கு. எங்கேயும் ஓடாதீங்க. ஸ்டடி நிமிர்ச்சி. திஸ் சாம் ஹாட் மிர்ச்சி.
2: This song is brought to you by V. Together for tomorrow.

0: நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல டாக்டர். உங்களை பார்க்க மூணு பேஷண்ட் வந்திருக்காங்க.
0: என்ன ப்ராப்ளம்?
1: ஃபீவரா. மூணு பேரையும் உள்ள அனுப்புறேன்.
0: வாங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணுது?
2: டாக்டர், கண்ணு மூடுனா மஞ்சள் மஞ்சளா தெரியுது. V16 னு கேக்குது. கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன்னு சாங் வேற கேக்குது டாக்டர்.
0: ஓஹோ, உங்களுக்கு எப்படி?
3: டாக்டர், கண்ணு மூடுனா மூணு சத்தம் கேக்குது. பாண்டியான்னு பேரை கேட்டாலே பத்துக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
0: சோ சேட். உனக்கு எப்படிப்பா?
4: டாக்டர், வாய் தானா ஈசால கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்.
2: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்சஸ் பாருங்க, அப்புறம் மிர்ச்சியில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போயிருங்க. நர்ஸ்,
1: நான் தான் இருக்கேன்ல.
5: லான்ச்சிங் காசா கிராண்ட் ஹை சிட்டி சென்னை. இது உங்களுக்கான ரெவல்யூஷன். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் சென்னை, 41 ஏக்கர்ஸ்ல ஒரு மாபெரும் டவுன்ஷிப், 28 ஏக்கர் ஓபன் ஸ்பேஸ், அதில் 22 ஏக்கர்ஸ் லேண்ட்ஸ்கேப் க்ரீனரி. இயற்கையோட சேர்ந்து வாழ ஒரு பீஸ்ஃபுல் கம்யூனிட்டி. நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் லவராக இருந்தீங்கன்னா 5 ஏக்கர்ஸில் சவுத் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் உங்களுக்காக. மனசுக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதான சந்தோஷம். 150+ வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் அண்ட் 1.3 ஏக்கர்ஸ் ரெக்ரியேஷன் கிளப். இங்கே வீக் டேஸ் கூட வீக்கெண்ட்ஸாக மாறும். உங்களுக்கான இந்த ரெவல்யூஷன் உருவாக போற இடம் ORR, சென்னையின் புதிய அடையாளம்.
6: Launching Casa Grand High City, Bangalore ORR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call 9884822122.
7: உங்க லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ரூபீஸ் இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3500 ரூபீஸ்க்கு மட்டும்தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
8: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ், ஆரியபுரம் மற்றும் ஷெனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299404040.
9: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
10: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம், மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?

0: மற்றும் Patrol Metro Station near St. Thomas Mount. Admissions open. Call 720-13431. Subject to University of Madras affiliation.
1: This summer, choose 5-star safety for your family. Drive the B&Cab 5-star rated Honda Amaze with exciting May benefits. Range starts at an effective price of Rs. 7.38 lakhs only. Hurry, visit your nearest Honda dealer today. TNC apply.
2: மூணு மடங்கு கலெக்ஷன்ஸ் வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்
3: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா
2: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ் லைட் வெயிட் செட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ் எல்லாமே யூனிக்கா இருக்கும் டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு
3: சரி இப்பவே கிளம்பலாம்
2: ஸ்ரீகுமாரன் தங்க மாளிகை இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்
4: ஹே நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு
5: நிஜமாவா எப்படிடா
4: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு
5: ஈகோ ஸ்டார் எடிஷனா
4: ஆமா ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் ஆக்சசரி stylish body colored bumpers apro up to ₹37,000 ku benefits irukku idu ellame verum 19999 ku innike unga nearest maruti suzuki arena showroom ku ponga unga family oda star amarunga terms and conditions apply உலகத்திலேயே நம்பர் ஒன் பவுலர் ஸ்லோ பவுலர் அப்படியே வானத்தை தொடர மாதிரி ஒரு கில்லி சிக்ஸர் 15 வயசு பையன் வேர்ல்ட் கிளாஸ் பவுலர்ஸ்க்கு தண்ணி காட்டிட்டான் தினமும் ஈவினிங் செம விறுவிறுப்பா பாருங்க டாடா ஐபிஎல் 7 மணில இருந்து ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல
0: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butford Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 720-13431.
6: இந்த மதர்ஸ் டே மே 7 முதல் 10 வரை சோச்ல பிளாட் 30% ஆஃபர் என்ஜாய் பண்ணுங்க உங்க மதர்க்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் செலக்ட் பண்ணுங்க அதுவும் பிளாட் 30% ஆஃபோட இன்று உங்களோட நியரஸ்ட் ஸ்டோருக்கு விசிட் பண்ணுங்க
7: கார்த்திக் இதுதான் ஒரு ரூம் இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம் அப்பா இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு மகனே இந்த வீடு 3 generations பாத்துருக்கு
8: வாவ்
7: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு
9: இயர்ஸ் இல்ல ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த் செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட் 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் செட்டிநாட் சிமெண்ட் தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்
10: டர்ன் அப் தி ரேடியோ
11: 98.3 மிர்ச்சி இது செம ஹாட் மச்சி

0: ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல, 1000 சங்கர் படம் வந்தாலும் உங்க யாரையுமே திருத்த
1: முடியாது.
0: பப்ளிக்ல பிஸ்பிஸ் பண்ணக்கூடாதுன்னு எல்லா இடத்துலயும் எழுதி போட்டிருக்காங்க. என்னைய மாதிரி பல பேர் கத்திக்கிட்டே இருக்கோம், ஆனாலும் அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. வெளியே போகவே முடியல, ஏன்டா அப்படி பண்றீங்கன்னு தோணும். இதே மாதிரி மைசூர்ல ஒரு இடத்துல பண்ணிட்டே இருந்திருக்காங்க. இதை எப்படியாவது தடுக்கணும்னு யோசிச்சு அங்க ஃபுல்லா கண்ணாடி வச்சுட்டாங்களாம், அதாவது மிரர் வால்ஸ் வச்சுட்டாங்க. இப்ப எவனாவது பிஸ்பிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சோசியல் மீடியா ஃபுல்லா அந்த வீடியோ சம வைரலா போயிட்டு
2: இருக்கு.
0: இதே மாதிரி நம்ம ஊர்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊரை கெடுக்கிறதுக்கு சில விஷயங்கள் பண்ணிட்டே இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப கிரேசியான ஃபன்னியான பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? ரெண்டு நாளைக்கு முன்னாடி கிண்டி கிட்ட வந்துகிட்டு இருக்கேன், எனக்கு பின்னாடி ஒரு பஸ் பயங்கரமா ஹார்ன் அடிச்சுட்டு வந்துகிட்டே இருக்காங்க. சரி, அதை எமர்ஜென்சி போல இருக்கு, நகர்ந்து வழி விடுவோன்னு நானும் வழி விடுறேன், என்னைய பாஸ் பண்ணி போகல, எனக்கு பின்னாடி ஹார்ன் அடிச்சுட்டே வர்றாங்க. ஒவ்வொரு தடவை அவங்க பாம் பாம்னு அடிக்கும் போது ஹார்ட் பீட் திக்கு திக்கு திக்கு திக்குன்னு இருந்துச்சு. அப்ப நான் யோசிச்சேன், சே அந்த டிரைவரை இறக்கி நிக்க வச்சு அவர் காதுக்கு பக்கத்துல நல்ல சவுண்டான ட்ரம்பட்டை அப்படின்னு அடிக்க விடணும், இதுதான் அவருக்கான பனிஷ்மெண்டா இருக்கும்னு யோசிச்சேன். அன்வான்டா ஹார்ன் அடிச்சு எல்லாருடைய ஹார்ட் பீட்டை ஏத்தி விடுறது ரொம்ப பெரிய தப்பு. அதை பண்ணவங்களுக்கு நான் இப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்றேன். நீங்க எந்த தப்பு பண்றவங்களுக்கு எப்படி எல்லாம் கிரேசியான பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், ஃபன்னியான பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்கலாம்னு யோசிக்கிறீங்க? 9176983983 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸ்டெடி நிமிர்ச்சி, இது சாம் ஹாட் மிர்ச்சி.

0: This summer, travel through Europe in luxury with Etihad. From the bold, creative streets of Barcelona to the soft, sunlit glow of Lisbon, there are so many wonders to discover under the sun, where city moments meet seaside escapes. Fly to over 20 European cities and let summer take off. Book on Etihad.com. Etihad, beyond borders.
1: இறைச்சலுக்கு இடையில இயற்கையோட இசைய கேட்க துடிக்கிற ஏக்கமும், தூசிகளுக்கு நடுவுல தொலைஞ்சி போய்கிட்டே இருக்கிற நம்ம வாழ்க்கையும், இது எதுவுமே மாறாதுன்னு தோணும் போது எல்லாத்தையும் மாத்த முடியுங்கிற எண்ணம் கூட ஒரு ரெவல்யூஷன் தான்.
2: Launching Casa Grande High City, Bangalore ORR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call 9884822122.
3: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
4: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனையை மாற்றுங்க, பேங்கையும் மாற்றுங்க.
6: This summer, choose 5-star safety for your family. Drive the BNCAP 5-star rated Honda Amaze with exciting May benefits. Range starts at an effective price of Rs. 7.38 lakhs only. Hurry, visit your nearest Honda dealer today. TNC apply.
5: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றுங்க, பேங்கையும் மாற்றுங்க.
7: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
8: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: டாக்டர் ஆர்த்தோ ஆயிலின் ரெகுலர் மசாஜஸ் உங்கள் முட்டுகளை ஹெல்த்தியாக வைத்திருக்கும். உங்க ப்ராப்ளம் ரொம்ப பழசுனா டாக்டர் ஆர்த்தோ கேப்சூல்ஸை எடுத்துக்க மறந்துடாதீங்க. இனி வலி உங்களிடம் மண்டியிடும்.
1: அப்பா, இந்த சேப்பா டிராபிக்ல போறதுக்குள்ள உயிர் போயிரும் போல. இதுல வண்டியை எங்க போய் பார்க் பண்றது வேற தெரியல.
2: டிராவல் நினைச்சு டென்ஷனே ஆகாதீங்க. ஸ்டேடியம்ல சவுண்ட் போட மட்டும் ரெடியா வாங்க. மேட்ச் டிக்கெட் உங்க கையில இருந்தா ரைடு உங்க கையில தான். நம்ம VI 5G CSK ஃபேன் பஸ்ல ஏறுங்க. ஃப்ரீயா, செம கம்ஃபர்டபிளா ஸ்ட்ரைட்டா ஸ்டேடியம்க்கே போயிடலாம். சரியா மதியானம் 1 மணிக்கு கிண்டில இருந்து பஸ் கிளம்போம். அப்படியே அண்ணா சாலை 1000 லைட்ஸ் பேரறிஞர் அண்ணா மெமோரியல் வழியா வருவோம். உங்க சீட் ரெடியா இருக்கும். விசில் போடு.
3: இந்த மதர்ஸ் டே May 7 to 10 வரை சோச்ல பிளாட் 30% ஆஃபர் என்ஜாய் பண்ணுங்க. உங்க மதர்க்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் செலக்ட் பண்ணுங்க, அதுவும் பிளாட் 30% ஆஃபோட. இன்று உங்களோட நியரஸ்ட் ஸ்டோருக்கு விசிட் பண்ணுங்க.
4: One car for the ones who drive, for the ones who love more room, for the ones who enjoy the sky above, and for the ones who bring their world along. With a sporty SUV design, spacious and flexible interiors, Kia Konnect 2.0, and a 5-star Bharat NCAP safety rating, there's a car built for all. The 2026 Kia Seros, something for everyone. Price starts at ₹8,39,900. Bring your family. Take it for a test drive today.
5: Kia, movement that inspires.
6: எதுக்கோ வர சொன்னியே, எதுக்கு வர சொன்ன?
7: இல்ல மார்னிங் ஆயிடுச்சு.
6: எதுக்கோ வர.
7: டேய் டிக்யூ, மெட்ராஸ் மார்னிங் ஷோ பண்ணனும்னு கூப்பிட்டா எதுக்கு வரணும், எப்ப வரணும்? ஷோ பண்றான். நீங்க மறக்காம ஸ்டே டியூன்ல 98.3 மிர்ச்சி இது செம.

0: இந்த படமும் இருக்கு. அண்ட் இந்த படத்துடைய எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஷான் ரோல்டன் அவருடைய மியூசிக் தான் சூப்பரா பண்ணிருக்காரு. அவருக்காகவே படத்தை நல்ல தியேட்டர்ல போய் உட்காந்து பாக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. நான் ரீசெண்டா பார்த்ததுல என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு ட்ரெய்லர்னா இதுதான், May 8th. ஐ நாளைக்கா, இங்க பாருங்க காலை எவ்வளவு வேகமா ஓடுது அப்படின்னு பல ட்ரெண்டிங்கான விஷயங்கள் வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மிர்ச்சி, திஸ் ஆர் மை ஹாட் மிர்ச்சி.
1: கானாவின் மோஸ்ட் பாப்புலர் சாங் ஒன்லி ஆன் மிர்ச்சி, இது சம ஹாட்.

0: only on 98.3 Mirchi. இது summer hot Mirchi.
1: மதுரை பத்தி பேச விஷால் சசிகுமார் இருக்காங்க. கோயம்புத்தூருக்கு நம்ம ஹிப்பா பாதி என்ன, மெட்ராஸுக்காக இந்த மிர்ச்சி டிக்யூ தானே பேசியாகணும். கேளுங்க மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ, only on 98.3 Mirchi. இது summer hot Mirchi. படுத்துறாங்கயா படுத்துறானுங்க.
0: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ.
1: எவ்வளவு சொன்னாலும் பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி சின்ன சின்ன தப்பு வந்து ரோட் சைட்ல பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ அவங்களுக்குலாம் ஏதாவது ஃபன்னியான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா என்ன சொல்லுவீங்க? கதை போமா?
2: கதை போமா? கதை போமா?
1: நரேஷ் ப்ரோ, முதல்ல பப்ளிக்ல யார் என்ன தப்பு பண்ணா உங்களுக்கு பிடிக்காது?
3: நீங்க சொன்ன அதே டைட்டில் தான். இப்போ ரோட் சைடு யூரினல்ஸ் போறாங்கல்ல, அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப மிஸ்பிஹேவியரா இருக்கும். ஏன்னா எனக்கு வண்டி இல்லாத காலத்துல நடந்து போறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த எக்மோர் சைடு எல்லாம் நடக்கவே முடியாது. அது வாக்வேல இருந்து இறங்கினா ரொம்ப டிராபிக்கா இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டப்ப அப்பவே இந்த க்வெஸ்சனுக்கு வந்து ஆன்சர் எனக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். இங்கு சிறுநீர் கழிப்பவர்கள் புகைப்படத்தை ஹெச்டி தரத்துடன் புகைப்பிடித்து பேனர் கட்டப்படும். சிறுநீர் கழிக்காதீர்கள் எழுத கூடாது, சிறுநீர் கழித்தால் ஹெச்டி தரத்துடன் புகைப்படம் எடுத்து பேனர் கட்டப்படும் எழுதுனா கொஞ்சம் பயப்படுவாங்க.
1: சூப்பர், ஆக்சுவலா நல்ல ஐடியா தான் அது. தேங்க்யூ நரேஷ் ப்ரோ கால் பண்ணதுக்கு.
3: தேங்க்யூ ஜி.
1: யோசிச்சு பாருங்களேன், நம்ம நரேஷ் ப்ரோ சொன்ன மாதிரி பண்ணா எப்படி இருக்கும்? அந்த பக்கம் ஒரு பயம் வரமாட்டானுங்கல்ல. இதே மாதிரி பப்ளிக்ல யார் என்ன தப்பு பண்ணா உங்களுக்கு கோபம் வருது, ஏதாவது ஃபன்னியான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? 9176983983 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸ்டேடியம் மிர்ச்சி, திஸ் ஆம் ஹோட்டல் மிர்ச்சி.
0: மிர்ச்சி ரிவைண்ட் ராகம், 90s நாட் அவுட்.
4: சத்யாலாம் எப்பவுமே ஏசிக்கு செம்ம ஆஃபர் தராங்க, அதான் நாங்க எப்பவுமே சத்யாலே ஏசி வாங்குறோம்.

0: நாளைக்கு நான் டர்ஃபுக்கு வரமாட்டேன், வேக்சினேஷன் போட போறேன்.
1: உன் பையனுக்கா?
0: இல்ல, என் பேரண்ட்ஸ்க்காக.
1: பேரண்ட்ஸ்க்கே வேக்சினா?
0: ஆமாடா, வயசானவங்களுக்கும் வேக்சின் ரொம்ப அவசியம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டரான ஜெரிகேர் ஹாஸ்பிட்டல்ல இன்ஃப்ளூயன்சா, நியூமோகோக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்கும். வேக்சினேஷன் ரூபீஸ் 1499 இருந்து ஆரம்பிக்குது. ஸ்பெஷலைஸ்ட் ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனும் சேர்த்து அண்ட் ஹோம் வேக்சினேஷன் அவைலபிள்.
1: அப்படியா, நல்ல விஷயம்டா.
0: ஆமா, ஜெரிகேர் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ் டிநகர், அடையார் அண்ட் ஆதம்பாக்கம் பிரான்ச்சுகள்ல அவைலபிளா இருக்கு. அப்பாயின்மெண்ட்க்கு 9999444 கால் பண்ணலாம்.
2: லான்ச்சிங் காசா கிராண்ட் ஹை சிட்டி சென்னை. இது உங்களுக்கான ரெவல்யூஷன். ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் சென்னை, 41 ஏக்கர்ஸ்ல ஒரு மாபெரும் டவுன்ஷிப், 28 ஏக்கர் ஓபன் ஸ்பேஸ், அதுல 22 ஏக்கர்ஸ் லேண்ட்ஸ்கேப் கிரீனரி. இயற்கையோட சேர்ந்து வாழ ஒரு பீஸ்ஃபுல் கம்யூனிட்டி. நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் லவரா இருந்தீங்கன்னா 5 ஏக்கர்ஸ்ல சவுத் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் உங்களுக்காக. மனசுக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதான சந்தோஷம். 150 plus world class amenities and 1.3 acres recreation club. இங்க வீக் டேஸ் கூட வீக்கெண்ட்ஸ் மாறும். உங்களுக்கான இந்த ரெவல்யூஷன் உருவாக போற இடம் ORR, சென்னையின் புதிய அடையாளம்.
3: Launching Casa Grand High City, Bangalore ORR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call 9884822122.
4: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
5: எஸ் மேடம், சொல்லுங்க.
4: சார், ஒரகடத்திலேருந்து பேசுறோம். நாங்க புதுசா கட்டி இருக்கிற சர்வீஸ் அபார்ட்மெண்ட்டுக்கு பட்ஜெட் விலையில ஒரு டசன் ஸ்பிளிட் ஏசி வாங்கணும். என்ன ஏசி வாங்கலாம்?
5: யூஎஸ்லயே ஃபேமஸ் ஆன கேரியர் ஏசி இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பட்ஜெட் விலையில கிடைக்குது. 1.5 ton 3-star இன்வெர்டர் ஏசி ஜஸ்ட் ரூபீஸ் 34,990 கிடைக்குது.
4: ஓ, ஐ சி.
5: அதோட ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 கேரியர் ஸ்பிளிட் ஏசி வாங்கினா ஒரு 1 ton இன்வெர்டர் ஏசி டோட்டலி ஃப்ரீ.
4: அப்போ 10 ஏசி வாங்கி ரெண்டு ஏசி ஃப்ரீயாவே கிடைக்குமா?
5: ஆமா மேடம்.
4: ஆனா டெலிவரி ஒரகடத்துக்கு சார்.
5: ஒரகட என்ன, ஒட்டஞ்சத்திரத்துக்கே ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங் அரேஞ்ச் பண்றோம் மேடம். அதான் ரத்னா ஃபேன் ஹவுஸ்.
4: பஜாஜ் ஃபைனான்ஸ்ல வெறும் 1 ரூபாய் கொடுத்து இப்ப கேரியர் ஏசி வாங்கலாம்.
6: கேரியர் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
0: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
7: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
0: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
7: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
0: கோல் வினர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்சு. எங்க அம்மாவுக்கு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் வருதுடா. சுகர் பிபி எல்லாம் நார்மல் தான், ஆனா ஏன்னு புரியல.
1: டேய் ரமேஷ், நம்ம ப்ராப்ளமே அதான்டா. வயசானா சுகர் பிபி மட்டும் தான் செக் பண்ணுவோம், ஆனா இம்யூனிட்டி பத்தி யோசிக்கவே மாட்டோம். டிலே பண்ணாம சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜீரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டரான ஜெரிகேர் ஹாஸ்பிடலுக்கு போய் பாரு. இங்க எக்ஸ்பர்ட்ஸ் கன்சல்ட் பண்ணி இம்யூனிட்டிக்கு தேவையான வேக்சின்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இன்ஃபுளுசா, நியூமோகாக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்கும். ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனோட வேக்சின்ஸ் அட்மினிஸ்டர் பண்றாங்க. வேக்சினேஷன் ரூபீஸ் 1499 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹோம் வேக்சினேஷன் அவைலபிள்.
8: விசிட் ஜெரிகேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜீரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டர், ஃபார் சீனியர் சிட்டிசன், டி நகர், அடையார் அண்ட் ஆதம்பாக்கம். ஃபார் இமிடியட் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 9999445944.
9: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தெரிஞ்சீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ், டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200-13431. சப்ஜெக்ட் டு யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
10: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
11: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகுமாரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளா தான்.
10: அதுல என்ன ஸ்பெஷல்?
11: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ். வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்.
10: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
11: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
10: சரி, இப்பவே கிளம்பலாம்.
11: ஸ்ரீகுமாரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
12: ஹே, என்ன சவுண்ட் இது?
13: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
12: என்ன இடம்?
13: சர்ப்ரைஸ். பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 ஏக்கர் ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் IT பார்க், டவுன்ஷிப் உள்ளேயே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
12: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
13: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃப் நெக்ஸ்ட் லெவல் வர்ஸ் மாத்துங்க. கால் 8088068806.
14: லைட் பில் பார்த்தாலே டென்ஷன் ஆகுது. ஆனா ஏசி இல்லாம இருக்கவும் கஷ்டம். சொல்யூஷன் வோல்டாஸ் வர்டிஸ் ஏஐஏசி. இதோட எனர்ஜி மேனேஜர் உங்களுக்கு எவ்வளவு பவர் யூஸ் ஆகுதுன்னு காட்டும். மேலும் நீங்க உங்க கூலிங் பட்ஜெட்டை கண்ட்ரோல் பண்ணலாம் கம்ஃபர்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணாமலே. இந்தியாவின் ஸ்மார்ட் சேவிங் ஏசி. இன்னும் இப்போ கேஷ் பேக் மற்றும் ஈஸி இஎம்ஐஸ் கூட. விசிட் யுவர் நியரஸ்ட் வோல்டாஸ் ஸ்டோர் டுடே.
15: மூட்டு வலிக்கு டாக்டர் ஆர்த்தோ ஆயில் தரும் அமேசிங் ரிசல்ட் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். உங்க வசதிக்கும் சப்போர்ட்டுக்கும் டாக்டர் ஆர்த்தோ ஆர்த்தோட்டிக் கேர் ரேஞ்ச இன்ட்ரடியூஸ் பண்ணி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? டாக்டர் ஆர்த்தோ ஸ்பைனல் பெல்ட், நீ கேப், சர்விக்கல் பில்லோ, பேக் சப்போர்ட், போஸ்டர் கரெக்டர் இதுல இருக்கு. இது போல இன்னும் சிறந்த ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. டாக்டர் ஆர்த்தோ, இனி வலி உங்களிடம் மண்டியிடும்.
16: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரியில் பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், பிகாம் ஜெனரல், பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், பிபிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ. ஆர்வத்திற்கு ஏற்ற படிப்புகள் அனைத்தும் ஒரே வளாகத்தில்.
17: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரி, காந்தி நகர், அடையார். மேலும் விவரங்களுக்கு 9043726697.
18: Worried about resale value of electric car? Not anymore. Maruti Suzuki e-Vitara comes with assured buyback value with its massive 61 kilowatt hour battery and a range of 543 kilometers. No more range anxiety as well. Backed by India's largest charging network. Feel confident to travel farther and deeper. Own it for Rs. 10.99 lakh with a battery EMI of just Rs. 3.99 per kilometer. India goes electric.
19: Nexa.
20: குடும்பத்தோட சந்தோஷம் பாதுகாப்புக்கு பிளானிங் ரொம்ப முக்கியம். அதுக்காக எல்ஐசி கொண்டு வந்திருக்கிற புதிய பிளான் ப்ரொடெக்ஷன் பிளஸ்.
21: இது ஒரு யூனிட் லிங்க் பிளான், லாங் டர்ம் சேவிங்ஸும் ப்ரொடெக்ஷனும் கூட. உங்க கோல்ஸ்க்கு மேட்சா டாப் அப் பிரீமியம்ஸ் மூலமா ரிஸ்க் கவரை இன்க்ரீஸ் பண்ணலாம். மேலும் மல்டிபிள் இன்வெஸ்ட்மென்ட் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ்ல சூஸ் பண்ற ஃபிளெக்சிபிலிட்டியும் இருக்கு.
20: 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்ஷியல் வித்ட்ராயல் ஆப்ஷனும் இருக்கு.
21: எல்ஐசி ப்ரொடெக்ஷன் பிளஸ் பாலிசி பற்றிய மேலும் விவரங்களுக்கு உங்க எல்ஐசி ஏஜென்ட காண்டாக்ட் பண்ணுங்க, இல்லனா நியரஸ்ட் எல்ஐசி பிரான்ச்ச விசிட் பண்ணுங்க, அல்லது www.lacindia.in login pannunga. LIC, har pal aapke saath.
22: இது செம ஹாட் மச்சி.
23: கபீம் குபாம் கும்ப கம்பி
24: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ.
25: இந்த மாதிரி பெரிய பனிஷ்மெண்ட்லாம் இல்ல, இந்த பப்ளிக்ல சில தப்பெல்லாம் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு ஃபன்னியான பனிஷ்மெண்ட் கொடுத்து இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லணும்னா என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க? கதை போமா?
26: கதை போமா? கதை போமா?
25: வணக்கம் டெஸ்ரே, சொல்லுங்க, எந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகும் பப்ளிக்ல யாராவது தப்பு பண்ணும்போது?
27: முக்கியமா துப்பு வாங்க பாத்திருக்கீங்களா?
25: ஓகே,
27: அந்த மாதிரி பண்றது சுத்தமா பிடிக்காது. முடிஞ்சா தூக்கி மறுபடியும் அவங்க மேலேயே போடணும்ன்ற அளவுக்கு கோபம் வரும். அதே மாதிரி போட்டோ எடுத்துட்டு அங்கேயே பப்ளிஷ் பண்ணணும். அதுதான் இப்படி பப்ளிஷ் பண்ணா அப்பயாச்சும் கொஞ்சமாச்சு அவங்களுக்கும் தெரியும்ல.
25: நடந்து போறவங்க துப்புனாலே எனக்கு கோவம் வரும். சில பேர் பஸ்ல இருந்து எல்லாம் வேற துப்புவாங்க. டேய் ஏன்டா அப்படி பண்றீங்க அப்படின்னு இருக்கும். ஆக்சுவலா பஸ்ல ரைட் சைடு எடுக்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். சோ இப்படி துப்புறவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு பேனர் அடிச்சு இல்லைன்னா போட்டோ போட்டு அவமானப்படுத்தணுங்க அப்படின்னு டெஸ்ரே சொல்லியிருக்காங்க. நம்ம ஊர்ல பேனர் அடிக்கிறதுன்னு வந்துட்டாலே ஏதாவது ரைமிங்கா எழுதுவோம்ல, என்ன எழுதி வந்து பேனர் அடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாராவது ஐடியா கொடுங்களேன். நல்ல ஐடியாவா இருந்தா நான் ஷோல சொல்றேன். 9176983983 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டு விடுங்க. நல்ல ரைமிங் டைமிங் எல்லாம் சேர்த்து இருக்கணும். புரியுதுல? ஸ்டெடின்னு மிர்ச்சி, இது சம ஹாட் மிர்ச்சி.
28: You are listening to Back to Back, Back to Back, Mirchi, Back to Back, Back to Back.
22: Only on 98.3 Mirchi. It is Sema Hot Mirchi.

0: அனைவருக்கும் வணக்கம். மீஷம் பயம். பிசினஸ் பண்ண ஆசையா இருக்கு, ஆனா 1ஆம் தேதி சம்பளம் வராதுன்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் பயமா இருக்குன்னு சொல்லுவாள். ரிஷபம் அதிர்ச்சி. உன் மேல எப்பவுமே ஸ்பெஷலா கடுப்புல இருக்கிற பாஸ் சடனா ஸ்வீட்டா இன்னைக்கு பிஹேவ் பண்ணுவாங்க. மிதுனம் சாந்தம். ஓவரா ஆட்டம் போட்டிருப்ப, அதனால ஸ்டொமக் ஒரு 2 டேஸ் ரெஸ்ட் கொடுத்து சாந்தமா இருப்ப. கடகம் எதிர்பார்ப்பு. யாரெல்லாம் மினிஸ்டர் ஆக போறாங்கன்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆர்வமா சொல்லுவேன். சிம்மம் கோளாறு. பெண்டிங் ஒர்க் ரிமைண்ட் பண்ண உனக்கு மெசேஜ் போடுவாங்க, அத தனியா போடாம உன் கலீக் குரூப்ல போட்டு எஸ்டாப்லிஷ் பண்ணும். கன்னி துணை. ஏதாவது படிக்கணும்னா உடனே உன் கண்ணாடியோட துணைய தேடுவல். லாண்ட்ரி பணக்கம்.
1: Only on Mirchi. இது சம ஹாட் மச்சி.
2: நாளைக்கு நான் டர்ஃபுக்கு வர மாட்டேன், வாக்சினேஷன் போட போறேன்.
3: உன் பையனுக்கா?
2: இல்ல, என் பேரண்ட்ஸ்க்காக.
3: பேரண்ட்ஸ்க்கே வாக்சினா?
2: ஆமாடா, வயசானவங்களுக்கும் வாக்சின் ரொம்ப அவசியம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வாக்சினேஷன் சென்டரான ஜெரிகேர் ஹாஸ்பிட்டல்ல இன்ஃப்ளூயன்சா, நியூமோகோக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வாக்சின்ஸ் கிடைக்கும். வாக்சினேஷன் ₹1499 இருந்து ஆரம்பிக்குது. ஸ்பெஷலைஸ்டு ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனும் சேர்த்து அண்ட் ஹோம் வாக்சினேஷன் அவைலபிள்.
3: அப்படியா, நல்ல விஷயம்டா.
2: ஆமா, ஜெரிகேர் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ் டிநகர், அடையார் அண்ட் ஆதம்பாக்கம் பிரான்ச்சுகள்ல அவைலபிளா இருக்கு. அப்பாயின்மெண்ட்க்கு 9999444 கால் பண்ணலாம்.
4: இறைச்சலுக்கு இடையில இயற்கையோட இசைய கேட்க துடிக்கிற ஏக்கமும், தூசிகளுக்கு நடுவுல தொலைஞ்சி போய்கிட்டே இருக்கிற நம்ம வாழ்க்கையும், இது எதுவுமே மாறாதுன்னு தோணும் போது எல்லாத்தையும் மாத்த முடியுங்கிற எண்ணம் கூட ஒரு ரெவல்யூஷன் தான்.
5: Launching Casa Grand High City, Bangalore, RR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call 9884822122.
2: ஸ்டேடியம் போற வரைக்கும் எதுக்கு பாஸ் வெயிட் பண்ணணும்? பார்ட்டியை இப்பவே ஆரம்பிக்கலாமே. நம்ம VI5D CSK ஃபேன் பஸ் இப்போ ஆபீஷியலா ரோடுக்கு வந்தாச்சு. பஸ்க்குள்ள கேம்ஸ், பிரைசஸ் வேற லெவல் ஃபேன் வைப் காத்துட்டு இருக்கு. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், போர்டிங் பாயிண்ட்ல உங்க மேட்ச் டிக்கெட்டை காட்டினா போதும். மதியம் 1 மணிக்கு கிண்டில ஆரம்பிச்சு அண்ணா சாலை, 1000 லைட்ஸ், பேரறிஞர் அண்ணா மெமோரியல் அப்படியே ஸ்டேடியம் வரையும் நம்ம வண்டி மாசா போக போகுது. இது வெறும் பஸ் இல்ல மக்களே, இது ஒரு செம்ம கொண்டாட்டம்.
6: எங்க அம்மாவுக்கு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் வருதுடா, சுகர் பிபி எல்லாம் நார்மல் தான், ஆனா ஏன்னு புரியல.
3: ஏய் ரமேஷ், நம்ம ப்ராப்ளமே அதான்டா. வயசானா சுகர் பிபி மட்டும் தான் செக் பண்ணுவோம், ஆனா இம்யூனிட்டி பத்தி யோசிக்கவே மாட்டோம். டிலே பண்ணாம சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜீரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டரான ஜெரிகேர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாரு. இங்க எக்ஸ்பர்ட்ஸ் கன்சல்ட் பண்ணி இம்யூனிட்டிக்கு தேவையான வேக்சின்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இன்ஃபுளுசா, நியூமோகாக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்கும். ஜீரியாட்ரிக் கன்சல்டேஷனோட வேக்சின்ஸ் அட்மினிஸ்டர் பண்றாங்க. வேக்சினேஷன் ₹1499 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹோம் வேக்சினேஷன் அவைலபிள்.
7: திஸ் இஸ் ஜெரிகேர் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜீரியாட்ரிக் வேக்சினேஷன் Center for Senior Citizens, T-Nagar, Adayar and Adambakam. For immediate appointments, call 9944-5944.
2: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
8: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின்னர் 5G இருக்கே.
2: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
8: அது 1G கோல்ட் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வின்னர்.
2: கோல்ட் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
9: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
10: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
8: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின்னர் 5G இருக்கே.
2: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
8: அது 1G கோல்ட் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வின்னர்.
2: கோல்ட் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
11: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
12: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
13: ஹே, என்ன சவுண்ட் இது?
14: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
13: என்ன இடம்?
14: சர்ப்ரைஸ்.
15: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். OMR இருக்கிற 92 ஏக்கர் ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் IT பார்க், டவுன்ஷிப் உள்ளேயே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
13: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
15: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃபை நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
16: லைட் பில் பார்த்தாலே டென்ஷன் ஆகுது, ஆனா ஏசி இல்லாம இருக்கவும் கஷ்டம். சொல்யூஷன், வோல்டாஸ் வர்டிஸ் AIAC. இதோட எனர்ஜி மேனேஜர் உங்களுக்கு எவ்வளவு பவர் யூஸ் ஆகுதுன்னு காட்டும். மேலும் நீங்க உங்க கூலிங் பட்ஜெட்டை கண்ட்ரோல் பண்ணலாம், கம்ஃபர்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணாமலே. இந்தியாவின் ஸ்மார்ட் சேவிங் ஏசி, இன்னும் இப்போ கேஷ் பேக் மற்றும் ஈஸி EMI கூட. விசிட் யுவர் நியரஸ்ட் வோல்டாஸ் ஸ்டோர் டுடே.
17: மூட்டு வலிக்கு டாக்டர் ஆர்த்தோ ஆயில் தரும் அமேசிங் ரிசல்ட் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா நாள்பட்ட வலிகளுக்கு ஆர்த்தோ ஆயில் கூட சேர்ந்து ரெகுலரா ஆர்த்தோ கேப்சூல்ஸையும் சாப்பிடணும்னு உங்களுக்கு தெரியுமா? இது டெம்பரரி பெயின் கில்லர் இல்ல, ஆயுர்வேத மருந்து.
18: Worried about resale value of electric car? Not anymore. Maruti Suzuki e-Vitara comes with assured buyback value. With its massive 61 kilowatt hour battery and a range of 543 kilometers. No more range anxiety as well. Backed by India's largest charging network. Feel confident to travel farther and deeper. Own it for ₹10.99 lakh with a battery EMI of just ₹3.99 per kilometer. India goes electric.
19: Nexa.
20: ஹே நேஹா, இப்பெல்லாம் நீ ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்க, என்ன சீக்ரெட்?
21: சீக்ரெட் இல்ல, இது ஸ்மார்ட் மூவ். நான் LIC-யோட பீமா லட்சுமி பிளான் எடுத்துட்டேன்.
20: உண்மையாவா? அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
21: இங்க பாரு, சின்ன சேவிங்ஸ் பெரிய ரிட்டர்ன்ஸா மாறும். அண்ட் உனக்கு இன்சூரன்ஸ் கவரேஜும் கிடைக்கும். இது கொடுக்கும் கேரண்டீட் அடிஷன்ஸ், அடிஷனல் சர்வைவல் பெனிஃபிட், அதுவும் மூணு அட்ராக்டிவ் ஆப்ஷன்ஸோட. அண்ட் இதுல ஆட்டோ கவரும் இருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த பிளான் பெண்களுக்கு மட்டுமானது.
20: வாவ், நானும் LIC-யோட பீமா லட்சுமி பிளான் எடுக்க போறேன்.
21: அப்போ இப்பவே LIC-India.in விசிட் பண்ணு, இல்ல nearest LIC branch contact பண்ணு. LIC, ஹர் பல் ஆப்கே சாத்.
22: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ, only on 98.3 மிர்ச்சி. இது சம ஹாட் மிர்ச்சி.

0: என்னையா இது விருட்டு விருட்டுன்னு ஓடுறீங்க?
1: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ.
0: சில பேர் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதெல்லாத்தையும் பப்ளிக்கில் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க காலகாலமாக. அவங்களுக்குலாம் ஏதாவது ஃபன்னியான பனிஷ்மெண்ட்டை கொடுத்து புரிய வைக்கணும் அப்படின்னா என்ன கொடுப்பீங்க? கதை போமா,
2: கதை போமா.
0: ராஜேஸ்வரி மேடம், குட் மார்னிங், எப்படி இருக்கீங்க?
3: குட் மார்னிங், நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன். என்ன தப்பு யாராவது பப்ளிக்ல பண்ணா உங்களுக்கு கோவம் வருது மேடம்?
3: அதாவது நம்ம வண்டியில போயிட்டு இருக்கும்போது நம்மள தாண்டி விருட்டுன்னு தாண்டி போவோம் தெரியுமா, அதை கண்ணுமிக்க நேரத்துல
0: நான் கொஞ்ச நேரம் அங்கேயே அப்படியே நின்றுவேன், என்னடா நடக்குது அப்படின்னு.
3: எனக்கு வந்து பட உடனே வந்துடும்.
0: ஆமா, எக்ஸாக்ட்லி.
3: அதான் அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணணும், எந்த சேஃப்டி மிஷின்ஸ் இல்லாம ராக்கெட்ல ஏற்றி விட்டுரும். அது கொஞ்சம் யோசி பாருங்க, பக்கத்துல ஏற போகும்போது பயம் வந்துடும் உங்களுக்கு. அப்போ நம்மளுக்கு உயிர் பயம் வரும்லா, அப்படி இதுல போறமே அப்ப நம்ம திருப்பி பழப்போமா மாட்டோமா, நம்ம ஏற முடியுமா முதல்ல, அதுதான் யோசிப்பாங்கல்ல.
0: நல்லா இருக்குல்ல இந்த ஐடியா, ஆனா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஐடியாவா இருக்கு. இலான் மஸ்க்னால மட்டும்தான் இந்த ஐடியாவை செயல்படுத்த முடியும். இதே மாதிரி நீங்க ரோட் சைட்ல என்னென்ன தப்பு பண்றவங்களுக்கு என்னென்ன பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.

0: Launching Casa Grand High City, Chennai. இது உங்களுக்கான revolution. For the first time in Chennai, 41 acres ல ஒரு மாபெரும் டவுன்ஷிப், 28 acre open space, அதில் 22 acres landscape greenery. இயற்கையோட சேர்ந்து வாழ ஒரு பீஸ்ஃபுல் கம்யூனிட்டி. நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் லவரா இருந்தீங்கன்னா 5 acresல சவுத் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் உங்களுக்காக. மனசுக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதான சந்தோஷம். 150 plus world class amenities and 1.3 acres recreation club. இங்க வீக் டேஸ் கூட வீக்கெண்ட்ஸ் மாறும். உங்களுக்கான இந்த ரெவல்யூஷன் உருவாக போற இடம் ORR, சென்னையின் புதிய அடையாளம்.
1: Launching Casa Grand High City, Bangalore ORR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call 9884822122.
2: தங்கமயிலின் பிக் பாக்ஸ் ஆஃபர்.
3: 5 கேரட்டிற்கு மேல் பெல்ஜியம் கட் வைர நகைகள் வாங்குபவர்களுக்கு கேரட்டிற்கு 15,000 ரூபாய் வரை தள்ளுபடி. ஒவ்வொரு அரை கிலோ வெள்ளிக்கும் 2,500 ரூபாய் வரை தள்ளுபடி.
2: பிளாட்டினம், மயூரா, ஜேயோ, ரோஸ் கோல்ட் நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: தங்கமயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. TNC அப்ளை.
4: வயசானவங்களுக்கு வேக்சின் அவசியம்னு சொல்றாங்களே, அது உண்மையாவா?
5: ஆமா, நான் போன தடவை வேக்சின் போட்டதாலதான் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கேன். அடிக்கடி ஹாஸ்பிடல் போக வேண்டிய நிலை இருந்தா நீங்களும் தவறாம வேக்சின் போட்டுக்கோங்க.
4: பிபி, டயபெட்டிஸ், ஹார்ட் கண்டிஷன் மாதிரி உடல்நல பிரச்சனைகள் இருந்தா இது இன்னும் முக்கியம். இன்ஃபுளுசா, நியமோகோக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்குது. இங்க ஜெரியாட்டிக் கன்சல்டேஷனும் அவைலபிள் ஃபார் வேக்சினேஷன். வேக்சினேஷன் ஸ்டார்ட்ஸ் at ₹1,499 and home vaccinations available.
6: Visit Jerry Care Hospitals and Clinics, India's first geriatric vaccination center for senior citizen, T Nagar, Adayar and Adambakkam. For immediate appointments, call 9944-5944.
7: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
8: All new VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம், மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?

0: King of powerful cooling.
1: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
2: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வினர் 5G இருக்கே.
1: என்ன 5G-யா? அது என்ன புதுசா?
2: அது 1G கோல்ட் வினர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வினர் நல்ல எண்ணெய், 3G கோல்ட் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வினர்.
1: கோல்ட் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
3: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butford Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at co-education campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72001-3431.
4: This summer, choose 5-star safety for your family. Drive the B&Cab 5-star rated Honda Amaze with exciting May benefits. Range starts at an effective price of Rs. 7.38 lakhs only. Hurry, visit your nearest Honda dealer today. TNC apply.
5: Light bill paathale tension aagudhu. Ana AC illama irukkavum kashtam. Solution? Voltas Vertis AIAC. Idoda energy manager ungalku evlo power use aaludendru kaattum. Melum neenga unga cooling budget ei control pannalam. Comfort sacrifice pannamale. Indiavin smart saving AC. Innum ippo cashback matrum easy EMIs kuda. Visit your nearest Voltas store today.
6: Hey, nama Mani ippo periya star aayitar.
7: Nijamava? Eppadi da?
6: Avaru pudhu Maruti Suzuki Eco Star Edition vaangitar.
7: Eco Star Edition ah?
6: Ama, Eco Star Edition la 18 super accessories, stylish body colored bumpers, apro up to Rs. 37,000 ku benefits irukku. Idu ellame verum 19,999 ku. Innike unga nearest Maruti Suzuki Arena showroom ku ponga. Unga family oda star ah maarunga. Terms and conditions apply.
8: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS கோல்ட் ஹவுஸ். ஆண்டாண்டு கால நம்பிக்கை, அதே தரம் இன்றும் என்றென்றும். இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
9: இந்த மதர்ஸ் டே மே 7 முதல் 10 தேதி வரை சோச்ல பிளாட் 30% ஆஃபர் என்ஜாய் பண்ணுங்க. உங்க மதர்க்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் செலக்ட் பண்ணுங்க, அதுவும் பிளாட் 30% ஆஃபோட. இன்று உங்களோட நியரஸ்ட் ஸ்டோருக்கு விசிட் பண்ணுங்க.
10: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
11: Madras Morning with Mirchi DQ. Only on 98.3 Mirchi. It is summer hot to Mirchi.

0: ஒருவேளை எல்லாரும் காதுக்குள்ள பஞ்சு வச்சிருப்பாங்களோ, எவ்வளவு கத்தினாலும் கேட்கவே மாட்டேங்குது.
1: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ.
0: பப்ளிக்ல எந்த சேட்டையும் பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் சில பேர் ஏதாவது விஷயம் பண்ணி இரிட்டேட் பண்ணிட்டே இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஃபன்னியான பனிஷ்மெண்ட் என்ன கொடுப்பீங்கன்னு கேட்டிருந்தோம். கதை போமா?
2: கதை போமா, கதை போமா.
0: ராஜேஷ் அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
0: சொல்லுங்க, எந்த விஷயத்த பப்ளிக்ல பண்ணும்போது உங்களுக்கு கடுப்பா இருக்கும்? ஃபர்ஸ்ட்
3: இந்த குப்பை தொட்டியில என்னதான் குப்பை ஃபுல்லா இருந்தாலும் நம்ம ஆளுங்க ரோட்ல போட்டுருவாங்க. ஏன்னா நம்ம வீட்டுல குப்பை இருக்க கூடாது, ரோட்ல இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைப்பாங்க. அது ரொம்ப இதுவா இருக்கும், அந்த ஏரியாவே ஒரு மாதிரி நாசமா போயிருக்கும். அந்த மாதிரி பண்றவங்கள வந்து அப்பயே பிடிச்சிட்டா அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா அவங்கள குப்பல்ல ஓடணும்.
0: சூப்பர். இது
3: ஃபைன் எல்லாம் போட்டா கட்டிடுவாங்க, குப்பல்ல விட்டாதான் அந்த கஷ்டம் தெரியும்.
0: எடுத்துட்டு வீடு வீடா வந்து கலெக்ட் பண்றோம், அதையாவது கொடுங்க அப்படின்னு வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதே மாதிரி எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பப்ளிக்ல யாராவது பண்ணும்போது ஏன்பா இப்படி பண்றீங்க, டிஸ்டர்ப் பண்றீங்களப்பா அப்படின்னு ஃபீல் கொடுக்குது, அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க ஃபன்னியா? 9176983983 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸ்டேடியம் நம்பர் இது சம்பவம் ஆட்டோமச்சி.

0: This summer, travel through Europe in luxury with Etihad. From the bold, creative streets of Barcelona to the soft, sunlit glow of Lisbon. There are so many wonders to discover under the sun, where city moments meet seaside escapes. Fly to over 20 European cities and let summer take off. Book on Etihad.com. Etihad, beyond borders.
1: இறைச்சலுக்கு இடையில இயற்கையுடைய கேட்க துடிக்கிற ஏக்கமும் தூசிகளுக்கு நடுவுல தொலைஞ்சி போய்கிட்டே இருக்கிற நம்ம வாழ்க்கையும் இது எதுவுமே மாறாதுன்னு தோணும் போது எல்லாத்தையும் மாத்த முடியுங்கிற எண்ணம் கூட ஒரு ரெவல்யூஷன் தான்.
2: Launching Casa Grand High City, Bangalore, RR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call 9884822122.
3: வயசானவங்களுக்கு வேக்சின் அவசியம்னு சொல்றாங்களே, அது உண்மையாவா?
4: ஆமா, நான் போன தடவை வேக்சின் போட்டதாலதான் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கேன். அடிக்கடி ஹாஸ்பிடல் போக வேண்டிய நிலை இருந்தா நீங்களும் தவறாம வேக்சின் போட்டுக்கோங்க.
3: பிபி, டயபெட்டிஸ், ஹார்ட் கண்டிஷன் மாதிரி உடல்நல பிரச்சனைகள் இருந்தா இது இன்னும் முக்கியம். இன்ஃபுளுசா, நியூமோகோக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்குது. இங்க ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனும் அவைலபிள் ஃபார் வேக்சினேஷன்ஸ். வேக்சினேஷன் ஸ்டார்ட்ஸ் அட் ₹1499 அண்ட் ஹோம் வேக்சினேஷன்ஸ் அவைலபிள்.
5: திஸ் இஸ் ஜெரி கேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன், டி நகர், அடையார் அண்ட் ஆதம்பாக்கம். ஃபார் இமிடியேட் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 9944 5944.
6: புக்ஸ் கா பர்பட்டல் லேர்னிங் தெரிஞ்சீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ், டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200 13431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
7: 24 மணி நேர அவசர சிகிச்சை பிரிவுடன் CT, MRI, ஸ்ட்ரோக் யூனிட், ரோபோட்டிக் சர்ஜரி, ICU என அனைத்து மருத்துவ வசதிகளுடன் முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், கீழ்பாக்.
6: புக்ஸ் கா பர்பட்டல் லேர்னிங் தெரிஞ்சீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ், டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200 13431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
3: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
8: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
3: என்ன 5G? அது என்ன புதுசா?
8: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
3: கோல் வினர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
9: Okay, so ready for the interview?
10: Yes, sir.
9: So, where do you see yourself in next 5 years?
11: Sleeping peacefully in a room with an Onida AC.
9: What? Let's discuss your salary. So, how much are you expecting?
11: Sir, 1 rupee.
9: 1 rupee? What do you even get for 1 rupee?
11: Peaceful sleep.
12: Onida AC comes with a 5-year warranty and you can just get it for 1 rupee. For more information, visit your nearest Onida store.
13: லைட் பில் பார்த்தாலே டென்ஷன் ஆகுது, ஆனா ஏசி இல்லாம இருக்கவும் கஷ்டம். சொல்யூஷன், வோல்டாஸ் வர்டிஸ் AIAC. இதோட எனர்ஜி மேனேஜர் உங்களுக்கு எவ்வளவு பவர் யூஸ் ஆகுதுன்னு காட்டும். மேலும் நீங்க உங்க கூலிங் பட்ஜெட்டை கண்ட்ரோல் பண்ணலாம், கம்ஃபர்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணாமலே. இந்தியாவின் ஸ்மார்ட் சேவிங் ஏசி. இன்னும் இப்போ கேஷ்பேக் மற்றும் ஈஸி EMIs கூட. விசிட் யுவர் நியரஸ்ட் வோல்டாஸ் ஸ்டோர் டுடே.
14: ஹே, நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
15: நிஜமாவா? எப்படிடா?
14: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
15: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
14: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரிஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ₹37,000 க்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19999 க்கு. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாறுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
16: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS குட் ஹவுஸ். ஆண்டாண்டு கால நம்பிக்கை, அதே தரம் இன்றும் என்றென்றும். இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS குட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
17: இந்த மதர்ஸ் டே May 7 to 10 வரை சோச்ல பிளாட் 30% ஆஃபர் என்ஜாய் பண்ணுங்க. உங்க மதர்க்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் செலக்ட் பண்ணுங்க, அதுவும் பிளாட் 30% ஆஃபோட. இன்று உங்களோட நியரஸ்ட் ஸ்டோருக்கு விசிட் பண்ணுங்க.
18: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
19: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட். 30 சிமெண்ட் மேல தான்.
20: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி, 30 சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். 30 சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
10: 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.

0: 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி.
1: I am the danger.
2: Madras Morning with Mirchi DQ. Only on 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி.
3: எதுக்கோ வர சொன்னியே, எதுக்கு வர சொன்ன?
4: இல்ல மார்னிங் ஆயிடுச்சு,
3: எதுக்கோ வர.
4: டேய் டிக்யூ, மெட்ராஸ் மார்னிங் ஷோ பண்ணனும் கூட, எதுக்கு வரணும், எப்ப வரணும்னு கொஞ்சம் ஷோ பண்றா. நீங்க மறக்காம ஸ்டே டியூன்ல 98.3 மிர்ச்சி, இது செம ஹாட் மிர்ச்சி.
3: உங்களுக்கு ரிசல்ட் இந்த தேதியில இத்தனை மணிக்கு வரும்னு சொன்னதுக்கு அப்புறம் அங்க பயம் ஸ்டார்ட் ஆகும் பாருங்க.
2: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ.
3: நம்ம ஊருக்குள்ள சம்மர் ட்ரெண்டிங் போயிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் ஒன்னு ஒன்னா சொல்ல போறேன். உட்காந்து

0: டாப் 3 அட் 9.
1: தமிழ்நாட்டில் வந்து பிளஸ் டூ ரிசல்ட்ஸ் மே 8ஆம் தேதி வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ டேட் மென்ஷன் பண்ணாமல் தள்ளி வச்சிருக்காங்க. ஐ நோ ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், என்னப்பா தள்ளி வச்சிட்டீங்கன்னு. பட் எல்லாமே நல்லதுக்கு தான், நல்ல ரிசல்ட்டே வரும், கான்ஃபிடென்ட்டாக
2: இருங்க. நெக்ஸ்ட்,
1: கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். மே 29 தான் கடைசி டேட்னு சொல்லியிருக்காங்க, அதுக்குள்ளே பண்ணிடுவீங்கல்ல. என்ன இன்னும் டைம் வேணுமா? ஐ ஆஸ்க் புஸ்க்கு.
2: நெக்ஸ்ட்,
1: சுப்ரீம் கோர்ட்டில் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 34 ஜட்ஜஸ் இருக்காங்க, அதை 38 மாற்றலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சீக்கிரமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்ற கேள்வி வருதா? சீக்கிரமே நிறைய பேருக்கு ஜட்மெண்ட் கொடுக்கலாம்ல, அதனாலதான்.
2: நெக்ஸ்ட்,
1: சூப்பரான பாட்டு வருதுப்பா, ஏ ரஹ்மான் மியூசிக்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டேடியம் மிர்ச்சி, இது சாம ஹாட் மிர்ச்சி.
3: மிர்ச்சி ரிவைண்ட்ராகம் 90's not out.
4: சத்யாலா எப்பவுமே ஏசிக்கு செம்ம ஆஃபர் தராங்க, அதான் நாங்க எப்பவுமே சத்யாலா ஏசி வாங்குறோம்.

0: தங்கமயிலின் பிக் பாக்ஸ் ஆஃபர்.
1: உங்களுக்கு பிடிச்ச ஆஃபரை நீங்களே தேர்வு செய்யுங்க. தங்கம் கிராமிற்கு ரூபாய் 600 வரை தள்ளுபடி, 10 கிராம் தங்கத்திற்கு 40 கிராம் வெள்ளி இலவசம்.
0: நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு 25% சேதாரத்தில் தள்ளுபடி, 40 கிராம் மேல வாங்குற நகைகளுக்கு 7.99% மட்டுமே சேதாரம்.
1: தங்கமயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. டிஎன்சி அப்ளை.
2: லான்சிங் காசா கிராண்ட் ஹை சிட்டி சென்னை. இது உங்களுக்கான ரெவல்யூஷன். For the first time in Chennai, 41 acres la oru maaberum township, 28 acre open space, adhula 22 acres landscape greenery. Iyarkaiyoda seindhu vaazhu oru peaceful community. Neenga oru sports lover ah irundhingana, 5 acres la South India's largest sports club ungalukkaga. Manasukku pidichavanga kooda time spend pandradhana sandosham. 150 plus world class amenities and 1.3 acres recreation club. இங்க வீக்டேஸ் கூட வீக்கெண்ட்ஸ் மாறும். உங்களுக்கான இந்த ரெவல்யூஷன் உருவாக போற இடம் ORR, சென்னையின் புதிய அடையாளம்.
3: Launching Casa Grand High City, Bangalore ORR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call 9884822122.
4: எங்க அம்மாவுக்கு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் வருதுடா. சுகர் பிபி எல்லாம் நார்மல் தான், ஆனா ஏன்னு புரியல.
5: ஏய் ரமேஷ், நம்ம ப்ராப்ளமே அதான்டா. வயசானா சுகர் பிபி மட்டும் தான் செக் பண்ணுவோம், ஆனா இம்யூனிட்டி பத்தி யோசிக்கவே மாட்டோம். டிலே பண்ணாம சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜீரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டரான ஜெரிகேர் ஹாஸ்பிடலுக்கு போய் பாரு. இங்க எக்ஸ்பர்ட்ஸ் கன்சல்ட் பண்ணி இம்யூனிட்டிக்கு தேவையான வேக்சின்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இன்ஃபுளுசா, நியூமோகாக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்கும். ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனோட வேக்சின்ஸ் அட்மினிஸ்டர் பண்றாங்க. வேக்சினேஷன் ₹1499 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹோம் வேக்சினேஷன் அவைலபிள்.
6: விசிட் ஜெரிகேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன், டிநகர், அடையார் அண்ட் ஆதமாகம். ஃபார் இமீடியட் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் கால் 9999445944.
7: ஹலோ, டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
8: எஸ் மேடம், சொல்லுங்க.
7: ECRல எங்க புது வில்லா இன்டீரியர் டிசைனுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல ஏசியா சஜஸ்ட் பண்ணுங்க சார்.
8: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஜப்பான் ஹிட்டாச்சி சிக்னேச்சர் சீரீஸ் புதுசா வந்திருக்கு. எலிகன்ட் மார்பிள், மேக்னம் கிரே, ஸ்னோ ஒயிட்னு பல டிசைன்ல கிடைக்குது.
7: இது ஸ்மார்ட் வைஃபை ஏசி தானே?
8: எஸ் மேடம், இந்த ஏசிய நம்ம மொபைல்ல இருந்தே ஈஸியா ஆபரேட் பண்ணலாம். அதோட இந்த ஏசியில ஐஸ் கிளீன் டெக்னாலஜி இருக்கு. ஏசி காயில தானே கிளீன் பண்ணிக்கும். கரண்ட் பில்லும் கம்மி, மெயின்டெனன்ஸே தேவையில்ல.
7: இப்போ சம்மருக்கு என்ன ஸ்பெஷல் ஆஃபர்?
8: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 ஹிட்டாச்சி இன்வெர்டர் ஏசி வாங்கினா ஒரு பாஷ் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மெஷின் டோட்டலி ஃப்ரீ.
7: வாவ், அப்போ ஜப்பான் ஹிட்டாச்சி ஏசி ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பிக் ஹிட் ஆச்சுன்னு சொல்லுங்க.
9: ஹிட்டாச்சி ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், டிநகர்.
10: இப்போவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரஸ்ட். மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனையை மாற்றுங்க, பேங்கையும் மாற்றுங்க.
11: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
12: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வினர் 5G இருக்கே.
11: என்ன 5G? அது என்ன புதுசா?
12: அது 1G கோல்ட் வினர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வினர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வினர்.
11: கோல்ட் வினர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
13: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam, close to upcoming Butford Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at co-education campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.
14: சென்னை மக்களே, உங்கள் CSK மேட்ச் டிக்கெட் இப்போ வேற லெவலுக்கு அப்கிரேட் ஆயிடுச்சு. அதுதான் நம்ம VI5G CSK ஃபேன் பஸ்ஸோட ஃப்ரீ பாஸ். மதியம் 1 மணிக்கு கிண்டில இருந்து கிளம்பி அண்ணா சாலை, 1000 லைட்ஸ், அண்ணா மெமோரியல்னு வழியில இருக்க எல்லா ஃபேன்ஸையும் பிக்கப் பண்ணி அப்படியே நம்ம சேப்பா கேட்லயே டிராப் பண்ண போறோம். 1-way, 0 cost and 100% ஃபன். ரெடியா? நம்ம பார்ட்டி பஸ்ல ஏறி கும்மாளம் போட வாங்க.
15: ஏய், என்ன சவுண்ட் இது?
16: நாம ஒரு செம ஃப்ரீக்வென்சிக்கு வந்திருக்கோம்.
15: என்ன இடம்?
16: சர்ப்ரைஸ்.
17: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். OMR இருக்கிற 92 acre ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் IT பார்க், டவுன்ஷிப் உள்ளேயே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
15: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
17: ஃப்ரீக்வென்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃப நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
13: ஷேப் யுவர் ஃபியூச்சர் at Punjab Associations Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butford Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 720-001-3431.
18: லைட் பில் பார்த்தாலே டென்ஷன் ஆகுது. ஆனா ஏசி இல்லாம இருக்கவும் கஷ்டம். சொல்யூஷன் வோல்டாஸ் வர்டிஸ் ஏஐஏசி. இதோட எனர்ஜி மேனேஜர் உங்களுக்கு எவ்வளவு பவர் யூஸ் ஆகுதுன்னு காட்டும். மேலும் நீங்க உங்க கூலிங் பட்ஜெட்டை கண்ட்ரோல் பண்ணலாம் கம்ஃபர்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணாமலே. இந்தியாவின் ஸ்மார்ட் சேவிங் ஏசி. இன்னும் இப்போ கேஷ்பேக் மற்றும் ஈஸி இஎம்ஐஸ் கூட. விசிட் யுவர் நியரஸ்ட் வோல்டாஸ் ஸ்டோர் டுடே.
19: மூட்டு வலிக்கு டாக்டர் ஆர்த்தோ ஆயில் தரும் அமேசிங் ரிசல்ட்ஸ் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். டாக்டர் ஆர்த்தோ இப்போ ஸ்ப்ரேஸ், ஆயின்மெண்ட்ஸ் அண்ட் பாம்ஸாவும் கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுளுக்கு, வீக்கம், தசைப்பிடிப்பு போன்றவற்றிலிருந்து உடனடி நிவாரணம் பெற டாக்டர் ஆர்த்தோவை உபயோகிங்க. இது ஆயுர்வேதிக்ங்கிறதுனால உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது. டாக்டர் ஆர்த்தோ, இனி வலி உங்களிடம் மண்டியிடும்.
20: Worried about resale value of electric car? Not anymore. Maruti Suzuki e-Vitara comes with assured buyback value. With its massive 61 kilowatt hour battery and a range of 543 kilometers. No more range anxiety as well. Backed by India's largest charging network. Feel confident to travel farther and deeper. Own it for Rs 10.99 lakh with a battery EMI of just Rs 3.99 per kilometer. India goes electric.
21: Nexa.
22: You are listening to
23: Back to Back, Back to Back, Mirchi, Back to Back, Back to Back.
24: Only on 98.3 Mirchi. It is summer hot to

0: இவருக்கும் வணக்கம். துள்ளாம் செலவு வாங்கின சம்பளத்தை பத்து நாள்ல காலி பண்றது எப்படின்னு உங்ககிட்டதான் கிளாஸ்க்கு வரணும். விருட்சி ஆரோக்கியம் சுகர் கட்டுன்னு சொல்லுவேன், ஆனா டீ காஃபில மட்டும் கொஞ்சமா போட்டுப்பேன்னு சொல்லுவேன். தனுசு வளர்ச்சி புதுசா ஒரு பெரிய ஷூ வாங்கியிருப்ப, அது உன் வழக்கத்தோட ரெண்டு இன்ச் ஹைட்டா காட்டும். மகரம் சுவாரஸ்யம் இன்னும் ஆபீஸ்ல ஒர்க்க ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணாம எலெக்ஷன் பத்தி தான் பேசினு இருக்கீங்கன்னு அர்த்தம். கும்பம் கட்டுப்பாடு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனா கெட்ட வார்த்தை இல்லாம பேசுறதுக்கு ரொம்ப போராடி கண்ட்ரோல் பண்ணுவல். மீனம் ரசனை எப்ப ஸ்வீட் சாப்பிட்டாலும் காரம் ஏதாவது இருக்கானு உடனே கேப்ப. நன்றி வணக்கம்.
1: Only on Mirchi. இது செம ஹாட் மச்சி.
2: நாளைக்கு நான் டர்ஃபுக்கு வர மாட்டேன், வேக்சினேஷன் போட போறேன்.
3: உன் பையனுக்கா?
2: இல்ல, என் பேரண்ட்ஸ்க்காக.
3: பேரண்ட்ஸ்க்கே வேக்சினா?
2: ஆமாடா, வயசானவங்களுக்கும் வேக்சின் ரொம்ப அவசியம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டரான ஜெரிகேர் ஹாஸ்பிட்டல்ல இன்ஃப்ளூயன்சா, நியூமோகோக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்கும். வேக்சினேஷன் ரூபீஸ் 1499ல இருந்து ஆரம்பிக்குது. ஸ்பெஷலைஸ்டு ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனும் சேர்த்து அண்ட் ஹோம் வேக்சினேஷன் அவைலபிள்.
3: அப்படியா, நல்ல விஷயம்டா.
2: ஆமா, ஜெரிகேர் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ் டிநகர், அடையார் அண்ட் ஆதம்பாக்கம் பிரான்ச்சுகள்ல அவைலபிளா இருக்கு. அப்பாயின்மெண்ட்க்கு 9999445944க்கு கால் பண்ணலாம்.
4: இறைச்சலுக்கு இடையில இயற்கையோட இசைய கேட்க துடிக்கிற ஏக்கமும், தூசிகளுக்கு நடுவுல தொலைஞ்சி போய்கிட்டே இருக்கிற நம்ம வாழ்க்கையும், இது எதுவுமே மாறாதுன்னு தோணும் போது எல்லாத்தையும் மாத்த முடியுங்கிற எண்ணம் கூட ஒரு ரெவல்யூஷன் தான்.
5: Launching Casagrand High City, Bangalore RR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call 9884822122.
6: Summer's here and your Kia deserves the best care. From 6th to 12th May, visit the Kia Summer Readiness Service Gap and get a 20-point vehicle checkup with AC performance inspection plus a free top wash. Save more with 20% off on AC car care, 10% off on RSA plans and 5% off on accessories. Thinking of upgrading? Enjoy a free used car evaluation and referral benefits. Keep your drive cool, safe and smooth this summer. Visit your nearest Kia service center today.
7: Kia, movement that inspires.
8: எங்க அம்மாவுக்கு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் வருதுடா. சுகர் பிபி எல்லாம் நார்மல் தான், ஆனா ஏன்னு புரியல.
3: ஏய் ரமேஷ், நம்ம ப்ராப்ளமே அதான்டா. வயசானா சுகர் பிபி மட்டும் தான் செக் பண்ணுவோம், ஆனா இம்யூனிட்டி பத்தி யோசிக்கவே மாட்டோம். டிலே பண்ணாம சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜீரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டரான ஜெரிகேர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாரு. இங்க எக்ஸ்பர்ட்ஸ் கன்சல்ட் பண்ணி இம்யூனிட்டிக்கு தேவையான வேக்சின்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இன்ஃபுளுசா, நியூமோகாக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்கும். ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனோட வேக்சின்ஸ் அட்மினிஸ்டர் பண்றாங்க. வேக்சினேஷன் ரூபீஸ் 1499ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹோம் வேக்சினேஷன் அவைலபிள்.
9: திஸ் இஸ் ஜெரிகேர் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் Center for Senior Citizen, T-Nagar, Adayar and Adamakam. For immediate appointments, call 9944-5944.
10: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
11: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
10: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
11: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
10: கோல் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
12: Books ka parpata learning theatering la, welcome to Punjab Associations, Dr. Vikram Agarwal, Adarsh College of Arts and Science. Various mainstream courses matrum AI value-added programs under and also co-education. Dr. Vikram Agarwal, Adarsh College of Arts and Science, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Admissions open. Call 7200-13431, subject to University of Madras affiliation.
13: In

0: King of powerful cooling.
1: Books ka parpata learning theatringla. Welcome to Punjab Associations, Dr. Vikram Agarwal, Adarsh College of Arts and Science. Various mainstream courses matrum AI value added programs under and also co-education. Dr. Vikram Agarwal, Adarsh College of Arts and Science. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Admissions open. Call 7200-13431. Subject to University of Madras affiliation.
2: லைட் பில் பார்த்தாலே டென்ஷன் ஆகுது. ஆனா ஏசி இல்லாம இருக்கவும் கஷ்டம். சொல்யூஷன் வோல்டாஸ் வர்டிஸ் AIAC. இதோட எனர்ஜி மேனேஜர் உங்களுக்கு எவ்வளவு பவர் யூஸ் ஆகுதுன்னு காட்டும். மேலும் நீங்க உங்க கூலிங் பட்ஜெட்டை கண்ட்ரோல் பண்ணலாம், கம்ஃபர்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணாமலே. இந்தியாவின் ஸ்மார்ட் சேவிங் ஏசி. இன்னும் இப்போ கேஷ்பேக் மற்றும் ஈஸி EMIs கூட. விசிட் யுவர் நியரஸ்ட் வோல்டாஸ் ஸ்டோர் டுடே.
3: ஹே, நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
4: நிஜமாவா? எப்படிடா?
3: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
4: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
3: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரிஸ், ஸ்டைலிஷ் body colored bumpers, அப்புறம் up to rupees 37,000 க்கு benefits இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999 க்கு. இன்னைக்கே உங்க nearest Maruti Suzuki Arena showroom க்கு போங்க. உங்க family ஓட star அம்மாருங்க. Terms and conditions apply.
5: bowler debut-ல இருக்காரு. ball straight-a keeper கைக்கே போயிருச்சு. குச்சி பறந்துருச்சு. boundary-ல catch. ஒரே ஓவர்ல 3 wicket. என்ன ஒரு bowling! debut-லயே முதல் ஓவர்லயே மேட்ச் முடிச்சு விட்டார் bowler. தினமும் ஈவினிங் ஒரு தரமான ஆட்டத்தை பாருங்க. Tata IPL 7 மணிக்கு Jio Hotstar மற்றும் Star Sports-ல.
1: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரியில் BCom Accounting and Finance, BCom General, BCom Corporate Secretaryship, BBA, BSc Computer Science, BCA. ஆர்வத்திற்கேற்ற படிப்புகள் அனைத்தும் ஒரே வளாகத்தில்.
6: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரி, காந்திநகர், அடையார். மேலும் விவரங்களுக்கு 9043726697.
7: இந்த மதர்ஸ் டே மே 7 முதல் 10 தேதி வரை சோச்சல ஃபிளாட் 30% ஆஃப என்ஜாய் பண்ணுங்க. உங்க மதர்க்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் செலக்ட் பண்ணுங்க, அதுவும் ஃபிளாட் 30% ஆஃபோட. இன்று உங்களோட நியரஸ்ட் ஸ்டோருக்கு விசிட் பண்ணுங்க.
8: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
9: வாவ்,
8: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
10: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
11: மதுரையை பத்தி பேச விஷாலு சசிகுமார் இருக்காங்க. கோயம்புத்தூருக்கு நம்ம ஹிப்பா பாதி என்ன? மெட்ராஸுக்காக இந்த மிர்ச்சி டிக்யூ தானே பேசியாகணும். கேளுங்க மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ, ஒன்லி ஆன் 98.3 மிர்ச்சி. இது சாம ஹாட் மிர்ச்சி.
12: ஏய் இரு இரு, நீ என்ன இப்ப டாப்ல வந்து உட்கார்ந்து இருக்க?
13: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ.
11: நீங்க ஹைதராபாத்ல இறங்கினாங்க. 20 ஓவர் முடியும் போது 235 ரன் வந்து எடுத்து வச்சிருந்தாங்க.
14: என்ன மனுஷன்,
11: சம்மாட்டி அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாப் இறங்கினாங்க, ட்ரை பண்ணாங்க, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணாங்க. ஒரு சார் செஞ்சுரி வேற போட்டாரு. ஆனாலும் 33 ரன் வித்தியாசத்துல ஹைதராபாத் டீமே இந்த மேட்ச்ல ஜெயிச்சு புட்டாங்கப்பா. சும்மாவா? கேப்டன்சி யார் பண்றா? பேட் கமின்ஸ் வந்துட்டார்ல, அவரு வந்ததுக்கு அப்புறம் அந்த டீம் இன்னும் ஃபயர் ஆடுறாங்க. டேபிள்ல இப்போ அவங்க தான் நம்பர் 1 இடத்துல இருக்காங்க. எனக்கே பயங்கர ஷாக்கிங்கா தான் இருக்கு. பட் வாட் டு டு, பாப்போம். வாழ்க்கை ஒரு வட்டம். ஸ்டேடியம் நிமிர்ச்சி. திஸ் ஆம் ஹாட் மிர்ச்சி.
13: திஸ் மிர்ச்சி மேட்ச் ரிவ்யூ இஸ் கோ பவர்ட் பை பீமா கவச். கீப் யுவர் கேம் ஸ்ட்ராங் ஆன் தி பிட்ச். கீப் யுவர் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராங் இன் லைஃப் வித் LIC. ஹர் பல் ஆப்கே சாத்.

0: நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல டாக்டர். உங்களை பார்க்க மூணு பேஷண்ட் வந்திருக்காங்க.
0: என்ன ப்ராப்ளம்?
1: ஃபீவரா. மூணு பேரையும் உள்ள அனுப்புறேன்.
0: வாங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணுது?
2: டாக்டர், கண்ணு மூடுனா மஞ்சள் மஞ்சளா தெரியுது. V16 னு கேக்குது. கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன்னு சாங் வேற கேக்குது டாக்டர்.
0: ஓஹோ, உங்களுக்கு எப்படி?
3: டாக்டர், கண்ணு மூடுனா பூன சத்தம் கேக்குது. பாண்டியான்னு பேரை கேட்டாலே பத்துக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
0: சோ சேட். உனக்கு எப்படிப்பா?
4: டாக்டர், வாய் தானா ஈசால கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்.
2: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்சஸ் பாருங்க, அப்புறம் மிர்ச்சியில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போயிருங்க. நர்ஸ்,
1: நான் தான் இருக்கேன்ல.
2: வயசானவங்களுக்கு வேக்சின் அவசியம்னு சொல்றாங்களே, அது உண்மையாவா?
0: ஆமா, நான் போன தடவை வேக்சின் போட்டதாலதான் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கேன். அடிக்கடி ஹாஸ்பிடல் போக வேண்டிய நிலை இருந்தா நீங்களும் தவறாம வேக்சின் போட்டுக்கோங்க.
2: பிபி, டயபெட்டிஸ், ஹார்ட் கண்டிஷன் மாதிரி உடல்நல பிரச்சனைகள் இருந்தா இது இன்னும் முக்கியம். இன்ஃபுளுசா, நியூமோகோக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்குது. இங்க ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனும் அவைலபிள் ஃபார் வேக்சினேஷன்ஸ். வேக்சினேஷன் ஸ்டார்ட்ஸ் அட் ₹1499 அண்ட் ஹோம் வேக்சினேஷன்ஸ் அவைலபிள்.
5: விசிட் ஜெரிகேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன், டி நகர், அடையார் அண்ட் ஆதம்பாக்கம். ஃபார் இமீடியட் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 9944549444.
6: லான்ச்சிங் காசா கிராண்ட் ஹை சிட்டி சென்னை. இது உங்களுக்கான ரெவல்யூஷன். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் சென்னை, 41 acres ஒரு மாபெரும் டவுன்ஷிப், 28 acre ஓபன் ஸ்பேஸ், அதில் 22 acres லேண்ட்ஸ்கேப் கிரீனரி. இயற்கையோட சேர்ந்து வாழ ஒரு பீஸ்ஃபுல் கம்யூனிட்டி. நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் லவராக இருந்தீங்கன்னா 5 acres சவுத் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் உங்களுக்காக. மனசுக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதான சந்தோஷம். 150+ வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் அண்ட் 1.3 acres ரெக்ரியேஷன் கிளப். இங்கே வீக் டேஸ் கூட வீக்கெண்ட்ஸாக மாறும். உங்களுக்கான இந்த ரெவல்யூஷன் உருவாக போகிற இடம் ORR, சென்னையின் புதிய அடையாளம்.
5: Launching Casa Grand High City, Bangalore ORR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call 9884822122.
7: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
8: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம், மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
2: என்னமா, கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
9: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின்னர் 5G இருக்கே.
2: என்ன 5G? அது என்ன புதுசா?
9: அது 1G கோல்ட் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வின்னர்.
2: கோல்ட் வின்னர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
10: புக்ஸ் காப்பர் பட்டல் லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ், டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200-13431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
2: என்னமா, கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
9: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின்னர் 5G இருக்கே.
2: என்ன 5G? அது என்ன புதுசா?
9: அது 1G கோல்ட் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வின்னர்.
2: கோல்ட் வின்னர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
11: Okay, so ready for the interview?
12: Yes, sir.
11: So, where do you see yourself in next 5 years?
13: Sleeping peacefully in a room with an Onida AC.
11: What? Let's discuss your salary. So, how much are you expecting?
13: Sir, one rupee.
11: 1 rupee? What do you even get for 1 rupee?
13: Peaceful sleep.
14: Onida AC comes with a 5-year warranty and you can just get it for 1 rupee. For more information, visit your nearest Onida store.
10: Shape your future at Punjab Associations, Dr. Vikram Agarwal, Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.
12: This summer, choose 5-star safety for your family. Drive the B&Cab 5-star rated Honda Amaze with exciting May benefits. Range starts at an effective price of Rs. 7.38 lakhs only. Hurry, visit your nearest Honda dealer today. TNC apply.
15: லைட் பில் பார்த்தாலே டென்ஷன் ஆகுது. ஆனா ஏசி இல்லாம இருக்கவும் கஷ்டம். சொல்யூஷன் வோல்டாஸ் வர்டிஸ் ஏஐஏசி. இதோட எனர்ஜி மேனேஜர் உங்களுக்கு எவ்வளவு பவர் யூஸ் ஆகுதுன்னு காட்டும். மேலும் நீங்க உங்க கூலிங் பட்ஜெட்டை கண்ட்ரோல் பண்ணலாம் கம்ஃபர்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணாமலே. இந்தியாவின் ஸ்மார்ட் சேவிங் ஏசி. இன்னும் இப்போ கேஷ்பேக் மற்றும் ஈஸி இஎம்ஐஸ் கூட. விசிட் யுவர் நியரஸ்ட் வோல்டாஸ் ஸ்டோர் டுடே.
16: ஹே, நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
17: நிஜமாவா? எப்படிடா?
16: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
17: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
16: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரிஸ், ஸ்டைலிஷ் body colored bumpers, அப்புறம் up to rupees 37,000 க்கு benefits இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999 க்கு. இன்னைக்கே உங்க nearest Maruti Suzuki Arena showroom க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாறுங்க. Terms and conditions apply.
18: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS Gold House. ஆண்டாண்டு கால நம்பிக்கை. அதே தரம் இன்றும் என்றென்றும். இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் flat 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS Gold House, டி நகர் மற்றும் தாம்பரம்.
19: Worried about resale value of electric car? Not anymore. Maruti Suzuki e-Vitara comes with assured buyback value. With its massive 61 kWh battery and a range of 543 kilometers. No more range anxiety as well. Backed by India's largest charging network. Feel confident to travel farther and deeper. Own it for Rs. 10.99 lakh with a battery EMI of just Rs. 3.99 per kilometer. India goes electric.
20: Nexa.
21: ஹே நேஹா, இப்பெல்லாம் நீ ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்க, என்ன சீக்ரெட்?
22: சீக்ரெட் இல்ல, இது ஸ்மார்ட் மூவ். நான் எல்ஐசியோட பீமா லட்சுமி பிளான் எடுத்துட்டேன்.
21: உண்மையாவா? அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
22: இங்க பாரு, சின்ன சேவிங்ஸ் பெரிய ரிட்டர்ன்ஸா மாறும். அண்ட் உனக்கு இன்சூரன்ஸ் கவரேஜும் கிடைக்கும். இது கொடுக்கும் கேரண்டி அடிஷன்ஸ், அடிஷனல் சர்வைவல் பெனிஃபிட், அதுவும் மூணு அட்ராக்டிவ் ஆப்ஷன்ஸோட. அண்ட் இதுல ஆட்டோ கவரும் இருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த பிளான் பெண்களுக்கு மட்டுமானது.
21: வாவ், நானும் எல்ஐசியோட பீமா லட்சுமி பிளான் எடுக்க போறேன்.
22: அப்போ இப்பவே எல்ஐசி இந்தியா டாட் இன் விசிட் பண்ணு, இல்ல nearest LIC branch contact பண்ணு. LIC, ஹர் பல் ஆப்கே சாத்.
23: என்னடா பல்லாவரம் மார்க்கெட்ல பம்ப்கின் விக்கிற மாதிரி வித்துக்கிட்டு இருக்கீங்க, அது ரோபோடா?
24: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ.
23: சைனால எதுக்கோ ரோபோ கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து ஒரு புது விதமான ரோபோ, ஏஐ ரோபோ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன பண்ணுதுன்னா, இப்ப உங்களுடைய காதலனோ இல்ல காதலியோ பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா சோகமா உட்காந்துருப்பீங்க இல்ல, ஏன் உட்காந்துருக்க, நானே உன்னுடைய எக்ஸாம் மாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே நம்ம கிட்ட பேசுமா? பாவீங்களா, இதை முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா வாரணம் ஆயிரம் படத்துல நம்ம சூர்யா கிட்ட கொடுத்துருப்பேன், அவரும் மேக்னா மேக்னா அப்படின்னு பேசிட்டு இருந்திருப்பார்ல.
25: என்ன தேடி வந்த அஞ்சல
23: அதுவே எல்லாத்தையும் படிச்சுட்டு நமக்கு ஆறுதல் வார்த்தை எல்லாம் கூறிக்கிட்டே இருக்கான். எப்பா இது இங்க வந்துச்சுன்னா ஏகப்பட்ட டிமாண்ட், பயங்கரமா வித்து தீந்துருமே. வரும் நினைக்கிறேன் சீக்கிரமே. லவ் ஃபெயிலியர் கதையை சொல்லியே இன்னொருத்தர லவ் பண்ணுவாங்க. ஐ திங்க் எல்லாரும் ரோபோவை லவ் பண்ண போறீங்க சீக்கிரமே. இதே மாதிரி இன்னும் ட்ரெண்டிங்கான விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஸ்டெடின்னு மிர்ச்சி, இது சமஹாட்டு மிர்ச்சி.

0: வயசானவங்களுக்கு வாக்சின் அவசியம்னு சொல்றாங்களே, அது உண்மையாவா?
1: ஆமா, நான் போன தடவை வாக்சின் போட்டதாலதான் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கேன். அடிக்கடி ஹாஸ்பிடல் போக வேண்டிய நிலை இருந்தா நீங்களும் தவறாம வாக்சின் போட்டுக்கோங்க.
0: பிபி, டயபெட்டிஸ், ஹார்ட் கண்டிஷன் மாதிரி உடல்நல பிரச்சனைகள் இருந்தா இது இன்னும் முக்கியம். இன்ஃபுளுசா, நியூமோகோக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வாக்சின்ஸ் கிடைக்குது. இங்க ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனும் அவைலபிள் ஃபார் வாக்சினேஷன். வாக்சினேஷன் ஸ்டார்ட்ஸ் அட் ₹1499 அண்ட் ஹோம் வாக்சினேஷன்ஸ் அவைலபிள்.
2: விசிட் ஜெரி கேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வாக்சினேஷன் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன், டி நகர், அடையார் அண்ட் ஆதம்பாக்கம். ஃபார் இமீடியட் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 9944549444.
3: இறைச்சலுக்கு இடையில இயற்கையுடைய இசையை கேட்க துடிக்கிற ஏக்கமும், தூசிகளுக்கு நடுவுல தொலைஞ்சி போய்கிட்டே இருக்கிற நம்ம வாழ்க்கையும், இது எதுவுமே மாறாதுன்னு தோணும் போது எல்லாத்தையும் மாத்த முடியுங்கிற எண்ணம் கூட ஒரு ரெவல்யூஷன் தான்.
4: Launching Casagrande High City, Bangalore RR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call 9884822122.
5: In association with Dr. Ortho Ayurvedic Oil and Capsules. மூட்டுவலிக்கான பிரத்யேக மருந்து Dr. Ortho.
6: முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் பிரத்யேகமான முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன் வந்தாச்சு. இதயம் சம்பந்தமான அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக.
7: முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.
6: ஹே, என்ன சவுண்ட் இது?
8: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
6: என்ன இடம்?
8: சர்ப்ரைஸ்.
9: பிரசன்டிங் பிரக்யா ஈடன் வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 acre ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளேயே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமினிட்டிஸ் இருக்கு.
6: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
9: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் ஈடன் வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃப நெக்ஸ்ட் லெவல் வர்ஸ் மாத்துங்க. கால் 8088068806.
0: நாளைக்கு நான் டர்ஃபுக்கு வர மாட்டேன், வாக்சினேஷன் போட போறேன்.
1: உன் பையனுக்கா?
0: இல்ல, என் பேரண்ட்ஸ்க்காக.
1: பேரண்ட்ஸ்க்கே வாக்சினா?
0: ஆமாடா, வயசானவங்களுக்கும் வாக்சின் ரொம்ப அவசியம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வாக்சினேஷன் சென்டரான ஜெரிகேர் ஹாஸ்பிடல்ல இன்ஃப்ளூயன்சா, நியூமோகோக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வாக்சின்ஸ் கிடைக்கும். வாக்சினேஷன் ₹1499 இருந்து ஆரம்பிக்குது. ஸ்பெஷலைஸ்டு ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனும் சேர்த்து அண்ட் ஹோம் வாக்சினேஷன் அவைலபிள்.
1: அப்படியா? நல்ல விஷயம்டா.
0: ஆமா, ஜெரிகேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், டி நகர், அடையார் அண்ட் ஆதம்பாக்கம் பிரான்ச்சுகள்ல அவைலபிள் இருக்கு. அப்பாயின்மெண்ட்க்கு 9944549444 கால் பண்ணலாம். என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
10: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
0: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
10: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
0: கோல் வினர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
11: கல்யாண பொண்ணு, கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸை தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
12: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: king of powerful cooling. This summer, choose 5-star safety for your family. Drive the B&Cab 5-star rated Honda Amaze with exciting May benefits. Range starts at an effective price of Rs. 7.38 lakhs only. Hurry, visit your nearest Honda dealer today. TNC apply.
1: லைட் பில் பார்த்தாலே டென்ஷன் ஆகுது. ஆனா ஏசி இல்லாம இருக்கவும் கஷ்டம். சொல்யூஷன் வோல்டாஸ் வர்டிஸ் ஏஐஏசி. இதோட எனர்ஜி மேனேஜர் உங்களுக்கு எவ்வளவு பவர் யூஸ் ஆகுதுன்னு காட்டும். மேலும் நீங்க உங்க கூலிங் பட்ஜெட்டை கண்ட்ரோல் பண்ணலாம், கம்ஃபர்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணாமலே. இந்தியாவின் ஸ்மார்ட் சேவிங் ஏசி. இன்னும் இப்போ கேஷ் பேக் மற்றும் ஈஸி இஎம்ஐஸ் கூட. விசிட் யுவர் நியரஸ்ட் வோல்டாஸ் ஸ்டோர் டுடே.
2: நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
3: நிஜமாவா? எப்படிடா?
2: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
3: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
2: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரிஸ், ஸ்டைலிஷ் body colored bumpers, அப்புறம் up to ₹37,000 க்கு benefits இருக்கு. இது எல்லாமே வெறும் 19999 க்கு. இன்னைக்கே உங்க nearest Maruti Suzuki Arena showroom க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டார் அம்மாருங்க. terms and conditions apply.
4: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS Good House. ஆண்டாண்டு கால நம்பிக்கை. அதே தரம் இன்றும் என்றென்றும். இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் flat 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS Good House, டி நகர் மற்றும் தாம்பரம்.
5: வாழ்க்கை முன்னாடி போக போக நம்ம பொறுப்புகளும் அதிகமாகுது. ஒவ்வொரு புதிய மைல்ஸ்டோன்லயும் உங்களோட ப்ரொடெக்ஷனும் அதுக்கு ஏத்த மாதிரி வளரணும்ல. அதுக்காகவே LIC வழங்கும் பீமா கவச், இது உங்களோட மாறிவரும் தேவைகளுக்கு ஏத்த ஒரு பியூர் ப்ரொடெக்ஷன் பிளான். உங்களோட கல்யாணம், குழந்தை பிறப்பின வாழ்க்கையின் முக்கிய கட்டங்களில் உங்கள் சம் அஷ்யூர்டை நீங்களே ஏத்திக்கலாம். பிளெக்சிபிளான பிரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் மற்றும் 100 வயது வரை லைஃப் டைம் ரிஸ்க் கவர். மேலும் விவரங்களுக்கு உங்கள் LIC ஏஜென்டை அணுகுங்கள். இல்லை என்றால் www.licindia.in ஐ பாருங்கள். LIC, ஹர் பல் ஆப்கே சாத்.
6: மதுரையை பத்தி பேச விஷாலு சசிகுமார் இருக்காங்க. கோயம்புத்தூருக்கு நம்ம ஹிப்பா பாதி என்ன? மெட்ராஸுக்காக இந்த மிர்ச்சி டிக்யூ தானே பேசியாகணும். கேளுங்க மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ, ஒன்லி ஆன் 98.3 மிர்ச்சி. இது சாம ஹாட் மிர்ச்சி.
7: This song is brought to you by V, Together for Tomorrow.

0: எப்பா அடுத்த வாரம் படம் ரிலீஸ், கவுண்ட் டவுன் போஸ்டர்லாம் வருது, ட்ரெய்லர் எங்கப்பா?
1: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டி க்யூ.
0: நம்ம சூர்யா சார் நடிச்ச கருப்பு படத்துடைய ட்ரெய்லர் வரும்னு சொல்லியிருந்தாங்க, ஆனா எப்ப என்னன்னு சொல்லவே இல்லை. நாங்களும் வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். என்னாச்சு? ஒருவேளை இந்த எலெக்ஷன் பரபரப்புலாம் முடிஞ்சு விடலாம்னு யோசிச்சிருப்பாங்க, ஆனா இப்ப இருக்க நிலைமையை பார்த்தா அது இன்னும் ஒரு வாரம் ஓடும் போல இருக்கு. நீங்க அதெல்லாம் பாக்காதீங்க. அன்பான ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரமே ட்ரெய்லரை விட்டுருங்கோ. நீங்க எல்லாரும் விலங்கு வெப்சீரிஸ் பாத்திருக்கீங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எதிர்பாராம பார்த்து ஃபேவரட்டா மாறின ஒரு வெப்சீரிஸ். அதோடைய யூனிவர்ஸ்குள்ளேயே இன்னொரு ஒரு வெப்சீரிஸும் வரப்போகுது. ஆமா, வாரண்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. விலங்கு எப்படி ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அதை சுத்தி நடக்கிற கதை. இதுவும் அப்படிதான் இருக்குன்னு தெரியுது, ஏன்னா அதோடைய டீசர் நேத்து விட்டுருந்தாங்க. பார்க்கும் போதே தெரியுது கன்ஃபார்மா உட்கார வச்சிருவாங்கன்னு. அந்த டீமுக்கு இன்னும் பல ட்ரெண்டிங்கான விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு.
1: மிர்ச்சி இது சம ஹாட் மிர்ச்சி.

0: 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி.
1: I am the danger.
2: Madras Morning with Mirchi DQ. Only on 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி.
3: எதுக்கோ வர சொன்னியே, எதுக்கு வர சொன்ன?
4: இல்ல மார்னிங் ஆயிடுச்சு,
3: எதுக்கோ வர.
4: டேய் டிக்யூ, மெட்ராஸ் மார்னிங் ஷோ பண்ணனும் கூட, எதுக்கு வரணும், எப்போ வரணும்? கொஞ்சம் ஷோ பண்றா. நீங்க மறக்காம ஸ்டே டியூன்ல 98.3 மிர்ச்சி, இது செம ஹாட் மிர்ச்சி.
3: இவங்களை இப்ப நான் டாக்டர்னு சொல்றதா இல்ல மாடல்னு சொல்றதா, எப்படி சொல்றது?
2: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ.
3: மிஸ் இந்தியா ரன்னர் அப் ஸ்ரீ அத்வைதா இருக்காங்க, அவங்க கிட்டதான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். வணக்கம். சோ உங்களுடைய ஜர்னி பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுங்க, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு?
5: என் ஸ்டோரி வந்து லைக் எவ்ரி அதர் கேர்ள் கிளாசிக் ஸ்டோரி தான். சின்ன வயசுல வந்து டிவியில ஃபர்ஸ்ட் ஒரு சேனல்ல பேஜன்ட்ரி நடந்துட்டு இருக்கும் போது ஐ குட் சீ சோ மெனி ஸ்டன்னிங் லேடிஸ். அழகு தாண்டி என்னன்னா, அவ்வளோ பேருக்கு முன்னாடி அவ்வளோ தைரியமா வந்து பேசுற ஆடாசிட்டி இருந்தது. அது என்ன வந்து ரொம்ப கேப்சர் பண்ணுச்சு சின்ன வயசுலயே. வென் மானுஷி சில்லவ் ஒன் மிஸ் வேர்ல்ட் and she was a medical student and I was supposed to pursue medicine appo. I was planning to do medicine. Sorry, I could completely relate to it. Adada namma forte ache abdena. So I

0: This summer, travel through Europe in luxury with Etihad. From the bold, creative streets of Barcelona to the soft, sunlit glow of Lisbon. There are so many wonders to discover under the sun, where city moments meet seaside escapes. Fly to over 20 European cities and let summer take off. Book on Etihad.com. Etihad, beyond borders.
1: இறைச்சலுக்கு இடையில இயற்கையோட இசைய கேட்க துடிக்கிற ஏக்கமும், தூசிகளுக்கு நடுவுல தொலைஞ்சு போய்கிட்டே இருக்கிற நம்ம வாழ்க்கையும், இது எதுவுமே மாறாதுன்னு தோணும் போது எல்லாத்தையும் மாத்த முடியுங்கிற எண்ணம் கூட ஒரு ரெவல்யூஷன் தான்.
2: Launching Casa Grande High City, Bangalore ORR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call 9884822122.
3: இந்தியாவிலேயே முதல் முறையா ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல கேசட் ஏசிக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் ஆரம்பிச்சிருக்காங்க.
4: இங்க ஒன் வே கேசட் ஏசி, ரவுண்ட் கேசட் ஏசி, ஃபோர் வே கேசட் ஏசி, பிளாக் கேசட் ஏசின்னு தனித்தனியா லைவ் டெமோ பார்த்து வாங்கலாம்.
3: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 1 ton முதல் 4 ton வரை சிங்கிள் ஃபேஸ்லயே ஓடுற கேசட் ஏசி ரெடி ஸ்டாக்கா கிடைக்கும்.
4: வெறும் 6 inch ஃபால் சீலிங் இருந்தாலே ஒன் வே கேசட் ஏசி பிக்ஸ் பண்ணலாம். கொள்ள அழகு, ரூமே சூப்பர் லுக் ஆயிடும்.
3: அது மட்டுமா, டவர் ஏசி போட்டா பெரிய ஹாலும் நிமிஷமா கூல் ஆயிடும்.
4: இவங்க விலைக்கு வேற எங்கேயும் கிடைக்காது. சண்டேயும் கடை உண்டு, வேலே கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
3: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல டெலிபோன்லயே ஏசி ஆர்டர் பண்ணலாம்.
4: கேசட் ஏசி வேர்ல்ட், only at
5: ரத்னா ஃபேன் ஹவுஸ், டி நகர்.
6: ரவி, உனக்கு தெரியுமா, இப்போ உன்னோட ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியே நீயே டிசைன் பண்ணிக்கலாம்.
7: அப்படியா?
6: கேலக்ஸி மார்வல் வந்தாச்சு.
8: கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ், என்றென்றும் உங்கள் சேவையில்.
9: இப்போவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனையை மாற்றுங்க, பேங்கையும் மாற்றுங்க.
6: 24 மணி நேர அவசர சிகிச்சை பிரிவுடன் சிடி, எம்ஆர்ஐ, ஸ்ட்ரோக் யூனிட், ரோபோட்டிக் சர்ஜரி, ICU என அனைத்து மருத்துவ வசதிகளுடன் முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கீழ்பாக்.
10: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
11: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
12: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
13: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.
14: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி.
15: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
14: சரி சரி.
6: ஹே, என்ன சவுண்ட் இது?
16: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
6: என்ன இடம்?
16: சர்ப்ரைஸ்.
17: பிரசன்டிங் பிரக்ஞா ஈடன் வர்ஸ். OMR இருக்கிற 92 acre ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் IT பார்க், டவுன்ஷிப் உள்ளயே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
6: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
17: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் ஈடன் வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃப நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
18: லைட் பில் பார்த்தாலே டென்ஷன் ஆகுது, ஆனா ஏசி இல்லாம இருக்கவும் கஷ்டம். சொல்யூஷன், வோல்டாஸ் வர்டிஸ் AIAC. இதோட எனர்ஜி மேனேஜர் உங்களுக்கு எவ்வளவு பவர் யூஸ் ஆகுதுன்னு காட்டும். மேலும் நீங்க உங்க கூலிங் பட்ஜெட்டை கண்ட்ரோல் பண்ணலாம், கம்ஃபர்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணாமலே. இந்தியாவின் ஸ்மார்ட் சேவிங் ஏசி, இன்னும் இப்போ கேஷ்பேக் மற்றும் ஈஸி EMIs கூட. விசிட் யுவர் நியரஸ்ட் வோல்டாஸ் ஸ்டோர் டுடே.
19: ஹே, நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
20: நிஜமாவா? எப்படிடா?
19: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
20: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
19: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரிஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ₹37,000 க்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19999 க்கு. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாருங்க. டம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
21: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரியில் பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ், பிகாம் ஜெனரல், பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், பிபிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ. ஆர்வத்திற்கு ஏற்ற படிப்புகள் அனைத்தும் ஒரே வளாகத்தில்.
22: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரி, காந்திநகர், அடையார். மேலும் விவரங்களுக்கு 9043726697.
23: Worried about resale value of electric car? Not anymore. Maruti Suzuki e-Vitara comes with assured buyback value with its massive 61 kilowatt hour battery and a range of 543 kilometers. No more range anxiety as well, backed by India's largest charging network. Feel confident to travel farther and deeper. Own it for ₹10.99 lakh with a battery EMI of just ₹3.99 per kilometer. India goes electric.
24: Nexa.
0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், 30 சிமெண்ட் மேல தான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. 30 சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். 30 சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
7: You are listening to Back to Back, Back to Back, Mirchi, Back to Back, Back to Back.
24: Only on 98.3 Mirchi. It is Sema Hot Machi.

0: இவர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்த வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. இந்த வந்துட்டார்ல, எல்லாருக்கும் அதிர்ச்சியை கொடுக்க பேட் கமின்ஸ் ஹைதராபாத் டீமுடைய கேப்டன் நேத்து 4 ஓவர் போட்டு 34 ரன் கொடுத்து முக்கியமான 2 விக்கெட் எடுத்ததுனால அவர் தான் பிளேயர் ஆஃப் தி மேட்ச்.
1: திஸ் மிர்ச்சி பிளேயர் ஆஃப் தி மேட்ச் இஸ் கோபாவுட் பை பீமா கவச். கீப் யுவர் கேம் ஸ்ட்ராங் ஆன் தி பிட்ச். கீப் யுவர் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராங் இன் லைஃப் வித் LIC. ஹர் பல் ஆப்கே சாத்.
2: அனைவருக்கும் வணக்கம். மீஷம் பயம். பிசினஸ் பண்ண ஆசையா இருக்கு, ஆனா 1st சம்பளம் வராதுன்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் பயமா இருக்குன்னு சொல்லுவாய். ரிஷபம் அதிர்ச்சி. உன் மேல எப்பவுமே ஸ்பெஷலா கடுப்புல இருக்கிற பாஸ் சடனா ஸ்வீட்டா இன்னைக்கு பிஹேவ் பண்ணுவாங்க. மிதுனம் சாந்தம். ஓவரா ஆட்டம் போட்டிருப்ப, அதனால ஸ்டொமக் ஒரு 2 ரெஸ்ட் கொடுத்து சாந்தமா இருப்ப. கடகம் எதிர்பார்ப்பு. யாரெல்லாம் மினிஸ்டர் ஆக போறாங்கன்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆர்வமா சொல்லுவேன். சிம்மம் கோளாறு. பெண்டிங் ஒர்க்கு ரிமைன் பண்ண உனக்கு மெசேஜ் போடுவாங்க, அதை தனியா போடாம உன் கலீக் குரூப்ல போட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணும். கண்ணி துணை. ஏதாவது படிக்கணும்னா உடனே உன் கண்ணாடியோட துணையை தேடுவேன். லாண்ட்ரி பணக்கம்.
1: Only on Mirchi. இது சம ஹாட் மச்சி. பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
3: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம் மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
4: லான்ச்சிங் காசா கிராண்ட் ஹை சிட்டி சென்னை. இது உங்களுக்கான ரெவல்யூஷன். For the first time in Chennai, 41 acres la oru maaberum township, 28 acre open space, adhula 22 acres landscape greenery. Yerkaiyoda seindhu vaala oru peaceful community. Neenga oru sports lover ah irundhingana, 5 acres la South India's largest sports club ungalukkaga. Manasukku pidichavanga kooda time spend pandradhana sandosham. 150 plus world class amenities and 1.3 acres recreation club. இங்க வீக் டேஸ் கூட வீக்கெண்ட்ஸ் மாறும். உங்களுக்கான இந்த ரெவல்யூஷன் உருவாக போற இடம் ORR சென்னையின் புதிய அடையாளம்.
5: Launching Casa Grand High City, Bangalore ORR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call 9884822122.
6: This summer, travel through Europe in luxury with Etihad. From the bold, creative streets of Barcelona to the soft, sunlit glow of Lisbon, there are so many wonders to discover under the sun, where city moments meet seaside escapes. Fly to over 20 European cities and let summer take off. Book on Etihad.com. Etihad, beyond borders.
7: ஜோயாலு காசில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயாலு காசில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயாலு காஸ் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள்.
8: ஜோயாலு காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
9: ஹே, என்ன சவுண்ட் இது?
10: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
9: என்ன இடம்?
10: சர்ப்ரைஸ்.
11: பிரசன்டிங் பிரக்ஞா ஈடன் வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 ஏக்கர் ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப். 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் IT பார்க், டவுன்ஷிப் உள்ளேயே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
9: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
11: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் ஈடன் வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃபை நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
12: வெட்டிங் டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
13: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகுமாரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளாதான்.
12: அதுல என்ன ஸ்பெஷல்?
13: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்.
12: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
13: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
12: சரி, இப்பவே கிளம்பலாம்.
13: ஸ்ரீகுமாரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
14: லைட் பில் பார்த்தாலே டென்ஷன் ஆகுது, ஆனா ஏசி இல்லாம இருக்கவும் கஷ்டம். சொல்யூஷன் வோல்டாஸ் வர்டிஸ் AIAC. இதோட எனர்ஜி மேனேஜர் உங்களுக்கு எவ்வளவு பவர் யூஸ் ஆகுதுன்னு காட்டும். மேலும் நீங்க உங்க கூலிங் பட்ஜெட்டை கண்ட்ரோல் பண்ணலாம், கம்ஃபர்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணாமலே. இந்தியாவின் ஸ்மார்ட் சேவிங் ஏசி. இன்னும் இப்போ கேஷ்பேக் மற்றும் ஈஸி EMIs கூட. விசிட் யுவர் நியரஸ்ட் வோல்டாஸ் ஸ்டோர் டுடே.
15: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS கோல்ட் ஹவுஸ். ஆண்டாண்டு கால நம்பிக்கை, அதே தரம் இன்றும் என்றென்றும். இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் காலத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
16: ஹே நேஹா, இப்பெல்லாம் நீ ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்க, என்ன சீக்ரெட்?
17: சீக்ரெட் இல்ல, இது ஸ்மார்ட் மூவ். நான் LIC-யோட பீமா லட்சுமி பிளான் எடுத்துட்டேன்.
16: உண்மையாவா? அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
17: இங்க பாரு, சின்ன சேவிங்ஸ் பெரிய ரிட்டர்ன்ஸா மாறும். அண்ட் உனக்கு இன்சூரன்ஸ் கவரேஜும் கிடைக்கும். இது கொடுக்கும் கேரண்டீட் அடிஷன்ஸ், அடிஷனல் சர்வைவல் பெனிஃபிட், அதுவும் மூணு அட்ராக்டிவ் ஆப்ஷன்ஸோட. அண்ட் இதுல ஆட்டோ கவரும் இருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த பிளான் பெண்களுக்கு மட்டுமானது.
16: வாவ், நானும் LIC-யோட பீமா லட்சுமி பிளான் எடுக்க போறேன்.
17: அப்போ இப்பவே LIC-India.in விசிட் பண்ணு, இல்ல உன் நியரஸ்ட் LIC பிரான்ச்ச காண்டாக்ட் பண்ணு. LIC, ஹர் பல் ஆப்கே சாத்.
18: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
19: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், 30 சிமெண்ட் மேலதான்.
20: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி 30 சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். 30 சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
21: மதுரையை பத்தி பேச விஷாலு சசிகுமார் இருக்காங்க. கோயம்புத்தூருக்கு நம்ம ஹிப்பா பாதி என்ன?
22: மெட்ராஸுக்காக இந்த மிர்ச்சி டிக்யூ தானே பேசியாகணும்.
21: கேளுங்க மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ, ஒன்லி ஆன் 98.3 மிர்ச்சி. இது சாம ஹாட் மிர்ச்சி.
0: ஷபா, இப்பவே கண்ண கட்டுதே.
23: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ.
0: ஆமாங்க, வெளியே தலகாட்ட முடியல, எங்க போனாலும் வெயில் அடிக்குது, வண்டியும் ஓட்ட முடியல, நடக்கவும் முடியல. எப்படா ஆபீஸ்க்குள்ள போய் உட்காருவோம், ஏசி ஆன் பண்ணுவாங்க அப்படின்னு தான் இருக்கு. ஏன்னா எல்லாருமே இந்த காலகட்டத்தில் தேடுறது என்னன்னா சில்லுன்னு காத்து, அது மட்டும்தான். ஒரு ஃபன்னியான விஷயம் நடந்துச்சு, எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னப்பா மிர்ச்சி செம ஆட்டுன்னு சொல்லுவேன், இப்பெல்லாம் வாயில வரவே மாட்டேங்குதுன்னு. ஆனஸ்டா சொல்லணும் அப்படின்னா, எப்பவுமே ஸ்டுடியோக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த ஹீட்டை மறந்துடுவேன், வெளியே என்ன இருக்குன்றதுலாம். ஏன்னா உள்ளுக்குள்ள பயங்கர சில்லுன்னு இருக்கும். நேத்து தான் ரியலைஸ் பண்ணேன், என்னுடைய டீம் கூப்பிட்டு போய் காட்டானுங்க, இங்க பார் புது ஏசி, அதுதான் ஓனிடா அப்படின்னு. அதுக்கு முன்னாடி கையை வச்சா ஒரே குழுகுழு காத்து, ஜாலியா இருந்துச்சு. நம்ம சின்ன வயசுலாம் வந்து ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணிட்டு நிப்போம்ல, ஆன்னு கத்திட்டு. என்ன ஒரே டிஃபரன்ஸ், ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ண அம்மா அடிப்பாங்க, ஆனா இங்க அப்படி யாரும் அடிக்கவே இல்லை, ஃபுல் சில் வைப்ஸ் தான். ஸோ இந்த ஒனிடா பற்றி தான் சொல்லணும்னு நினச்சேன், அதனால தான் அந்த ஹீட்டுன்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ணாமல் இருக்கேன். இன்னும் பல ட்ரெண்டிங்கான விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஸ்டெடின்னு மிர்ச்சி, இது சொல்ல மாட்டேனே.

0: சொன்னேன்,
1: தூரத்துல இருந்து பாக்கும்போது நமக்கு வேற மாதிரி தெரியும், பக்கத்துல போனாதான் உண்மை புரியும்.
2: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ.
1: ரொம்ப நாளா இல்ல இல்ல ரொம்ப வருஷமா ஒரு கேள்வி தலைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. மிஸ் இந்தியா ரன்னர் ஸ்ரீ அத்வைதா இருக்காங்க, அவங்க கிட்ட இந்த கேள்வியை இன்னைக்கு கேட்டே ஆகணும். யூஷுவலி இந்த அழகி போட்டின்னு சொல்றாங்கல்ல, அது ஜஸ்ட் அழகா இருக்கவங்களுக்கு மட்டும் குடுக்கறாங்களா, இல்ல அதை தாண்டி அதுல என்னென்ன ரவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்?
3: யூஷுவலி பியூட்டி பேஜன்ட்னா தமிழ்ல வந்து அழகி போட்டின்னு ஈஸியா சொல்லிடுறோம், பட் இட் இஸ் நாட் அபவுட் தி லுக்ஸ். நீங்க அழகா பிறக்கிறது ஒண்ணு, பட் நீங்க எப்படி பிறந்தாலும் உங்களை நீங்க க்ரூம் பண்ணிக்கிறது ஒண்ணு. And I choose the second option. இப்போ நீங்கள் என்ன அழகாக இருந்தாலும் உங்கள் பர்சனாலிட்டி வந்து ரொம்ப 0.2% தான் இருக்குது அப்படின்னா இட்ஸ் பாயிண்ட்லெஸ்ல. அந்த மாதிரி இட் டசன்ட் டிபெண்ட் ஒன்லி ஆன் லுக்ஸ். பேசிக்லி இட் இஸ் அ ஸ்பேஸ் வேர் கேர்ள்ஸ் கேன் லுக் பியூட்டிஃபுல், ஃபீல் பியூட்டிஃபுல் அபவுட் தெம் செல்ஸ், ஷோ கேஸ் வாட் எவர் டேலண்ட் தேவ் காட், அண்ட் கம்யூனிகேஷன் ராம்ப் ஆக்லாம் செகண்டரி ஸ்கில்ஸ். பட் மெயின்லி அந்த ஒரு மேக்னெட்டிக் பர்சனாலிட்டின்னு சொல்லலாம், அவங்க ரூம்குள்ள வந்தாலே அப்படி பிரைட்டா இருக்கும், அந்த ஆரா இருக்கும். சோ அதுதான், தட் இஸ் ஆல் பேஜன்ட்ரி இஸ் அபவுட்.
1: ஓ, அதுக்கு தான் வைவா மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பாங்களா? இன்னும் நிறைய விஷயங்கள் பேச போறோம். ஸ்டேடியம் நிமிர்ச்சி, இது சம ஹாட் மிர்ச்சி.

0: நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல டாக்டர். உங்களை பார்க்க மூணு பேஷண்ட் வந்திருக்காங்க.
0: என்ன ப்ராப்ளம்?
1: ஃபீவரா. மூணு பேரையும் உள்ள அனுப்புறேன்.
0: வாங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணுது?
2: டாக்டர், கண்ணு மூடுனா மஞ்சள் மஞ்சளா தெரியுது. V16 னு கேக்குது. கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன்னு சாங்கு வேற கேக்குது டாக்டர்.
0: ஓஹோ, உங்களுக்கு எப்படி?
3: டாக்டர், கண்ணு மூடுனா பூன சத்தம் கேக்குது. பாண்டியான்னு பேரை கேட்டாலே பத்திக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
0: சோ சேட். உனக்கு எப்படிப்பா?
4: டாக்டர், வாய் தானா ஈசாலா கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்.
2: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்சஸ் பாருங்க, அப்புறம் மிர்ச்சியில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போயிருங்க. நர்ஸ்,
1: நான் தான் இருக்கேன்ல.
5: தங்க மயிலின் பிக் பாக்ஸ் ஆஃபர்.
6: 5 கேரட்டிற்கு மேல் பெல்ஜியம் கட் வைர நகைகள் வாங்குபவர்களுக்கு கேரட்டிற்கு 15,000 ரூபாய் வரை தள்ளுபடி. ஒவ்வொரு அரை கிலோ வெள்ளிக்கும் 2,500 ரூபாய் வரை தள்ளுபடி.
5: பிளாட்டினம், மயூரா, ஜேயோ, ரோஸ் கோல்ட் நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
6: தங்க மயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க தங்க மயிலுக்கு வாங்க. TNC அப்ளை.
7: புக்ஸ் காப்பர் பட்டல் லேர்னிங் தெரிஞ்சீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ், டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு. அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200 13431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
8: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
9: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
10: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
11: எஸ் மேடம், சொல்லுங்க.
10: எங்க புது வீட்ல 500 ஸ்கொயர் ஃபீட் ஹாலுக்கு என்ன ஏசி போடலாம்?
11: ஜப்பான் டைக்கின் 2-ton இன்வெர்டர் ஏசி தான் பெஸ்ட். பெரிய ஹாலும் நிமிஷமா கூல் ஆயிடும்.
10: அப்போ 3 பெட்ரூம்க்கு
11: டைக்கின் 1.5-ton 5-star ஏசி போட்டுடலாமே. இந்த ஏசியில மட்டும்தான் ட்ரிபிள் டிஸ்பிளே வித் ஃபில்டர் கிளீனிங் இண்டிகேட்டர் இருக்கு. ஈஸி மெயின்டெனன்ஸ். ராத்திரி பூரா ஏசி ஓடினாலும் கரண்ட் செலவு வெறும் 30 ரூபாய் தான் ஆகும்.
10: பிரமாதம். அப்ப எங்க கிச்சனுக்கு?
11: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 டைக்கின் இன்வெர்டர் ஏசி வாங்கினா ஒரு கிச்சன் ஏசி டோட்டலி ஃப்ரீ.
10: ஓ, ஃபேன்டாஸ்டிக்.
11: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல கார்டு EMIல ஏசி வாங்கினா 3,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ் பேக் ஆஃபரும் இருக்கே.
10: இன்ஃபேக்ட் தமிழ்நாடு பூரா ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்சிங்கும் அரேஞ்ச் பண்றாங்க.
12: ஜப்பான் டைக்கின் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட்.

0: 20 ரூபாய்.
1: ஹே, யூ ஆர் லுக்கிங் சோ கூலியா.
2: ஆமா, சம்மர் ஹீட்ட பீட் பண்றதுக்கு ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல கிளாசியா, ஃபேன்சியா, டிஃபரண்ட் டிஃபரண்டா சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் இருக்கு. அங்க வாங்கி சாரி கட்டு, நீயும் கூலா இருப்ப.
3: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரோட், டி நகர், சென்னை.
4: ஹே, என்ன சவுண்ட் இது?
5: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
4: என்ன இடம்?
5: சர்ப்ரைஸ்.
6: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். ஓஎம்ஆர் இருக்கிற 92 ஏக்கர் ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளேயே பிஎஸ்பிபி ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமினிட்டிஸ் இருக்கு.
4: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
6: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃபை நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
7: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
8: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளாதான்.
7: அதுல என்ன ஸ்பெஷல்?
8: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்,
7: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
8: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
7: சரி, இப்பவே கிளம்பலாம்.
8: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
9: This summer, choose 5-star safety for your family. Drive the B&Cab 5-star rated Honda Amaze with exciting May benefits. Range starts at an effective price of Rs. 7.38 lakhs only. Hurry, visit your nearest Honda dealer today. TNC apply.
10: லைட் பில் பார்த்தாலே டென்ஷன் ஆகுது, ஆனா ஏசி இல்லாம இருக்கவும் கஷ்டம். சொல்யூஷன், வோல்டாஸ் வர்டிஸ் AIAC. இதோட எனர்ஜி மேனேஜர் உங்களுக்கு எவ்வளவு பவர் யூஸ் ஆகுதுன்னு காட்டும். மேலும் நீங்க உங்க கூலிங் பட்ஜெட்டை கண்ட்ரோல் பண்ணலாம், கம்ஃபர்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணாமலே. இந்தியாவின் ஸ்மார்ட் சேவிங் ஏசி. இன்னும் இப்போ கேஷ் பேக் மற்றும் ஈஸி EMI கூட. விசிட் யுவர் நியரஸ்ட் வோல்டாஸ் ஸ்டோர் டுடே.
11: ஹே, நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
12: நிஜமாவா? எப்படிடா?
11: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
12: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
11: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரிஸ், ஸ்டைலிஷ் colored bumpers, அப்புறம் up to ₹37,000 க்கு benefits இருக்கு. இது எல்லாமே வெறும் 19999 க்கு. இன்னைக்கே உங்க nearest Maruti Suzuki Arena showroom க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாருங்க. terms and conditions apply.
13: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS Gold House. ஆண்டாண்டு கால நம்பிக்கை, அதே தரம் இன்றும் என்றென்றும். இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் flat 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS Gold House, டி நகர் மற்றும் தாம்பரம்.
14: குடும்பத்தோட சந்தோஷம் பாதுகாப்புக்கு பிளானிங் ரொம்ப முக்கியம். அதுக்காக LIC கொண்டு வந்திருக்கிற புதிய பிளான் ப்ரொடெக்ஷன் பிளஸ்.
15: இது ஒரு யூனிட் லிங்க் பிளான், லாங் டர்ம் சேவிங்ஸும் ப்ரொடெக்ஷனும் கூட. உங்க கோல்ஸ்க்கு மேட்சா டாப் அப் பிரீமியம்ஸ் மூலமா ரிஸ்க் கவரை இன்கிரீஸ் பண்ணலாம். மேலும் மல்டிபிள் இன்வெஸ்ட்மென்ட் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ்ல சூஸ் பண்ற ஃபிளெக்சிபிலிட்டியும் இருக்கு.
14: 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்ஷியல் வித்ட்ராயல் ஆப்ஷனும் இருக்கு.
15: LIC ப்ரொடெக்ஷன் பிளஸ் பாலிசி பற்றிய மேல் விவரங்களுக்கு உங்க LIC ஏஜென்ட்ட कांटेक्ट பண்ணுங்க, இல்லனா நியரஸ்ட் LIC பிரான்ச் விசிட் பண்ணுங்க, அல்லது www.licindia.in லாகின் பண்ணுங்க. LIC, ஹர் பல் ஆப்கே சாத்.
16: 98.3 மிர்ச்சி. இது செம
17: ஹாட் மச்சி. நம்மள மாதிரி நினைச்ச நேரத்துல நினைச்சத வாங்கி அவங்களால சாப்பிடவே முடியாது. எப்ப பார்த்தாலும் ஃபிட்னஸ் ஃபிட்னஸ் ஓடிட்டே இருக்கணும்ல.
18: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ.
17: அப்படிதான் நாமளே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மை நிலவரம் என்னன்னு மிஸ் இந்தியாவுடைய ரன்னர் அப் வந்திருக்காங்க, அவங்க கிட்டயே கேப்பா. வாங்க, எப்படி இந்த ஃபிட்னஸ் ரூல்ஸ் எல்லாம் இருக்கும் அதை சொல்லுங்க.
19: இப்போ அவங்க ரூல்ஸ் கொடுக்க மாட்டாங்க, பட் அவங்க சொல்றது என்னன்னா, நீங்க உங்களை ஃபிட்டா வச்சுக்கோங்க, அது வாட் எவர் யூ ஆர் கம்ஃபர்டபிள் வித் யூ கேன் ஃபாலோ தட் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ஸ் ஐ எம் ஃப்ரம் த மெடிக்கல் பேக்ரவுண்ட், நான் எப்பவுமே லைஃப்ல என்ன ஃபாலோ பண்ணுவேன்னா, எனி திங் யூ ரெஸ்ட்ரிக்ட் டூ மச் அது சஸ்டெயினபிளா இருக்காது. இப்போ எல்லாரும் சுகர் கட், காப் கட் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க, அது ஒரு 3 பண்ணலாம், அதை தாண்டி நம்மளால சஸ்டெயின் பண்ண முடியாது. ஸோ ஈட் எவ்ரி திங் இன் மாட்ரேஷன், ஒரு பேலன்ஸ்டா இருந்தா ஓகே தான்.
17: எப்பா இத மிஸ் இந்தியா ரன்னர் அப் ஸ்ட்ரீட் வைத்தா அவங்க சொல்லல, ஒரு டாக்டர் ஸ்ட்ரீட் வைத்தா சொல்லியிருக்காங்க. புரிஞ்சிருச்சு, நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சோ மச். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேச போறோம். ஸ்டெடி நிமிர்ச்சி.

0: தங்கமயிலின் பிக் பாக்ஸ் ஆஃபர்.
1: 5 கேரட்டிற்கு மேல் பெல்ஜியம் கட் வைர நகைகள் வாங்குபவர்களுக்கு கேரட்டிற்கு 15,000 ரூபாய் வரை தள்ளுபடி. ஒவ்வொரு 1/2 கிலோ வெள்ளிக்கும் 2,500 ரூபாய் வரை தள்ளுபடி.
0: பிளாட்டினம், மயூரா, ஜேயோ, ரோஸ் கோல்ட் நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: தங்கமயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. TNC அப்ளை.
2: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
3: எஸ் மேடம், சொல்லுங்க.
2: எங்க வீட்டுல 10 வருஷமா ப்ளூ ஸ்டார் ஏசி தான் யூஸ் பண்றேன். இப்ப புதுசா ஏசி மாத்தணும், என்ன ஏசி வாங்கலாம்?
3: அன்னைக்கு இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே ஏசியில சூப்பர் ஸ்டார் ப்ளூ ஸ்டார் ஏசி தான். இந்த ஸ்மார்ட் வைஃபை ஏசியில ப்ளூ ஃபின்ஸ் கோட்டிங் இருக்கிறதால உப்பு காத்து பட்டாலும் காயில் துருப்பிடிக்காது, லாங் லைஃப் வரும்.
2: இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல நல்ல எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குன்னு சொன்னாங்களே.
3: ஆமா, பழைய ஏசிய கொடுத்து புது ப்ளூ ஸ்டார் 5-star ஏசி வாங்கினா 10,000 ரூபாய் தள்ளுபடி தரும். இன்ஃபேக்ட் ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஏசி வாங்கினா தமிழ்நாடு பூரா நாங்களே ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங்கும் அரேஞ்ச் பண்றோம்.
2: இப்போ HDB ஃபைனான்ஸ்ல ப்ளூ ஸ்டார் ஏசி வாங்கினா அப் டு ₹4,000 கேஷ் பேக் ஆஃபரும் இருக்கு.
4: ப்ளூ ஸ்டார் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
5: Worried about resale value of electric car? Not anymore. Maruti Suzuki e-Vitara comes with assured buyback value. With its massive 61 kilowatt hour battery and a range of 543 kilometers. No more range anxiety as well. Backed by India's largest charging network. Feel confident to travel farther and deeper. Own it for ₹10.99 lakh with a battery EMI of just ₹3.99 per kilometer. India goes electric.
6: Nexa. Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butford Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72001-3431.
7: Hey, என்ன சவுண்ட் இது?
8: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
7: என்ன இடம்?
8: சர்ப்ரைஸ்.
9: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். OMR-ல இருக்கிற 92-acre ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப். 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் IT பார்க், டவுன்ஷிப் உள்ளேயே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
7: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
9: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃபை நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
10: சமஸ் ஹியர். And your Kia deserves the best care. From 6th to 12th May, visit the Kia Summer Readiness Service Gap and get a 20-point vehicle checkup with AC performance inspection, plus a free top wash. Save more with 20% off on AC car care, 10% off on RSA plans, and 5% off on accessories. Thinking of upgrading? Enjoy a free used car evaluation and referral benefits. Keep your drive cool, safe and smooth this summer. Visit your nearest Kia service center today.
11: Kia, movement that inspires.
12: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
13: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
6: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், நந்தம்பாக்கம். க்ளோஸ் டு அப்கமிங் பட்ஃபோர்ட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். சூஸ் ஃப்ரம் major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72001-3431.
14: ஏனா புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
15: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.
16: சரி சரி சரி சரி வசந்தன் கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்தன் கோ.
17: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
16: சரி சரி.
18: அப்பா, இந்த சேப்பா டிராபிக்ல போறதுக்குள்ள உயிர் போயிரும் போல. இல்ல வண்டி எங்க போய் பார்க் பண்றது வேற தெரியல.
19: டிராவல் நினைச்சு டென்ஷனே ஆகாதீங்க. ஸ்டேடியம்ல சவுண்ட் போட மட்டும் ரெடியா வாங்க. மேட்ச் டிக்கெட் உங்க கையில இருந்தா ரைடு உங்க கையில தான். நம்ம VI 5G CSK ஃபேன் பஸ்ல ஏறுங்க. ஃப்ரீயா, செம கம்ஃபர்டபிளா ஸ்ட்ரைட்டா ஸ்டேடியம்க்கே போயிடலாம். சரியா மதியானம் 1 மணிக்கு கிண்டில இருந்து பஸ் கிளம்போம். அப்படியே அண்ணா சாலை, 1000 லைட்ஸ், பேரறிஞர் அண்ணா மெமோரியல் வழியா வருவோம். உங்க சீட் ரெடியா இருக்கும். விசில் போடு.
20: லைட் பில் பார்த்தாலே டென்ஷன் ஆகுது. ஆனா ஏசி இல்லாம இருக்கவும் கஷ்டம். சொல்யூஷன் வோல்டாஸ் வர்டிஸ் AIAC. இதோட எனர்ஜி மேனேஜர் உங்களுக்கு எவ்வளவு பவர் யூஸ் ஆகுதுன்னு காட்டும். மேலும் நீங்க உங்க கூலிங் பட்ஜெட்டை கண்ட்ரோல் பண்ணலாம், கம்ஃபர்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணாமலே. இந்தியாவின் ஸ்மார்ட் சேவிங் ஏசி. இன்னும் இப்போ கேஷ்பேக் மற்றும் ஈஸி EMIs கூட. விசிட் யுவர் நியரஸ்ட் வோல்டாஸ் ஸ்டோர் டுடே.
21: ஹே, நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
22: நிஜமாவா? எப்படிடா?
21: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
22: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
21: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரி, ஸ்டைலிஷ் பாடி, கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ரூபீஸ் 37,000 பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாறுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
0: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ. Only on 98.3 Mirchi. It is summer hot to Mirchi.
1: ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும். யார் என்ன சொன்னாலும் கேட்காம அந்த ஆசையை நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடறோம்.
0: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ.
1: காலையிலே கருத்துல நமக்கு பேச வராது. நம்ம கூட மிஸ் இந்தியா ரன்னர் அப் ஸ்ரீ அத்வைதா இருக்காங்க. அவங்களுடைய ஜேர்னி அண்ட் அவங்கள மாதிரி நிறைய பேர் ஆகணும்னு நினைப்பீங்கல்ல, எப்படி ஆகலாம் அந்த டிப்ஸ் தான் கேட்க போறேன். ஸ்ரீ அத்வைதா, ஸோ உங்களுடைய ஜேர்னி கேட்டு உங்களை மாதிரி ஆகணும் இதுல எல்லாம் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்கல்ல, அவங்களுக்கான ஃபைனல் நோட் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
22: நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்வேன்னா, நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு நான் சொல்வேன். ஏன் தெரியுமா? இட் இஸ் நாட் அபவுட் தி பிசிக்கல் அப்பியரன்ஸ். நீங்க ஒர்க் அவுட் பண்ணும் போது என்ன ஆகும்னா, வென் யூ ஸ்டார்ட் லுக்கிங் பெட்டர், யூ ஸ்டார்ட் ஃபீலிங் பெட்டர் அபவுட் யுவர் செல்ஃப். நத்திங் இஸ் ராங் இன் திஸ் வேர்ல்ட். உங்களுக்கு எது வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் கொடுக்குதோ அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு வந்து டான்சிங் அண்ட் ஒர்க்கிங் அவுட் இஸ் லைக் venting to the world. என் ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாத்தையுமே தள்ளி வச்சிரும். அதனால தட் இஸ் வாட் ஐ டிட். அப்புறம் வந்து மேக் யூஸ் ஆஃப் ரீசோர்ஸஸ். இப்போதான் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எல்லாம் இருக்கு. பேசிக் வாக் பழகுங்க, பேசிக் மேக்கப் ஒரு ஜென்ஸ்க்குனா பேசிக் அந்த ஃபேஷன் சென்ஸ் பழகுங்க, ஸ்டைலிங் பழகுங்க, அண்ட் தென் ஒர்க் ஆன் யோர் கம்யூனிகேஷன். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து மிச்சது வர வர பார்த்துக்கலாம்.
1: நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி உடம்ப மட்டும் பத்திரமா பாத்துக்கிட்டா எல்லாமே கரெக்டா இருக்கும்னு சொல்றாங்க. அண்ட் அட்வைதா, ஸோ நீங்கள் அடுத்தடுத்த லெவல் போகணும், அது மட்டும் இல்லாமல் ஆன் ஸ்க்ரீன்லையும் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நம்ம ஷோவில் பல ட்ரெண்டிங்கான மேட்டர்கள் வந்துகிட்டே இருக்கு. எங்க ஓடாதீங்க, ஸ்டடி நிமிச்சு இது செம்ம ஹோட்டல் மிச்சு.
23: என்ன சே நம்ம இல்ல கமிட் ஆயிட்டாம்பா பிரவீன் பாயா, சூப்பர் பிகர உஷார் பண்ணிட்டாம்பா.
24: பகத் கிளாஸ் தான்
23: ஐயா,
24: மஜா பண்ணிட்டாம்பா.
23: அப்படியா?
24: டேய் இவளே மடா,

0: எல்லாருக்கும் வணக்கங்க. டல்லா இருக்கிற உங்க ஈவினிங் நல்லா ஜாலியா மாத்திர ஒரு சூப்பரான ஷோவை எப்படி உருவாக்குறதுன்னு பாத்துக்கலாம். முதல்ல கண்ணுமண்ணு தெரியாம நல்லா சிரிக்க கலகலன்னு ஃபன் மேட்டர்ஸ் நிறைய சேர்த்துக்கலாம். அப்புறம் கிருகிருன்னு சுத்துற உங்களை விறுவிறுனு விளையாட வைக்க கேம்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
1: அண்ணே என்னையும் கொஞ்சம் சேர்த்துக்கங்கண்ணே.
0: சரி, ஷோ பண்ற ஆர்ஜென்ற ஒரே காரணத்துக்காக சும்மா இருக்கிற இவனையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கேலி கிண்டல் கலாயினி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தம் போட்டு இறக்கணும். ஈவினிங் 5 to 9 அட்டகாசமான ஃப்ரீயா ஒரு ஷோ ரெடி வித் மிர்ச்சி ஜோ. ஒன்லியா 98.3 மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி. கேட்டு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.

0: 98.3 Mirchi. It is Sam Hot Machi.
1: I am the danger.
2: Madras Morning with Mirchi DQ. Only on 98.3 Mirchi. It is Sam Hot Machi.
3: In association with
2: Pet Safa Ayurvedic Churanam. Pet Safa. Yella noigalum poividum. Madras Morning with Mirchi DQ. Only on 98.3 Mirchi. It is Sam Hot Machi.
4: எப்பா நாலு பேர் பாக்குறாங்க அந்த டீசன்சி.
2: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ.
4: சாச்சா, எங்களுக்கு அதை பத்திலாம் கவலையே இல்லைன்னு பப்ளிக்ல நிறைய பேர் இன்னமும் சில சேட்டையெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்குலாம் கிரேசியான ஃபன்னியான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க அப்படிங்கறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். கண்டினியூ பண்ணுவோமா? சக்தி ப்ரோ சொல்லுங்க, யார் என்ன மேட்டர் பண்ணா உங்களுக்கு செம்ம இரிட்டேட் ஆகும்?
5: இப்போ ஆக்சுவலா ரேஷன் கடையா இருக்கட்டும், கோவிலா இருக்கட்டும், சம் ஏதோ பப்ளிக் கியூல நின்றுட்டு இருக்காங்க
4: அப்படின்னா
5: அந்த கிராஸ் பண்ணி நிறைய பேர் நின்றுட்டு இருப்பாங்க, அதெல்லாம் பொருட்டே பண்ண மாட்டாங்க, நேரம் உள்ள போவாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, எங்க வெளில கியூல நிக்கிறவங்களா தெரியலையா உங்களுக்கு
4: அப்படின்ட்டு.
5: அவங்க அதெல்லாம் காதலே வாங்காம அங்க போயிட்டு குடுங்க குடுங்க குடுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து இன்னும் ஒரு நாலு பேர் அந்த பக்கம் வருவாங்க.
4: கரெக்ட்.
5: அந்த கியூவே வேஸ்ட். அந்த மாதிரி வரவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு கடைசியா கொடுக்கணும்.
4: அதாவது இது சிம்பிளான பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்கும், ஆனா அதை செயல்படுத்தும் போது அப்பதான் அவங்களுக்கு அந்த கஷ்டமே புரியும். அது இரிட்டேட்டிங்கா இருக்கும். காலையில இருந்து ஒருத்தன் லைன்ல நின்னுட்டு இருப்பான், அவர் நமக்கு தெரிஞ்சவர் தான், சித்தப்பா தான், இந்த நான் தான் காலையில கர்ச்சிஃப போட்டு வச்சேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்டாடி பண்றீங்கன்னு தோணும். இதே மாதிரி பப்ளிக்ல யாரு எந்த தப்பு பண்ணும்போது உங்களுக்கு கோவம் வருது.

0: என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் நினைக்கிறீங்க? 9176983983 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸ்டடி நம்பர் சி இது சம ஹாட் மச்சி
1: மிச்சி ரிவென்ராகம் 90s நாட் அவுட்.
2: சத்யாலா எப்பவுமே ஏசிக்கு சம ஆஃபர் தராங்க, அதான் நாங்க எப்பவுமே சத்யாலா ஏசி வாங்குறோம்.

0: உங்க லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ரூபீஸ் இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3500 ரூபீஸ்க்கு மட்டும்தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
1: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஆரியபுரம் மற்றும் ஷெனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299404040.
2: ரவி, உனக்கு தெரியுமா இப்ப உன்னோட ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை நீயே டிசைன் பண்ணிக்கலாம்.
3: அப்படியா?
2: கேலக்ஸி மார்வல் வந்தாச்சு.
4: கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் என்றென்றும் உங்கள் சேவையில்.
5: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
6: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளாதான்.
5: அதுல என்ன ஸ்பெஷல்?
6: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டன்னிங் டிசைன்ஸ்.
5: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
6: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
5: சரி, இப்பவே கிளம்பலாம்.
6: ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்ட்
3: போங்க.
7: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரியில் பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், பிகாம் ஜெனரல், பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், பிபிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ. ஆர்வத்திற்கேற்ற படிப்புகள் அனைத்தும் ஒரே வளாகத்தில்.
8: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரி, காந்திநகர், அடையார். மேலும் விவரங்களுக்கு 9043726697.
9: Worried about resale value of electric car? Not anymore. Maruti Suzuki e-Vitara comes with assured buyback value with its massive 61 kilowatt hour battery and a range of 543 kilometers. No more range anxiety as well. Backed by India's largest charging network. Feel confident to travel farther and deeper. Own it for ₹10.99 lakh with a battery EMI of just ₹3.99 per kilometer. India goes electric.
10: Nexa.
11: You are listening to
12: Back to Back, Back to Back, Mirchi, Back to Back, Back to Back.
13: Only on 98.3 Mirchi. It is summer hot to Mirchi.

0: இவருக்கும் வணக்கம். துள்ளாம் செலவு வாங்கின சம்பளத்தை 10 நாள்ல காலி பண்றது எப்படின்னு உங்ககிட்டதான் கிளாஸ்க்கு வரணும். விருட்சி ஆரோக்கியம் சுகர் கட்டுன்னு சொல்லுவ, ஆனா டீ காஃபில மட்டும் கொஞ்சமா போட்டுப்பேன்னு சொல்லுவ. தனுசு வளர்ச்சி புதுசா ஒரு பெரிய ஷூ வாங்கியிருப்ப, அது உன்ன வழக்கத்தோட 2 இன்ச் ஹைட்டா காட்டும். மகரம் சுவாரஸ்யம் இன்னும் ஆபீஸ்ல ஒர்க்க ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணாம எலெக்ஷன் பத்தி தான் பேசினு இருக்கீங்கன்னு அர்த்தம். கும்பம் கட்டுப்பாடு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனா கெட்ட வார்த்தை இல்லாம பேசுறதுக்கு ரொம்ப போராடி கண்ட்ரோல் பண்ணுவல். மீனம் ரசனை எப்ப ஸ்வீட் சாப்பிட்டாலும் காரம் ஏதாவது இருக்கான்னு உடனே கேப்ப. நன்றி வணக்கம்.
1: Only on Mirchi. It is some hot machi. தங்கம் ஐலேண்ட் பிக் பாக்ஸ் ஆஃபர்.
2: உங்களுக்கு பிடிச்ச ஆஃபரை நீங்களே தேர்வு செய்யுங்க. தங்கம் கிராமிற்கு ₹600 வரை தள்ளுபடி, 10 கிராம் தங்கத்திற்கு 40 கிராம் வெள்ளி இலவசம்.
1: நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு 25% சேதாரத்தில் தள்ளுபடி, 40 கிராம் மேல வாங்குற நகைகளுக்கு 7.99% மட்டுமே சேதாரம்.
3: மற்றும்
4: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னு.
5: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்கள மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்குதான் நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல ஸ்னேஹாவை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மணப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
8: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயணா, ரொட்டி நகர்.
9: ஹே, நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
10: நிஜமாவா? எப்படிடா?
9: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
10: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
9: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரிஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ₹37,000 பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாறுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
11: முதல் மேட்ச் 200க்கு மேல சேஸ், ஆனா அங்க நிக்கிறது நம்ம கிங் கவர் டிரைவோட சம ஓபனிங். ரன் சேஸ்னாலும் சரி, பிக் ஸ்டேஜ்னாலும் சரி, இந்த பேரு எப்பவுமே ஃபெயில் ஆகாது. கிங்கோட கிளாஸ் எப்பவுமே பர்மனன்ட். ஒவ்வொரு ஈவினிங்கும் ஒரு தரமான சம்பவம் இருக்கு. பாருங்க டாடா ஐபிஎல் ராத்திரி 7 மணில இருந்து ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல.
12: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
13: வாவ்,
12: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
14: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
15: ஏதுக்கோ வர சொன்னியே, ஏதுக்கு வர சொன்ன?
16: இல்ல, மார்னிங் ஆயிடுச்சு.
15: ஏதுக்கோ வர.
16: டேய் டிக்யூ, மெட்ராஸ் மார்னிங் ஷோ பண்ணனும் கூட்ட, எதுக்கு வரணும், எப்ப வரணும்? கொஞ்சம் ஷோ பண்றா. நீங்க மறக்காம ஸ்டே டியூன்ல 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மிர்ச்சி.

0: என்ன ஏதோ ரொம்ப நேரமா யோசிக்கிறாங்க, ஐடியா ஏதோ பெருசா இருக்கும் போல
1: இருக்கு.
0: பப்ளிக்ல யாராவது தப்பெல்லாம் பண்ணாங்கன்னா நமக்கு பயங்கர கோவம் வரும், இதெல்லாம் எப்ப நிறுத்துவாங்கன்னு தோணும். அவங்களுக்கு ஃபன்னியான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? கதை போமா?
2: கதை போமா, கதை போமா.
0: செல்வலட்சுமி மேடம் இருக்காங்க. பப்ளிக்ல யார் என்ன தப்பு பண்ணா பிடிக்காது, அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க.
3: நீ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த சுச்சு போறதுதான்.
0: ஓகே,
3: இது வந்து பனிஷ்மெண்ட்னு சொல்லிட முடியாது, இது ஒரு தடுக்கிற வழிதான்.
0: சொல்லுங்களேன், பரவாயில்ல.
3: அதுக்கு வந்து எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. எங்க ஏரியால நிஜமாவே நடந்த விஷயம். எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், ஒயிட் வாஷ் பண்ணணும், அதை தடுக்கிறதுக்கு எல்லாமே பண்ணணும். லாஸ்டா எல்லாரும் என்ன செஞ்சோம்னா, இந்த பழைய எறும்பு கடையில போயிட்டு இந்த கிரைண்டர் கல்லு இருக்கும், இந்த பெரிய கல்லு.
0: ஆமா,
3: அந்த கல்லு வந்து ஒரு அஞ்சாறு கல்லு வந்து வாங்கிட்டோம்.
0: ஓகே,
3: சோ வாங்கிட்டு அதை வந்து தலைகீழா வந்து கவுத்து வச்சிட்டோம். தலைகீழா கவுத்தும் போது அது எப்படி தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அது ஒரு லிங்கம் மாதிரி தெரிஞ்சது. வரிசையா அந்த அஞ்சாறு கல்ல வந்து நாங்க வச்சுட்டு கொஞ்சம் ஒயிட் வாஷ் பண்ணுன உடனே, இப்ப அது எல்லாருக்கும் அது வேற மாதிரியா அவங்களுக்கு அவங்களுடைய பார்வைக்கு வந்து போயிருச்சு.
0: ஓகே,
3: துச்சு போறது இப்ப அந்த இடத்துல வந்து கிடையாது. இப்ப வந்து அது வந்து ஒரு கோவில் மாதிரி, ஒரு சாமி மாதிரி, சாமியா எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்க.
0: பரவாயில்ல, இது உங்க ஏரியால இருக்க ஆட்கள்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி பண்ணதா?
3: பிளான் பண்ணி இது பண்ணினது.
0: இப்படிதான் மைசூர்லயே வந்து கண்ணாடி வச்சு இதை தடுத்திருக்காங்க. எவ்வளவு பண்ண வேண்டியதா இருக்கு பாருங்க. இதே மாதிரி நீங்க பப்ளிக்ல யார் என்ன தப்பு பண்ணா கோவப்படுவீங்க, அவங்களுக்கு ஃபன்னியான பனிஷ்மெண்ட்னா என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? 9176983983 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸ்டேடியம் நிமிர்ச்சி, இது சம்பவம் ஆட்டமிச்சு.

0: முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் பிரத்யேகமான முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன் வந்தாச்சு. இதயம் சம்பந்தமான அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக.
1: முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.
0: ரவி, உனக்கு தெரியுமா, இப்ப உன்னோட ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை நீயே டிசைன் பண்ணிக்கலாம்.
1: அப்படியா?
0: கேலக்சி மார்வல் வந்தாச்சு.
2: கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ் என்றென்றும் உங்கள்

0: மசாலா
1: 20 ரூபாய்.
2: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
3: ஜோயா லுகாஸ், world's favorite jeweler.
4: ஹே, நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
5: நிஜமாவா? எப்படிடா?
4: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
5: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
4: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரிஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ₹37,000 பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாறுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
6: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
7: 98.3 மிர்ச்சி, இது செம ஹாட் மச்சி.

0: நம்ம ஊரு, நாம தான் பத்திரமா பாத்துக்கணும்.
1: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ.
0: இப்படி என்ன சொன்னாலும் சில பேர் கேட்கவே மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு பப்ளிக்ல நிறைய தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஃபன்னியான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்கன்னு கதைப்போமா? கோபியண்ணா சொல்லுங்க, யார் என்ன பண்ணா உங்களுக்கு கோவம் வரும்?
2: ஆமா சார், ரோட்ல நடந்து போகும்போது போன் பேசிட்டே போறாங்க சார். ரோடு கிராஸ் பண்ணும்போது பாத்துட்டே போறாங்க, ஆப்போசிட் வர ஆளுக்கு மேல இடிக்கிறாங்க, இடிச்சுட்டு அது ஒரு சண்டை போடுறாங்க. தப்பு இவங்க மேல, ஆப்போசிட் ஆள் மேல தப்பு சண்டை போடுறாங்க சார். இது என்ன சார் நியாயம்? இது
0: தப்பு தானே, பெரிய தப்பு. அது அவங்களுக்குமே சேஃப் இல்ல.
2: ஆமா சார், ரெண்டு பேருமே சேஃப் இல்ல சார்.
0: ஓகே, இவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் தோணுது?
2: அவங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லா டிராபிக்ல வொர்க் கொடுக்கணும் சார். ரோட்ல பப்ளிக்ல அந்த ரோட்ல என்ன கிளீன் பண்றது, அப்புறம் ரோடு யாராவது கிராஸ் பண்ண போனாங்கன்னா, வயசானவங்க முடியலன்னா, சின்ன பசங்க ஸ்கூல் பசங்க கிராஸ் பண்ணாங்கன்னா, அவங்களை கை பிடிச்சி கிராஸ் பண்ணி விட்டு அந்த ஒரு நாள் டியூட்டி அவங்களுக்கு கொடுக்கணும் சார்.
0: கரெக்டான ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். நான் கால் பண்ணதுக்கு நன்றி.
2: தேங்க்யூ சார்.
0: இதே மாதிரி பப்ளிக்ல உங்களுக்கு பிடிக்காத விஷயம் சில பேர் செய்வாங்கல்ல, அவங்களுக்கு ஃபன்னியான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? 9176983983 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க. செடி நிமிர்ச்சி இது சம்பவம்.

0: ரவி, உனக்கு தெரியுமா இப்ப உன்னோட ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை நீயே டிசைன் பண்ணிக்கலாம்.
1: அப்படியா?
0: கேலக்ஸி மார்வல் வந்தாச்சு.
2: கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் என்றென்றும் உங்கள் சேவையில்.
3: உலகத்திலேயே நம்பர் ஒன் பவுலர் ஸ்லோ பவுலர், அப்படியே வானத்தை தொடர மாதிரி ஒரு கில்லி சிக்ஸர், 15 வயசு பையன் வேர்ல்ட் கிளாஸ் பவுலர்ஸ்க்கு தண்ணி காட்டிட்டான். தினமும் ஈவினிங் செம விறுவிறுப்பா பாருங்க டாடா IPL 7 மணியிலிருந்து ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல. ஸ்டேடியம் போற வரைக்கும் எதுக்கு பாஸ் வெயிட் பண்ணனும்? பார்ட்டியே இப்பவே ஆரம்பிக்கலாமே. நம்ம VI5D CSK ஃபேன் பஸ் இப்போ ஆபீஷியலா ரோடுக்கு வந்தாச்சு. பஸ்க்குள்ள கேம்ஸ், பிரைசஸ் னு வேற லெவல் ஃபேன் வைப் காத்துட்டு இருக்கு. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், போர்டிங் பாயிண்ட்ல உங்க மேட்ச் டிக்கெட்ட காட்டினா போதும். மதியம் 1 மணிக்கு கிண்டில ஆரம்பிச்சு அண்ணா சாலை 1000 லைட்ஸ் பேரறிஞர் அண்ணா மெமோரியல் அப்படியே ஸ்டேடியம் வரைக்கும் நம்ம வண்டி மாசா போக போகுது. இது வெறும் பஸ் இல்ல மக்களே, இது ஒரு செம்ம கொண்டாட்டம்.
4: மதுரையை பத்தி பேச விஷாலு சசிகுமார் இருக்காங்க. கோயம்புத்தூருக்கு நம்ம ஹிப்பா பாதி என்ன? மெட்ராஸுக்காக இந்த மிர்ச்சி டிக்யூ தானே பேசியாகணும். கேளுங்க மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ, 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மிர்ச்சி.

0: சொல்லியும் பார்த்தாச்சு, ஃபைனும் போட்டாச்சு, யாரும் கேக்குற மாதிரி தெரியல.
1: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ.
0: பப்ளிக்ல ஒரு சில தப்பெல்லாம் பண்ணா நம்ம எல்லாருக்குமே கோவம் வரும்ல, அதெல்லாம் பண்ணாம இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஃபன்னியான பனிஷ்மெண்ட் ஏதாவது கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? கதை போமா?
2: கதை போமா? கதை போமா?
0: தனவர்ஷினி சொல்லுங்க, எந்த விஷயத்த வந்து பப்ளிக்ல யாராவது பண்ணா பிடிக்காது உங்களுக்கு?
3: ரெஸ்ட்ரூம்ல போகாம இந்த பப்ளிக் இதுல போறாங்கல்ல, பப்ளிக் பிளேசஸ்ல போகும்போது
0: ஓகே,
3: ஒரு தண்ணி லாரி எடுத்துக்கிட்டு அதுல தண்ணி ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு ஹேண்ட்ல வந்து இந்த ஃபோர்ஸ் அடிக்கிற இந்த பம்ப் தான் வரும்ல,
0: அது
3: அப்படியே புடிச்சு யாரெல்லாம் போறானோ அவங்க மேல டப்புன்னு அடிச்சோம்னா அது ரொம்ப ஃபோர்ஸ் ஆகும்.
0: ஆனா
3: விஷயம் என்னடா இது, இங்க போனா இங்க நம்மள ஒரு மாதிரி பாக்குறாங்க, இந்த மாதிரி செய்யறாங்கன்னு சொல்லி இன்னொரு பிளேஸுக்கு போவாங்க. இன்னொரு பிளேஸ்ல போனாலும் அதே மாதிரி அடிக்கும்போது
0: நீங்க இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா மிர்ச்சி டிக்கு இன்ஸ்டாகிராம்ல இருப்பேன், அங்க வந்து ஒரு மெசேஜ் போட்டு விட்டுருங்க.

0: 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி.
1: மேடிஸ் மேட்னி ஷோ. Only on 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி.
2: மிர்ச்சி ரிவைண்ட் ராகம். 90s not out.
3: சத்யாலா எப்பவுமே ஏசிக்கு செம்ம ஆஃபர் தராங்க. அதான் நாங்க எப்பவுமே சத்யாலா ஏசி வாங்குறோம்.

0: 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: என்ன
1: மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
2: நீங்களும் கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாக்டர் ஆர்த்தோ ஆயிலின் ரெகுலர் மசாஜஸ் உங்கள் மூட்டுகளை ஹெல்த்தியாக வைத்திருக்கும். உங்க ப்ராப்ளம் ரொம்ப பழசுனா டாக்டர் ஆர்த்தோ கேப்சூல்ஸ் எடுத்துக்க மறந்துடாதீங்க. இனி வலி உங்களிடம் மண்டியிடும்.
3: If you are dad, I am your bad.
4: எதே?
3: ஏய், நீ படிச்ச ஹெட்மாஸ்டர்ல நான் ஸ்கூல்டா.
4: யாரா அவன அரை தூக்கத்துல ஷோ பண்ண எழுப்பி விட்டதே?
5: அண்ணா, இதுக்கே இப்படினா மேடிஸ் மேட்னி ஷோ 12 to 5 கேளுங்க. Only on Mirchi, இது செம ஹாட் மச்சி.
6: என்னப்பா மஜாக்கோ மாலுக்கோ பண்ணலாமா? மிர்ச்சியில மேடிஸ் மேட்டி ஷோ கேட்டு இருக்கீங்க. நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். அப்படின்ற மாதிரி இன்னைக்கு டேவை சும்மா மஜாவா ஸ்டார்ட் பண்றதுக்கு மாசா என்ட்ரியை கொடுத்துட்டு இன்னைக்கு நாள வேற லெவல் மாசா கொண்டு போறதுக்கும் மேடி என்ட்ரியை கொடுத்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான சந்தோஷமான நாளாக போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். அப்படி எங்கேயாவது ஸ்லிப் ஆயிருச்சு அப்படின்னா கவலைப்படாதீங்க, நான் தான் இருக்கேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டேவை சும்மா மஜாவா கொண்டு போக போறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கான ஒரு கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைதி அமைதி அமைதியோ அமைதி அப்படின்ற இந்த ஒரு டயலாக வந்து நீங்க ரீல்ஸ்ல பார்த்துருப்பீங்க, இல்லை சின்சான் பாக்குறீங்க அப்படின்னா சின்சான்ல அந்த டயலாக் வந்து நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா அந்த வாழ்க்கையில அந்த அமைதி அப்படின்ற ஒரு விஷயம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரியுமா? ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து வாயை மூடிட்டு அமைதியா இருக்கிறதே மேல் பெட்டர் அப்படின்றது கண்டிப்பா ஒரு கட்டத்துல வந்து உங்களுக்கு ரியலைஸ் ஆகும். அப்ப அமைதியா இருந்துட்டு அமைதியா போயிருங்க. சில இடங்கள்ல நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்றதும் அவங்க கிட்ட கத்துறதும் அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றதும் வேஸ்ட், கம்ப்ளீட்டா வேஸ்ட். அதனால சைலன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அட் டைம்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, இப்போ தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி. திஸ் செம ஹாட் மச்சி.
7: You are listening to Back to Back, Back to Back, Mirchi, Back to Back, Back to Back.
8: Only on 98.3 Mirchi. It is Sema Hotamachi.

மாடி நகி மிர்ச்சி மாடி மாடி ஸ்மார்ட் நீ ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க ஒன்லி ஆன் மிர்ச்சி இது

0: என்னப்பா டயலாக் கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா? மிர்ச்சில மேடிஸ் மேட்னி ஷோ கேட்டு இருக்கீங்க. நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ வழக்கம் போல இன்னைக்கான ஒரு சினிமா டயலாக் ஒன்று நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த டயலாக்கு கேட்ட உடனே என்ன படம் அப்படின்னு கண்டுபிடிக்க நீங்க ரெடியா இருக்கீங்களா?
1: என்னடா இது, வசனமே புரியல.
0: ஸோ இன்னைக்கு வசனமே புரியல, நம்மளோட சிம்பு அண்ட் சந்தானம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசின ஒரு டயலாக் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். டயலாக பிளே பண்றேன், படத்தோட பேரை கண்டுபிடிங்க பார்ப்போம்.
2: உயிரை கொடுத்து லவ் பண்ணுறோம் பாத்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி உயிரை எடுத்து லவ் பண்ணுறோம் பாத்துதே இல்லடா.
3: இருட்டும் மச்சி, நானே ஃபர்ஸ்ட் டவுன்ட்டு போறேன்.
0: எப்படி சோ டயலாக் கேட்ட உடனே படத்தோட பேரை கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஏய் இல்லப்பா, சரியா கேட்கல, ஒன்ஸ் மோர் பிளே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னு வைங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அப்படிலாம் இல்ல, பிளே பண்ணுவேன், கேளுங்க.
2: உயிரை கொடுத்து லவ் பண்ணுறோம் பாத்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி உயிரை எடுத்து லவ் பண்ணுறோம் பாத்துதே இல்லடா.
3: இருட்டும் மச்சி,
0: தட்டி விடுங்க. இப்போ தொடர்ந்து கேளுங்க. மிர்ச்சி, திஸ் செம் ஹாட் மச்சி.

0: நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல டாக்டர். உங்களை பார்க்க மூணு பேஷண்ட் வந்திருக்காங்க.
0: என்ன ப்ராப்ளம்?
1: ஃபீவரா, மூணு பேரையும் உள்ள அனுப்புறேன்.
0: வாங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணுது?
2: டாக்டர், கண்ணு மூடுனா மஞ்சள் மஞ்சளா தெரியுது. V16 னு கேக்குது. கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன்னு சாங் வேற கேக்குது டாக்டர்.
0: ஓஹோ, உங்களுக்கு எப்படி?
3: டாக்டர், கண்ணு மூடுனா பூன சத்தம் கேக்குது. பாண்டியான்னு பேரை கேட்டாலே பத்திக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
0: சோ சேட். உனக்கு எப்படிப்பா?
4: டாக்டர், வாய் தானா ஈசால கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்.
2: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்சஸ் பாருங்க, அப்புறம் மிர்ச்சியில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போயிருங்க. நர்ஸ்,
1: நான் தான் இருக்கேன்ல.
5: தங்கமயிலின் பிக் பாக்ஸ் ஆஃபர்.
6: உங்களுக்கு பிடிச்ச ஆஃபரை நீங்களே தேர்வு செய்யுங்க. தங்கம் கிராமிற்கு ரூபாய் 600 வரை தள்ளுபடி, 10 கிராம் தங்கத்திற்கு 40 கிராம் வெள்ளி இலவசம்.
5: நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு 25% சேதாரத்தில் தள்ளுபடி. 40 கிராம் மேல வாங்குற நகைகளுக்கு 7.99% மட்டுமே சேதாரம்.
6: தங்கமயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. TNC அப்ளை.
7: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
0: எதை?
7: 90s கோல்டன் சாங்ஸ் தான்.
0: நீ ஏன் மிஸ் பண்ணனும்? அதான் நம்ம கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட் இருக்கே. உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
7: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.

0: Hey, you are looking so cool, yeah?
1: ஆமா, summer heat beat பண்றதுக்கு ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல கிளாசியா, ஃபேன்சியா, டிஃபரெண்டா சூப்பரான summer special collections இருக்கு. அங்க வாங்கி saree கட்டு. நீயும் கூலா இருப்ப.
2: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரோட், டிநகர், சென்னை.
3: அப்பா, இந்த சேப்பா டிராஃபிக்ல போறதுக்குள்ள உயிர் போயிரும் போல. இல்ல வண்டி எங்க போய் பார்க் பண்றது வேற தெரியல.
2: டிராவல் நினைச்சு டென்ஷனே ஆகாதீங்க. ஸ்டேடியம்ல சவுண்ட் போட மட்டும் ரெடியா வாங்க. மேட்ச் டிக்கெட் உங்க கையில இருந்தா ரைடு உங்க கையில தான். நம்ம VI 5G CSK ஃபேன் பஸ்ல ஏறுங்க. ஃப்ரீயா, செம கம்ஃபர்டபிளா ஸ்ட்ரைட்டா ஸ்டேடியம்க்கே போயிடலாம். சரியா மதியானம் ஒரு மணிக்கு கிண்டில இருந்து பஸ் கிளம்போம். அப்படியே அண்ணா சாலை 1000 லைட்ஸ், பேரறிஞர் அண்ணா மெமோரியல் வழியா வருவோம். உங்க சீட் ரெடியா இருக்கும். விசில் போடு.
4: மாடி நகி மிர்ச்சி மாடி மாடி ஸ்மார்ட் நீ ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது

0: வாழ்க்கையில என்ன நினைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் நடக்குது. விமர்சையில மேடிஸ் மேட்னி ஷோ கேட்டு இருக்கீங்க, நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். அதாகப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது எப்படின்னே தெரில, யாருக்கு எங்கே கேட்குதுன்னே புரியல, நான் நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக தான் வந்து நடக்குது. சென்னை வந்து எப்படியாவது குவாலிஃபை ஆகிடணும்ப்பா அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட நேற்று கூட நான் வந்து பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து இந்த ஹைதராபாத், இந்த ராஜஸ்தான் இவங்கெல்லாம் வந்து மேட்ச் தோக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நேற்று வந்து பஞ்சாபுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சீசன் ஃபுல்லாக ஃபார்மில் இருந்த பஞ்சாபு நேற்று எப்படியும் மறுபடியும் பேக் டு ஃபார்ம் வந்துடுவாங்க, ஏன்னா கடந்த ஒரு 2-3 மேட்சாக வந்து தோத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேத்து பேக் டு ஃபார்ம் வருவாங்க அப்படின்னு பார்த்தா என்ன தம்பி ஒட்டிட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவுட் ஆயிட்டாங்க. ஹைதராபாத் ஜெயிச்சது மட்டும் இல்லாம ஹைதராபாத் தான் இப்ப டேபிளோட டாப்ல இருக்காங்க. செம்ம கம்பேக் உண்மையிலே ஹைதராபாத். ஏன்னா ஸ்டார்டிங்ல என்னப்பா இப்படி விளாடுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, போக போக இப்ப வின் பண்ணி டேபிளோட டாப்ல இருக்காங்க. உண்மையிலே வேற லெவல். சென்னை எங்க இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஓரமா கிடக்குறாங்க, அதை வேற ஏன் ஞாபகப்படுத்துறீங்க? சரி ஓகே, நமக்கு இன்னொரு 6 பாயிண்ட் வேணும், என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்குல்ல. சரி ஓகே, அடுத்த மேட்ச்ல என்ன நடக்குது அப்படின்றத பாப்போம். நம்ம நிறைய பேச வேண்டிய இருக்கு, தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி. திஸ் செம ஹாட் மச்சி.
1: This song is brought to you by V, Together for Tomorrow.

0: இவருக்கும் வணக்கம். துள்ளாம் செலவு வாங்கின சம்பளத்தை 10 நாள்ல காலி பண்றது எப்படின்னு உங்ககிட்டதான் கிளாஸ்க்கு வரணும். விருட்சி ஆரோக்கியம் சுகர் கட்டுன்னு சொல்லுவேன், ஆனா டீ காஃபில மட்டும் கொஞ்சமா போட்டுப்பேன்னு சொல்லுவேன். தனுசு வளர்ச்சி புதுசா ஒரு பெரிய ஷூ வாங்கியிருப்ப, அது உன்ன வழக்கத்தோட 2 இன்ச் ஹைட்டா காட்டும். மகரம் சுவாரஸ்யம் இன்னும் ஆபீஸ்ல ஒர்க்க ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணாம எலெக்ஷன் பத்தி தான் பேசின்னு இருக்கீங்கன்னு அர்த்தம். கும்பம் கட்டுப்பாடு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனா கெட்ட வார்த்தை இல்லாம பேசுறதுக்கு ரொம்ப போராடி கண்ட்ரோல் பண்ணுவல். மீனம் ரசனை எப்ப ஸ்வீட் சாப்பிட்டாலும் காரம் ஏதாவது இருக்கான்னு உடனே கேப்ப. நன்றி வணக்கம்.
1: Only on Mirchi. This is Summer Hot Machi.
2: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
3: எதை?
2: 90s golden songs தான்.
3: நீ ஏன் மிஸ் பண்ணனோ? அதான் நம்ம Gaana appல best of 90s playlist இருக்கே. உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
2: என்ன மாதிரியான melodies, என்ன மாதிரியான feelings பா.
1: நீங்களும் Gaana 1 rupee trial pack இப்பவே subscribe பண்ணுங்க.
2: உங்க லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ரூபீஸ் இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3500 ரூபீஸ்க்கு மட்டும் தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
1: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஆரிபுரம் மற்றும் ஷெனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299404040.
4: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.
4: Yeah.

0: மாடி நகி மிர்ச்சி மாடி மாடி ஸ்மார்ட் நி ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. ஒன்லி ஆன் மிர்ச்சி இது செம்ம ஹாட் மச்சி.
1: You know what? Guess who's back?

இலை சைனா, நீ ஒரு ஆர்டிஸ்ட் இல்ல. மிர்சில மேடிஸ் மேட்னி ஷோ கேட்டு இருக்கீங்க. நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். சைனாக்காரங்க மட்டும் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க, எப்படி இப்படிலாம் யோசிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லவ்வில் வந்து இந்த பிரேக்கப் ஆயிரும் தெரியுமா, பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் அவங்கள வந்து மிஸ் பண்ணுவாங்க, அவங்க கூட பேசணும்னு நினைப்பாங்கள, அதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக சைனாவில் வந்து ஒரு ஏஐ ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஏஐ சாஃப்ட்வேர் கிட்ட போயிட்டு நீங்கள் உங்கள் எக்ஸ் லவரோட ஃபோட்டோ, அவங்க கூட நீங்கள் பேசின சாட்டு ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, அது வந்து உங்களோட எக்ஸ் லவராகவே மாறிடும். அதாவது பேசுறதுக்கு மட்டும், சரியா? சும்மா அதுகிட்ட போயிட்டு சாப்பிட்டியா அப்படின்னா, சாப்பிட்டியாமோ, சாப்பிட்டேன் பேபி அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜாலியாக பேசிக்கலாம். ஸோ உங்கள் எக்ஸ் லவரை வந்து நீங்கள் பயங்கரமாக மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த ஏஐ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னடா நடக்குது இங்கே? இந்த கோமாளி படத்தில் ஜெயம் ரவி சொல்லுவார் தெரியுமா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற டைலாக் தான் எனக்கு சொல்லணும்னு தோணுது. ஸோ இந்த மாதிரி ஏஐ உங்கள் எந்த ஃப்ரெண்டுக்கு வேணுமோ அவங்கள்ட்ட இந்த நியூஸை மறக்காமல் சொல்லிடுங்க, சரியா? இப்போ தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி, இது செம ஹாட் மச்சி.

0: ராமோ, நான் 20 என்றதுக்குள்ள அந்த வைரத்தை என்கிட்ட ஒப்படைச்சிரு, இல்ல சுட்டுடுவேன்.
1: அதாவது ஆதலிங்கம், என் தாய் மீது சத்தியமா சொல்றேன். அதுக்கமா 10 வரைக்கும் தானே எண்ணுவாங்க, இது என்ன புதுசா 20 வரைக்கும்?
2: வாழ்க்கையில
3: 20 நாளும் 20 நிமிஷமும் ஏன் 20 நொடியும் நானா செதுக்கினதுடா?
4: ஏதே 20
5: மிர்ச்சி கவுண்டவுனாலே 20 தாங்க. ஒவ்வொரு வாரத்தோட டாப் 20 பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. மிர்ச்சி கவுண்டவுன் சாட்டர்டே ஈவினிங் 7-9 அண்ட் மண்டே மார்னிங் 7-9 ஓன்லி ஆன் 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.
6: 24 மணி நேர அவசர சிகிச்சை பிரிவுடன் சிடி, எம்ஆர்ஐ, ஸ்ட்ரோக் யூனிட், ரோபோட்டிக் சர்ஜரி, ICU என அனைத்து மருத்துவ வசதிகளுடன் முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், கீழ்பாக்.
7: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
8: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளாதான்.
7: அதுல என்ன ஸ்பெஷல்?
8: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்.
7: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
8: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
7: சரி, இப்பவே கிளம்பலாம்.
8: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்ட் jealous.
9: If you are dad, I am your bad.
10: எது?
9: ஏய், நீ படிச்ச ஹெட்மாஸ்டர்ல நான் ஸ்கூல்டா.
10: யாரா உன அரை தூக்கத்துல ஷோ பண்ண எழுப்பி விட்டதே?
11: அண்ணா, இதுக்கே இப்படினா மேடிஸ் மேட்னி ஷோ 12-5 கேளுங்க. ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.

0: 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி.
1: மேடிஸ் மேட்னி ஷோ. Only on 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி.
2: மிர்ச்சி ரிவைண்ட் ராகம். 90s not out.
3: சத்யாலா எப்பவுமே ஏசிக்கு செம்ம ஆஃபர் தராங்க. அதான் நாங்க எப்பவுமே சத்யாலா ஏசி வாங்குறோம்.

0: 98.3 Mirchi. இது செம ஹாட் மச்சி.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: மனதை கொள்ளை கொள்ளும் இந்த மாதிரியான சாங்ஸ் கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்பவே கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
1: மூட்டு வலிக்கு டாக்டர் ஆர்த்தோ ஆயில் தரும் அமேசிங் ரிசல்ட் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா நாள்பட்ட வலிகளுக்கு ஆர்த்தோ ஆயில் கூட சேர்ந்து ரெகுலரா ஆர்த்தோ கேப்சூல்ஸையும் சாப்பிடணும்னு உங்களுக்கு தெரியுமா? இது டெம்பரரி பெயின் கில்லர் இல்ல, ஆயுர்வேத மருந்து.
2: If you are dad, I am your bad. Hey, நீ படிச்ச ஹெட்மாஸ்டர்ல நான் ஸ்கூலுடா.
3: யாரா உன அரை தூக்கத்துல ஷோ பண்ண எழுப்பி விட்டதே?
4: அண்ணா, இதுக்கே இப்படினா மேடிஸ் மேட்னி ஷோ 12-5 கேளுங்க. Only on Mirchi, இது செம ஹாட் மச்சி.
5: இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கும்போது தான் வாழ்க்கை என்டர்டெய்னிங்கா இருக்கும். மிர்ச்சியில மேடிஸ் மேட்னி ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்களோட அர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ வழக்கம் போல இன்னைக்கு வசனமே புரியல, ஒரு சினிமா டயலாக் ஒன்று பிளே பண்ணி அது என்ன படம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். ஸோ டயலாக் கேட்ட உடனே ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, சில பேர் வந்து இஷ்டத்துக்கு ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ லாஸ்ட் சான்ஸ் ஒன்று கொடுக்குறேன், டயலாகை மறுபடியும் பிளே பண்ணுறேன். படத்தோட பேரை கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கோ.
6: உயிரை கொடுத்து லவ் பண்ணுறோம் பார்த்துருக்கேடா, ஆனால் உன்ன மாதிரி உயிரை எடுத்து லவ் பண்ணுறோம் பார்த்ததே இல்லடா.
7: இருட்டும் வச்சு நானே ஃபர்ஸ்ட் டவுன்ட்டு போகிறேன்.
5: ஆனால் எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்குங்க, ஒரு மாதிரி ஜாலியாக நல்லா தான் இருக்கும். ஆனால் ஏன் பெருசாக ஓடலை அப்படின்னு எனக்கு தெரியல. அண்ட் சந்தானமோட காமெடி இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது படத்தோட பேரை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. கரெக்டான பதிலை இப்போ நான் ரிவீல் பண்ண போகிறேன். 3-3-3-3-2-2-2-2-1-1-1 வாலு அப்படின்றதான் அந்த படத்தோட பேர். ஸோ வாலு அப்படின்னு சொல்லி நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா புச்சுக்கு புச்சுக்கு புச்சுக்கு புச்சுக்கு அப்படின்னு சொல்லி உங்களை கொஞ்சிட்டு இப்போ என்ன பண்ணுங்க, தொடர்ந்து கேளுங்க. மிர்ச்சி திஸ் செம ஹாட் மச்சி.
8: You are listening to Back to Back Mirchi Back to Back Only on 98.3 Mirchi. It is Sema Hotamachi.

0: மனசுக்கு பிடிச்ச சாங்ஸ்,
1: கண்ணுக்கு மை அழகு,
0: மனசு விட்டு பேசுற விஷயங்கள்.
1: அடியே அழகே, அழகே அடியே,
0: பழைய மெமரிஸ் தோன்றும் ஞாபகங்கள். இப்படி ஒரு நைட் டிரைவ் யாருக்கெல்லாம் போகணும்னு தோணுது?
2: ஏன் கூட வாங்க, ஜாலியா போலாம். நைட் டிரைவ் வித் ஜித்து, மண்டே டு சாட்டர்டே ராத்திரி 9 மணில இருந்து 12 மணி வரைக்கும். மறக்காம கேளுங்க, only on 98.3 மிர்ச்சி. இது சம ஹாட் மச்சே.
3: If you are dad, I am your bad.
4: எதே?
3: ஏய், நீ படிச்ச ஹெட்மாஸ்டர்ல நான் ஸ்கூல்டா?
4: யாரா உன அரை தூக்கத்துல ஷோ பண்ண எழுப்பி விட்டதே?
5: அண்ணா, இதுக்கே இப்படினா மேடிஸ் மேட்னி ஷோ 12 to 5 கேளுங்க, only on மிர்ச்சி. இது சம ஹாட் மச்சே.

மண்ணெண்ண வேப்பெண்ண விளக்கு என்ன, யார் ஜெயிச்சா எனக்கு என்ன? மிர்ச்சியில மேடி ஸ்மார்ட் ஷோ கேட்டு இருக்கீங்க, நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். சரி ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்றோமோ அந்த டீம் தான் தோத்து போகுது. அதனால இன்னைக்கான மேட்ச் வந்து லக்னோக்கும் பெங்களூருக்கும் வந்து நடக்குது. பெங்களூர் வந்து 12 பாயிண்ட் எடுத்திருக்காங்க, ஓகேவா? நம்ம சென்னை வந்து 10 பாயிண்ட்ல இருக்கு. ஸோ இன்னைக்கு மேட்ச்ல லக்னோ வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சப்போர்ட் பண்றதையும் தாண்டி பெங்களூரு தாங்க ஜெயிக்கும். பெங்களூரு தான் மாசு ஈசாலா கப்பு நமது உங்களது எங்களது எல்லா தூவும் தான். பெங்களூரு தான் இன்னைக்கு ஜெயிக்கணும். நீங்க சப்போர்ட் பண்ண போற டீம் வந்து இன்னைக்கு பெங்களூரு தான், ஓகேவா? இப்படி பண்ணா அப்படி நடக்கும்ன்ற கான்செப்டை இன்னைக்கு நம்ம அப்ளை பண்றோம். இன்னைக்கு மேட்ச் வந்து லக்னோவுக்கும் பெங்களூருக்கும் நடக்குது. நம்ம சப்போர்ட் பெங்களூருக்கும். ஈசாலா கப் நமது, ஈசாலா கப் நமது அப்படின்றத மறந்துடாதீங்க. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி, இது செம ஹாட் மிர்ச்சி.

0: நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல டாக்டர். உங்களை பார்க்க மூணு பேஷண்ட் வந்திருக்காங்க.
0: என்ன ப்ராப்ளம்?
1: ஃபீவரா. மூணு பேரையும் உள்ள அனுப்புறேன்.
0: வாங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணுது?
2: டாக்டர், கண்ணு மூடுனா மஞ்சள் மஞ்சளா தெரியுது. V16 னு கேக்குது. கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன்னு சாங் வேற கேக்குது டாக்டர்.
0: ஓஹோ, உங்களுக்கு எப்படி?
3: டாக்டர், கண்ணு மூடுனா மூணு சத்தம் கேக்குது. பாண்டியான்னு பேரை கேட்டாலே பத்துக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
0: சோ சேட். உனக்கு எப்படிப்பா?
4: டாக்டர், வாய் தானா ஈசால கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்.
2: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்சஸ் பாருங்க, அப்புறம் மிர்ச்சியில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போறீங்க. நர்ஸ்,
1: நான் தான் இருக்கேன்ல.
5: உங்க லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ரூபீஸ் இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3500 ரூபீஸ்க்கு மட்டும்தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
6: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ், ஆரியபுரம் மற்றும் ஷெனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299404040.
7: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்கள மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்குதான் நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல ஸ்னேஹாவே பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மணப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
8: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரொட்டி நகர்.
9: அஞ்சலி அஞ்சலி
10: அன்பணி அன்போடு காதலன்
11: நெஞ்சி நெஞ்சி மரணை பார்த்த பின்
12: மனதை கொள்ளை கொள்ளும் இந்த மாதிரியான சாங்ஸ் கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க இப்பவே.

0: உலகத்திலேயே நம்பர் ஒன் பவுலர் ஸ்லோ பவுலர், அப்படியே வானத்தை தொடர மாதிரி ஒரு கில்லி சிக்ஸர், 15 வயசு பையன் வேர்ல்ட் கிளாஸ் பவுலர்ஸ்கே தண்ணி காட்டிட்டான். தினமும் ஈவினிங் செம விறுவிறுப்பா பாருங்க டாடா IPL 7 மணியிலிருந்து ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல.
1: மாடி நகி மிர்ச்சி மாடி மாடி ஸ்மார்ட் நீ ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது

அந்த நாட்கள் ஒரு அழகிய நாட்கள். மிர்ச்சியில மேடிஸ் மேட்னி ஷோ கேட்டு இருக்கீங்க, நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். இப்போலாம் என்னங்க, அப்போ நாங்கள் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவோம் பாருங்க, இப்போ தான் சிப்ஸ் அது இதுன்னு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்போலாம் நினச்சி பார்த்தாலே 5 ரூபா இருந்தாலே போதும், வயிறு நிறைய சாப்பிட்லான்ற மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு த்ரோ பேக் தர்ஸ்டே அப்படின்னாலே நம்மளோட பழைய நினைவுகளைக்கின்ற மாதிரி சில விஷயங்களை பேசுவோம். அதே மாதிரி இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் நம்மளோட ஸ்கூல் லைஃப் பற்றி தான். நம்ம ஸ்கூல் லைஃப் அப்போது, அதாவது ஸ்கூல் படிக்கும் போது நமக்கு பாக்கெட் மணியே 5 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி இருக்கும் போது நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக் ஐட்டம்னா என்ன, ஒரு 5 ரூபா 10 ரூபா இருக்குன்னா எதை வாங்கி விரும்பி சாப்பிடுவீங்க. இப்போ தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி, இது செம்ம ஹாட் மச்சே.

0: அனைவருக்கும் வணக்கம். மேஷம் பயம். பிசினஸ் பண்ண ஆசையா இருக்கு, ஆனா 1ஆம் தேதி சம்பளம் வராதுன்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் பயமா இருக்குன்னு சொல்லுவாய். ரிஷபம் அதிர்ச்சி. உன் மேல எப்பவுமே ஸ்பெஷலா கடுப்புல இருக்கிற பாஸ் சடனா ஸ்வீட்டா இன்னைக்கு பிஹேவ் பண்ணுவாங்க. மிதுனம் சாந்தம். ஓவரா ஆட்டம் போட்டிருப்ப, அதனால ஸ்டொமக் ஒரு 2 டேஸ் ரெஸ்ட் கொடுத்து சாந்தமா இருப்ப. கடகம் எதிர்பார்ப்பு. யாரெல்லாம் மினிஸ்டர் ஆக போறாங்கன்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆர்வமா சொல்லுவ. சிம்மம் கோளாறு. பெண்டிங் ஒர்க் ரிமைண்ட் பண்ண உனக்கு மெசேஜ் போடுவாங்க, அதை தனியா போடாம உன் கலீக் குரூப்ல போட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணும். கன்னி துணை. ஏதாவது படிக்கணும்னா உடனே உன் கண்ணாடியோட துணைய தேடுவ. நன்றி வணக்கம்.
1: Only on Mirchi. It is some hot machi. தங்கமயிலின் பிக் பாக்ஸ் ஆஃபர்.
2: 5 கேரட்டிற்கு மேல் பெல்ஜியம் கட் வைர நகைகள் வாங்குபவர்களுக்கு கேரட்டிற்கு 15,000 ரூபாய் வரை தள்ளுபடி. ஒவ்வொரு 1/2 கிலோ வெள்ளிக்கும் 2,500 ரூபாய் வரை தள்ளுபடி.
1: பிளாட்டினம் மயூரா ஜேயோ ரோஸ் கோல்ட் நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: தங்கமயில் ஜுவல்லரி. தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.

0: ஸ்டேடியம் போற வரைக்கும் எதுக்கு பாஸ் வெயிட் பண்ணணும்? பார்ட்டியே இப்பவே ஆரம்பிக்கலாமே. நம்ம VI5D CSK ஃபேன் பஸ் இப்போ ஆபீஷியலா ரோடுக்கு வந்தாச்சு. பஸ்க்குள்ள கேம்ஸ், பிரைசஸ் னு வேற லெவல் ஃபேன் வைப் காத்துட்டு இருக்கு. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், போர்டிங் பாயிண்ட்ல உங்க மேட்ச் டிக்கெட்ட காட்டினா போதும். மதியம் 1 மணிக்கு கிண்டில ஆரம்பிச்சு அண்ணா சாலை 1000 லைட்ஸ் பேரறிஞர் அண்ணா மெமோரியல் அப்படியே ஸ்டேடியம் வரைக்கும் நம்ம வண்டி மாசா போக போகுது. இது வெறும் பஸ் இல்ல மக்களே, இது ஒரு செம்ம கொண்டாட்டம்.
1: மாடி நகி மிர்ச்சி மாடி மாடி ஸ்மார்ட் நீ ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. ஒன்லி ஆன் மிர்ச்சி இஸ்

பிளான் பண்றானுங்களே தவிர நடக்க மாட்டேங்குதே. விமர்சில மேடிஸ் மேட்னி ஷோ கேட்டு இருக்கீங்க, நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். வருஷா வருஷங்க இதை வந்து வாழையடி வாழையா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானுங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணுவானுங்க ட்ரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு, கொடைக்கானல், ஊட்டி, ஆந்திரா, ஹைதராபாத், மும்பை அப்படின்னு சொல்லி, கோவா, அந்த மாதிரி குரூப்போட பேர் மட்டும் வச்சு நல்ல ஸ்டிக்கர்லாம் போட்டுருவானுங்க. குரூப்பில் பயங்கரமாக பேசிக்கிட்டே இருப்பானுங்க, மச்சான் போகிறோம், மச்சான் இங்கே போய் இறங்குறோம், அங்கே போகிறோம், எல்லாருக்கும் ஓகே தானே அப்படின்னு எல்லாரும் ஓகேவும் போடுவானுங்க. அந்த குரூப் அவ்வளோ ஆக்டிவாக இருக்கும். ஆனால் நாள் போக போக, ஏ மச்சான் சாரிடா, எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, ஏ மச்சான் சாரிடா, என் ஆள் விடமாட்டாடா, மச்சான் சாரிடா சாரிடா கடைசியில் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நீங்க என்ன பண்ணுங்க, தொடர்ந்து கேளுங்க.

0: முக்கிய செய்திகள். புதிதாக மையம் கொண்ட புயல் தினமும் மாலை 5 மணி முதல் 9 மணிக்குள் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
1: 5 9 வரை ஓகே, ஆனா தினம் தினம் புயல் வருமா?
2: என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற?
3: உண்மைய சொல்றேன், டெய்லி ஈவினிங் 5 to 9 செம ஈவினிங் கேளுங்க வித் மீ மிர்ச்சி ஹர்ஷா, only on Mirchi, the Sama Heart Machi.
4: முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடலில் பிரத்யேகமான முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன் வந்தாச்சு. இதயம் சம்பந்தமான அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக.
5: முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.

0: இஃப் யூ ஆர் டாட் ஐ அம் யுவர் பேட்.
1: எது?
0: ஏய், நீ படிச்ச ஹெட் மாஸ்டர்ல நான் ஸ்கூல்டா.
1: யாரா உன அரை தூக்கத்துல ஷோ பண்ண எழுப்பி விட்டதே?
2: அண்ணா, இதுக்கே இப்படினா மேடிஸ் மேட்னி ஷோ 12 to 5 கேளுங்க. ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.
3: கானாவின் மோஸ்ட் பாப்புலர் சாங் ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம ஹாட்.

0: 98.3 Mirchi. It is Samma Hot Machi.
1: Maddie's Matney Show. Only on 98.3 Mirchi. It is Samma Hot Machi.
2: In association with
3: Roopmantra Ayurvedic Cream and Face Wash. It is Ayurvedic Ayurveda Marandu. Roopmantra.
4: Mirchi Rewind Ragam. 90s Not Out.
5: சத்யாலா எப்பவுமே ஏசிக்கு செம்ம ஆஃபர் தராங்க, அதான் நாங்க எப்பவுமே சத்யாலா ஏசி வாங்குறோம்.

0: Turn up the radio.
1: 90.3 Mirchi in the Sam Hot Machi.
2: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
3: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளா தான்.
2: அதுல என்ன ஸ்பெஷல்?
3: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்.
2: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
3: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
2: சரி, இப்பவே கிளம்பலாம்.
3: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
4: மூட்டு வலிக்கே டாக்டர் ஆர்த்தோ ஆயில் தரும் அமேசிங் ரிசல்ட்ஸ் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். டாக்டர் ஆர்த்தோ இப்போ ஸ்ப்ரேஸ், ஆயின்மெண்ட்ஸ் அண்ட் பாம்ஸாவும் கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுளுக்கு, வீக்கம், தசைப்பிடிப்பு போன்றவற்றிலிருந்து உடனடி நிவாரணம் பெற டாக்டர் ஆர்த்தோவை உபயோகிங்க. இது ஆயுர்வேதிக்ங்கிறதுனால உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது. டாக்டர் ஆர்த்தோ, இனி வலி உங்களிடம் மண்டியிடும்.
5: மேடி நகி மிர்ச்சி மேடி மேடி ஸ்மார்ட் நீ ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. ஒன்லி ஆன் மிர்ச்சி இது செம்ம ஹாட் மச்சி.
6: 10 ரூபாய் இருந்தாலே போதும், 10 நாள் சந்தோஷமா இருப்போம்.
5: மிர்ச்சியில மேடி ஸ்மார்ட் நீ ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன்.
6: ஸோ இன்னைக்கு த்ரோ பேக் தர்ஸ்டேல என்ன பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஸ்கூல் படிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக் ஐட்டம்னா என்ன, எதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க ஸ்நாக்ஸா அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்டிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஸ்கூல் முடிச்சு வெளில வந்தோடனே எங்க ஸ்கூல் வாசல்ல ஒரு பாட்டி இருப்பாங்க. அந்த பாட்டி வந்து நெல்லிக்காய் விற்பாங்க. ஓகேவா? அந்த நெல்லிக்காவை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நியூஸ் பேப்பர் அப்படி சுருட்டி அது உள்ள போட்டு அது மேல பொடியை தூவி கொடுப்பாங்க. அந்த நெல்லிக்காய் அப்படின்றா பண்ணிட்டு ஆட்டோல வந்துட்டு இருப்பேன் நான் வீட்டுக்கு. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் ஆட்டோல அடிச்சு போன அந்த நெல்லிக்காவுக்கும் அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. இப்பெல்லாம் நெல்லிக்காய்லாம் விற்கிறாங்களா இல்லையா கூட எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு அதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். இந்த மாதிரி நிறைய இருக்கும். வெறும் 5 ரூபாய்க்கு பன்னீர் சோடா நல்லா கிரவுண்ட்ல வெயில்ல விளையாண்டு மண்ணோட வந்து அந்த பன்னீர் சோடாவை 5 ரூபாய் கொடுத்து வாங்கி குடிக்கும் போது ஒரு சுகம் இருக்கும் பாருங்க, அவ்வளோ இதமா இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஸ்கூல் டைம்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக் ஐட்டம் எது அப்படின்னு எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. 9176983983 91 76 98 3 98 3 அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இப்போ தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி இது செம்ம ஹாட் மச்சி.
7: You are listening to Back to Back, Back to Back, Mirchi, Back to Back, Back to Back.
8: Only on 98.3 Mirchi. It is Summer Hot Machi.

0: வணக்கம். துள்ளாம் செலவு வாங்கின சம்பளத்தை 10 நாள்ல காலி பண்றது எப்படின்னு உங்ககிட்டதான் கிளாஸ்க்கு வரணும். விருட்சி ஆரோக்கியம் சுகர் கட்டுன்னு சொல்லுவ, ஆனா டீ காஃபில மட்டும் கொஞ்சமா போட்டுப்பேன்னு சொல்லுவ. தனுசு வளர்ச்சி புதுசா ஒரு பெரிய ஷூ வாங்கியிருப்ப, அது உன் வழக்கத்தோட 2 இன்ச் ஹைட்டா காட்டும். மகரம் சுவாரஸ்யம் இன்னும் ஆபீஸ்ல ஒர்க்க ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணாம எலெக்ஷன் பத்தி தான் பேசினு இருக்கீங்கன்னு அர்த்தம். கும்பம் கட்டுப்பாடு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனா கெட்ட வார்த்தை இல்லாம பேசுறதுக்கு ரொம்ப போராடி கண்ட்ரோல் பண்ணுவல். மீனம் ரசனை எப்ப ஸ்வீட் சாப்பிட்டாலும் காரம் ஏதாவது இருக்கான்னு உடனே கேப்ப. நன்றி வணக்கம்.
1: Only on Mirchi, it is some hot machi.
2: If you are dad, I am your bad.
3: எதே?
2: ஏய், நீ படிச்ச ஹெட்மாஸ்டர்ல நான் ஸ்கூலுடா.
3: யாரா அவன அரத்துக்குதுல ஷோ பண்ண எழுப்பி விட்டதே?
4: அண்ணா, இதுக்கே இப்படினா மேடிஸ் மேட்னி ஷோ 12 to 5 கேளுங்க. Only on Mirchi, it is some hot machi.

0: அப்பெல்லாம் அவ்வளோ ஜாலியாக இருக்கும் அதெல்லாம் வாங்கி சாப்பிட. மிர்ச்சியில் மேடிஸ் மேட்டி ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க, நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு த்ரோ பேக் தர்ஸ்டேயில் நம்ம கூட பேசுறதுக்கு பாலக்காட்டில் இருந்து சங்கீதா ரெடியா இருக்காங்க. சொல்லுங்க சங்கீதா, உங்களுக்கு ஸ்கூல் படிக்கும் போது ரொம்ப பிடிச்ச ஸ்நாக் ஐட்டம் எது?
1: அப்பெல்லாம் நாங்க ஸ்கூல் படிக்கும் போது இந்த காசு மிட்டான் சொல்லுவாங்கல்ல, அதுவும் இந்த இறந்த வடை ரொம்ப விரும்பி வாங்கி சாப்பிடுவோம்.
0: அடடா, டெய்லி வாங்கிடுவீங்களா, வாரத்துக்கு ஒரு நாள் சேர்த்து வச்சு வாங்குவீங்களா?
1: இல்ல, வீக்லி 2 டைம்ஸ் வாங்கிடுவோம்.
0: ஓகே, ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கொடுப்பீங்களா?
1: நமக்கு அமௌண்ட் கிடையாது இல்ல.
0: ஆமா, ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கொடுப்பீங்களா இல்ல நீங்க மட்டும் தான் சாப்பிடுவீங்களா? ஏ, கொடுக்க மாட்டேன் அப்படினு.
1: இல்ல இல்ல, எல்லாம் ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவோம்.
0: இப்போ அதெல்லாம் கிடைக்குதா உங்களுக்கு?
1: அது சில சாப்ல ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம்ல அந்த மாதிரி தான் ஃபுல்லா கிடைக்குது.
0: ஓகே, சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி சங்கீதா கால் பண்ணி ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. தேங்க் யூ. ஏங்க, உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த இழந்த வடைலாம் நீங்க சாப்பிட்டதே இல்லைன்னு வச்சுக்கோங்க, செம்மையா இருக்குங்க. எனக்கு பெருசா பிடிக்காது, எங்க அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவள்கிட்ட இருந்து புடுங்கி திங்கணும் அப்படின்றதுக்காக சாப்பிட்டு பழகுனேன், வேற லெவல்ல இருக்கு. இத்தனை நாள் இந்த ஒரு செல்லத்தையே அவாய்ட் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பயங்கரமா சாப்பிட ஆரம்பிச்சேன். இப்பெல்லாம் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும், நீங்க ஸ்கூல் படிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக் ஐட்டம் என்னன்னு சொல்லி கால் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. 9176983 91 78 3 98 3 அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இப்போ தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி, இது செம்ம ஹாட் மிர்ச்சி.

0: நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல டாக்டர். உங்களை பார்க்க மூணு பேஷண்ட் வந்திருக்காங்க.
0: என்ன ப்ராப்ளம்?
1: ஃபீவரா. மூணு பேரையும் உள்ள அனுப்புறேன்.
0: வாங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணுது?
2: டாக்டர், கண்ணு மூடினா மஞ்சள் மஞ்சளா தெரியுது. V16 னு கேக்குது. கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன்னு சாங் வேற கேக்குது டாக்டர்.
0: ஓஹோ, உங்களுக்கு எப்படி?
3: டாக்டர், கண்ணு மூடினா மூணு சத்தம் கேக்குது. பாண்டியான்னு பேரை கேட்டாலே பத்துக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
0: சோ சேட். உனக்கு எப்படிப்பா?
4: டாக்டர், வாய் தானா ஈசால கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்.
2: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்சஸ் பாருங்க, அப்புறம் மிர்ச்சியில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போறீங்க. நர்ஸ்,
1: நான் தான் இருக்கேன்ல.
5: தங்கமயிலின் பிக் பாக்ஸ் ஆஃபர்.
6: உங்களுக்கு பிடிச்ச ஆஃபரை நீங்களே தேர்வு செய்யுங்க. தங்கம் கிராமிற்கு ரூபாய் 600 வரை தள்ளுபடி, 10 கிராம் தங்கத்திற்கு 40 கிராம் வெள்ளி இலவசம்.
5: நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு 25% சேதாரத்தில் தள்ளுபடி. 40 கிராம் மேல வாங்குற நகைகளுக்கு 7.99% மட்டுமே சேதாரம்.
6: தங்கமயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. TNC அப்ளை.
7: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
0: எதை?
7: 90s கோல்டன் சாங்ஸ் தான்.
0: நீ ஏன் மிஸ் பண்ணனும்? அதான் நம்ம கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட் இருக்கே. உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
7: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
5: நீங்களும் கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
2: பால் ஸ்ட்ரீட்டா கீப்பர் கைக்கே போயிருச்சு, குச்சி பறந்துருச்சு. பவுண்டரியில கேட்ச், ஒரே ஓவர்ல 3 விக்கெட். என்ன ஒரு பவுலிங்! டெபியூலியே முதல் ஓவர்லயே மேட்ச் முடிஞ்சு விட்டாரு பவுலர். தினமும் ஈவினிங் ஒரு தரமான ஆட்டத்தை பாருங்க. டாடா IPL 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல.
8: இஃப் யூ ஆர் டேட், ஐ எம் யுவர் பேட்.
0: எதே
8: ஏய், நீ படிச்ச ஹெட் மாஸ்டர்ல நான் ஸ்கூல் டா.
0: யாரா உன அரை தூக்கத்துல ஷோ பண்ண எழுப்பி விட்டதே
2: அண்ணா? இதுக்கே இப்படினா மேடிஸ் மேட்னி ஷோ 12-5 கேளுங்க. ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.
9: This song is brought to you by

0: தப்பான ஜெனரேஷன்ல வந்து பிறந்துட்டேன்பா. மிர்ச்சியில மேடி ஸ்மார்ட்னி ஷோ கேட்டு இருக்கீங்க, நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். சோ அடுத்ததா நம்ம கூட பேசுறதுக்கு தூத்துக்குடியில இருந்து சுரேன் குமார் நம்ம கூட இருக்காரு. சுரேன் சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக் ஐட்டம் எது?
1: எனக்கு
0: கிடைக்கிறது இல்லையா? இதுக்காக எஃபோர்ட் போட்டு டைம் எடுத்து தேடி போய் சாப்பிட்டு வரீங்க, கரெக்டா? அதாவது அந்த பையன் சொல்லும் போது நான் வந்து 2K கிட் தான், பட் இருந்தாலும் எனக்கு வந்து 90s கிட்ஸோட ஸ்நாக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். பட் ஆனா அவனுக்கு ஃபுல்லா என்ன 90s கிட்ஸோட ஸ்நாக்ஸ் வந்து தெரியல, ஆனா 50 ரூபா பாக்கெட் பண்ணி கொடுக்குறாங்களாங்க. அப்பெல்லாம் 50 ரூபா கொடுத்தா எப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அப்ப வந்து நம்ம 5 ரூபா 10 ரூபா வாங்குறதே இப்ப 100 ரூபா 50 ரூபா வாங்குற மாதிரி தான். அந்த அளவுக்கு அப்ப நம்ம ஜாலியா இருந்துட்டு இருந்தோம். சரி ஓகே, நீங்க கால் பண்ணுங்க, தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி. திஸ் செம ஹாட் மிர்ச்சி.

0: முக்கிய செய்திகள். புதிதாக மையம் கொண்ட புயல் தினமும் மாலை 5 மணி முதல் 9 மணிக்குள் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
1: 5 9 வரை ஓகே, ஆனா தினம் தினம் புயல் வருமா?
2: என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற?
3: உண்மைய சொல்றேன், டெய்லி ஈவினிங் 5 to 9 செம்ம ஈவினிங் கேளுங்க வித் மீ மிர்ச்சி ஹர்ஷா, only on Mirchi, the summer hot machi.
4: Hey, you are looking so cool, yeah? ஆமா, summer heat beat பண்றதுக்கு ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல கிளாசியா, ஃபேன்சியா, டிஃபரண்டா சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் இருக்கு. அங்க வாங்கி சாரி கட்டு, நீயும் கூலா இருப்ப.
5: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரோட், டி நகர், சென்னை.
6: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
7: எதை?
6: 90s கோல்டன் சாங்ஸ் தான்.
7: நீயே மிஸ் பண்ணனோ? அதான் நம்ம கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட் இருக்கே, உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
6: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
5: நீங்களும் கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.

0: மாடி நகி மிர்ச்சி மாடி மாடி ஸ்மார்ட் நீ ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க ஒன்லி ஆன் மிர்ச்சி இது செம்ம ஹாட் மச்சி அடடா இவர் கையில ஒரு லிஸ்டே வச்சிருக்காருங்க மிர்ச்சியில மாடி ஸ்மார்ட் நீ ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க நான் உங்களோட ஆர்ஜே மாடி தான் பேசிட்டு இருக்கேன் ஸோ அடுத்ததான் நம்ம கூட அவருக்கு ஸ்கூல் படிக்கும் போது பிடிச்ச ஸ்நாக் என்ன அப்படின்னு ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ராஜேஷ் அண்ணா ரெடியா இருக்காரு சொல்லுங்க ராஜேஷ் அண்ணா உங்களுக்கு பிடிச்ச அந்த ஸ்கூல் டைம் ஸ்நாக்ஸ் என்ன
1: எப்படி இருக்கீங்க மேடி
0: சூப்பரா இருக்கேன் ராஜேஷ் அண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க
1: நான் ரொம்ப சூப்பர் சூப்பரா இருக்கேன்
0: வேற லெவல் சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக் ஐட்டம்லாம் என்ன
1: நான் படிச்ச காலம் வந்து 95 அந்த டைம்ல படிச்சோம்
0: ஓகே
1: அப்போ வந்து வந்து எங்க கிராமத்துல ஃபேமஸ் ஆனது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பாட்டியம்மா இருப்பாங்க கமரக்கட்டை மிட்டாயின்னு
0: சொல்லிட்டு
1: அது 25 பைசா அப்போ ஒரு வாய்க்கு 4 கிடைக்கும் அப்படியே ரெண்டு வாயில போட்டு நம்ம மெல்ல மெல்ல மெல்ல அந்த அந்த எச்சு ஊரோ உழுவோம் அது வேற லெவல் இருக்கும் அது மென்னு மென்னு முழுங்கும் போது அது அப்போ சக்கரை இதுல சக்கரை செய்யப்பட்டாங்க நாட்டு சக்கரை அது மாதிரி அந்த வெள்ளத்துல செய்வாங்க அது அதுக்கும்
0: எனக்கே வாயில எச்சு ஊற ஆரம்பிச்சிருச்சு நாக்குல அந்த அளவுக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது இருக்கா 90s கிட்ஸ் நீங்க ஸ்கூல் படிக்கும் போது ஒரு ஃபேவரட்டான ஸ்நாக் ஐட்டம் என்ன 9176983983 அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி திஸ் செம ஹாட் மச்சி

0: டிக்கெட் புக் பண்ணனும், படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு
1: பாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோவை சூப்பர் ஹீரோன்னு சொல்றாங்க, ஆனா பாருங்க டக்குன்னு பறக்குறான், என்ன லாஜிக்கோ?
2: வணக்கங்க, படத்தை பத்தி பாத்தீங்கன்னா அதை விடுங்க, அதுக்கு முன்னாடி ஆதிவாசி ஹேர் ஆயில் சூப்பர் ப்ராடக்ட் இருக்குங்க, அதை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. நாலு நாள்ல உள்ளங்கையில கூட முடி முளைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்.
3: See, the movie didn't clearly work for me. The balance of docu drama and cinematic drama.
0: Ayya, konjam puriyra mari solungiya. Indha review la keta padam nalla iruka nalla illayane puriya mattingide. Oru nalla movie review kekkanumna enga dhaan porudhu?
4: Neenga engey pogavena, naane varen. Neenga edhirpaakkira maadhiriye jolliyana genuine ana movie reviews na ungalku solla poren. Kelunga movie review with me Mirchi DQ. Saturday morning 11 to 12 and Sunday evening 5 to 6. Only on Mirchi, idhu sama hot Mirchi.
5: Unga liver health eppadi iruka theriyalaya? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎண்ட்ராலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ரூபீஸ் இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3500 ரூபீஸ்க்கு மட்டும் தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
6: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஆரியபுரம் மற்றும் ஷெனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299404040.
7: சென்னை மக்களே, உங்கள் CSK மேட்ச் டிக்கெட் இப்போ வேற லெவலுக்கு அப்கிரேட் ஆயிடுச்சு. அதுதான் நம்ம VI5G CSK ஃபேன் பஸ்ஸோட ஃப்ரீ பாஸ். மதியம் 1 மணிக்கு கிண்டில இருந்து கிளம்பி அண்ணா சாலை, 1000 லைட்ஸ், அண்ணா மெமோரியல்னு வழியில இருக்க எல்லா ஃபேன்ஸையும் பிக்கப் பண்ணி அப்படியே நம்ம சேப்பா கேட்லயே டிராப் பண்ண போறோம். 1 way, 0 cost and 100% ஃபன். ரெடியா? நம்ம பார்ட்டி பஸ்ல ஏறி கும்மாளம் போட வாங்க.
8: If you are dad, I am your bad.
9: எதே?
8: ஏய், நீ படிச்ச ஹெட்மாஸ்டர்ல நான் ஸ்கூல்டா.
9: யாரா உன அரை தூக்கத்துல ஷோ பண்ண எழுப்பி விட்டதே?
10: அண்ணா, இதுக்கே இப்படினா மேடிஸ் மேட்னி ஷோ 12 to 5 கேளுங்க. ஒன்லி ஆன் மிர்ச்சி, இது செம ஹாட் மச்சி.

0: 98.3 Mirchi. It is Samma Hot Machi.
1: Maddie's Matinee Show. Only on 98.3 Mirchi. It is Samma Hot Machi.
2: Mirchi Rivendragam. 90s Not Out.
3: சத்யாலா எப்பவுமே ஏசிக்கு செம்ம ஆஃபர் தராங்க, அதான் நாங்க எப்பவுமே சத்யாலா ஏசி வாங்குறோம்.

0: 8.3 Mirçi. இது செம்ம ஹாட் மச்சி.
1: உங்க லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ரூபீஸ் இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3500 ரூபீஸ்க்கு மட்டும் தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
2: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஆரியபுரம் மற்றும் ஷெனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299404040.
3: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு
5: சரி

0: மாடி நகி மிர்ச்சி மாடி மாடி ஸ்மார்ட் நி ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. ஒன்லி ஆன் மிர்ச்சி இது செம்ம ஹாட் மச்சி. அடேங்கப்பா, இந்த ஐட்டம் நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. மிர்ச்சியில மாடி ஸ்மார்ட் நி ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்களோட ஆர்ஜே மாடி தான் பேசிட்டு இருக்கேன். அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்கு பாளையங்கோட்டையில இருந்து முகேஷ் நம்ம கூட இருக்காரு. சொல்லுங்க முகேஷ், உங்களுக்கு ஸ்கூல் டைம்ல பிடிச்ச ஸ்நாக்ஸ் என்னது?
1: பனங்கிழங்கு.
0: பனங்கிழங்கா? அதெல்லாம் ஸ்கூல் டைம்ல விப்பாங்களா வாசல்ல? நல்லா இருக்குமா?
1: நல்லா இருக்கும்.
0: சூப்பர். ஏன் எவ்வளவோ ஐட்டம் இருக்கும் போது ஏன் அந்த ஐட்டத்தை வந்து செலக்ட் பண்றீங்க? நல்லா இருக்கும். எவ்வளவு வரும் அது?
1: ஒன்னு
0: 10 ரூபா. ஒரு நாளைக்கு 10 ரூபாலாம் வீட்டுல குடுப்பாங்களா பாக்கெட் பண்ணி? அப்போ சூப்பர். குடுத்து குடிப்பீங்களா இல்ல நீங்க மட்டும் தனியா குடிப்பீங்களா? யாருக்குமே குடுக்காம?
1: ரெண்டு பேர் சேர்ந்தா குடிப்போம்.
0: யார்? இன்னொருத்தர் யாரு?
1: ஃப்ரெண்ட்.
0: ஓ சூப்பர், தேங்க் யூ சோ மச். ரொம்ப புதுசான டிஷ்ஷா இருக்கு. இதெல்லாம் நான் ஸ்கூல் படிக்கும் போது இருந்ததே கிடையாது. தேங்க் யூ சோ மச் முகேஷ், இத கால் பண்ணி ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு டிஷ் வந்து நான் கேள்விப்பட்டதே இல்லை, பட் இருந்தாலும் ரொம்ப புதுசா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த மாதிரி இன்னோவேட்டிவான ஐட்டம்ஸ்லாம் இருந்தால் கால் பண்ணி சொல்லுங்க. 9176983983 அப்படின்ற இந்த நம்பருக்கு தொடர்ந்து கேளுங்க. மிர்ச்சி திஸ் எம் ஹாட் மச்சி. You are listening to Back to Back, Back to Back, Mirchi, Back to Back, Back to Back. Only on 98.3 Mirchi. It is Summer Hot.

0: அனைவருக்கும் வணக்கம். மிஷம் உற்சாகம். எப்படி இவ்வளவு ஜாலியா இருக்கேன்னு யாராவது கேட்டா எனக்கு தான் இன்னும் கல்யாணம் ஆகலையேன்னு சிரிச்சினே சொல்லுவேன். ரிஷபம் அலைச்சல். வாட்ஸ்அப்ல பத்திரிக்கை வந்தா கூட டிக்கெட் போட்டு உடனே எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கிளம்பிடுவேன். மிதுனம் பயம். உன் ஃப்ரெண்டு வேகமா கார் ஓட்டினா பயத்துல உடனே பாட்டு பாட ஸ்டார்ட் பண்ணிடுவேன், எங்க முன்னாடி கூலா இருக்கிற மாதிரி காட்டிப்பேன். கடகம் செலவு. எல்லாரையும் ட்ரீட் கொடுங்கன்னு கேட்டு பிளானையும் போட்டுட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு பில்லு வந்த உடனே நீ தான் ஸ்வைப் பண்ணுவேன். சிம்மம் சேமிப்பு. எங்க ஸ்டே பண்ணாலும் காபி டீ பாக்கெட்டு குட்டி நோட் பேடு எல்லாத்தையும் வாரி பேக்ல போட்டு வந்துடுவேன். கன்னி சிக்கல். சண்டையே வராம லைஃப் நல்லா போகுதே, திடீர்னு ஒரு நாள் பெருசா வெடிக்குமோன்னு கேப்பேன். நன்றி வணக்கம்.
1: Only on Mirchi, it is Summer Hot to Machi.
2: மேடி நகி மிர்ச்சி மேடி மேடி ஸ்மார்ட் நீ ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. ஒன்லி ஆன் மிர்ச்சி இது

0: கில்லி பட த்ரிஷாவோட அடுத்த வெர்ஷனா இருப்பாரோ. மிர்ச்சில மேடிஸ் மேட்னி ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க, நான் உங்களோட அர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். சோ அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்கு கள்ளக்குறிச்சியில இருந்து சூர்யா நம்ம கூட இருக்காரு. சொல்லுங்க சூர்யா, நீங்க வந்து ஆல்ரெடி ஸ்கூல் தான் படிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு ரொம்ப பிடிச்சது காரா பூந்தினா.
0: காரா பூந்தி எவ்வளவோ ஐட்டம் இருக்கும் போது அது என்ன காரா பூந்தி?
1: அதானே எனக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும்.
0: அப்படியா, எதனால, என்ன காரணம், அப்படி என்ன டேஸ்ட் அதுல உனக்கு ரொம்ப பிடிக்குது?
1: கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்து, அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்ப்பாங்க.
0: அதெல்லாம் சேர்ப்பாங்க காரா பூந்தில?
1: ஆமாண்ணா, கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்ப்பாங்க.
0: ஓகே, கடையில ஆனா காரா பூந்தி தனியா தானே கொடுப்பாங்க?
1: அங்க செய்வோம்ண்ணா தனியா.
0: ஓகே, இந்த மாதிரி ஆட் பண்ணா நல்லா இருக்குமா என்ன?
1: ஆமாண்ணா.
0: ஓகே, இந்த ஸ்கூல் வாசல் எல்லாம் இப்பெல்லாம் அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் விக்கிறாங்களா, அந்த நெல்லிக்காய் அந்த மாதிரிலாம்? எனக்கு தெரிஞ்சு சூர்யா படிக்கிற ஸ்கூல் வாசல்ல மட்டும்தான் ஹெல்தியா விக்கிறாங்க நினைக்கிறேன். இப்ப எல்லாம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு போட்டு சிப்ஸ தான் விக்கிறாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, உங்க குழந்தைங்களுக்கு நீங்க அதெல்லாம் வாங்கி கொடுங்க. அப்படி இருக்கும்போது உங்களோட ஸ்கூல் படிக்கிற டேஸ்ல நீங்க என்னெல்லாம் வாங்கி சாப்பிட்டீங்க, 9176983983 அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.

0: நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல டாக்டர். உங்களை பார்க்க மூணு பேஷண்ட் வந்திருக்காங்க.
0: என்ன ப்ராப்ளம்?
1: ஃபீவரா. மூணு பேரையும் உள்ள அனுப்புறேன்.
0: வாங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணுது?
2: டாக்டர், கண்ணு மூடுனா மஞ்ச மஞ்சளா தெரியுது. V16 னு கேக்குது. கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன்னு சாங் வேற கேக்குது டாக்டர்.
0: ஓஹோ, உங்களுக்கு எப்படி?
3: டாக்டர், கண்ணு மூடுனா பூன சத்தம் கேக்குது. பாண்டியான்னு பேரை கேட்டாலே பத்துக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
0: சோ சேட். உனக்கு எப்படிப்பா?
4: டாக்டர், வாய் தானா ஈசால கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்.
2: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்ச பாருங்க, அப்புறம் மிர்ச்சில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போறீங்க. நர்ஸ்,
1: நான் தான் இருக்கேன்ல.
5: தங்கமயிலின் பிக் பாக்ஸ் ஆஃபர்.
6: 5 கேரட்டிற்கு மேல் பெல்ஜியம் கட் வைர நகைகள் வாங்குபவர்களுக்கு கேரட்டிற்கு 15,000 ரூபாய் வரை தள்ளுபடி. ஒவ்வொரு அரை கிலோ வெள்ளிக்கும் 2,500 ரூபாய் வரை தள்ளுபடி.
5: பிளாட்டினம், மயூரா, ஜேயோ, ரோஸ் கோல்ட் நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
6: தங்கமயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. TNC அப்ளை.
7: அஞ்சலி அஞ்சலி
8: கண்மணி அன்போடு காதலை
7: நெஞ்சி நெஞ்சி மரணை காத்தபின்
9: மனதை கொள்ளை கொள்ளும் இந்த மாதிரியான சாங்ஸ் கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்பவே கானா.

0: இஃப் யூ ஆர் டேட் ஐ அம் யுவர் பேட்.
1: எது?
0: ஏய், நீ படிச்ச ஹெட்மாஸ்டர்ல நான் ஸ்கூல்டா.
1: யாரா உன அரை தூக்கத்துல ஷோ பண்ண எழுப்பி விட்டதே?
2: அண்ணா, இதுக்கே இப்படினா மேடிஸ் மேட்னி ஷோ 12 to 5 கேளுங்க. ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.

0: எனக்கு தெரிஞ்சு இவரும் ஒரு லிஸ்டே வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன்.
1: சாப்பிட்டதே
0: இல்லையப்பா.
2: உங்களுக்கு கிடைச்சா எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுங்க ப்ளீஸ். சரியா இப்ப தொடர்ந்து கேளுங்க. மிர்ச்சி திஸ் எம் ஹாட் மச்சி.

0: டே, டிக்கெட் புக் பண்ணனும். படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு
1: பாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோவை சூப்பர் ஹீரோன்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, டக்குன்னு பறக்குறான். என்ன லாஜிக்கோ?
2: வணக்கங்க. படத்தை பத்தி பாத்தீங்கன்னா, அதை விடுங்க, அதுக்கு முன்னாடி ஆதிவாசி ஹேர் ஆயில்ல ஒரு சூப்பர் ப்ராடக்ட் இருக்குங்க, அதை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. நாலு நாள்ல உள்ளங்கையில கூட முடி முளைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்.
3: See, the movie didn't clearly work for me. The balance of Docky drama and cinematic drama.
0: Ayya, konjam puriyra mari solungiya. Indha review la keta padam nalla iruka nalla illayane puriyamaatingide. Oru nalla movie review kekkanumna enga dhaan poradhu?
4: Neenga engey pogavena, naane varen. Neenga edhirpaakkira maadhiriye jolly-ana genuine-ana movie reviews naan ungalku solporen. Kelunga movie review with me, Mirchi DQ. Saturday morning 11 to 12 and Sunday evening 5 to 6. Only on Mirchi.

0: மனதை கொள்ளை கொள்ளும் இந்த மாதிரியான சாங்ஸ் கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்பவே கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
1: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
2: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளாதான்.
1: அதுல என்ன ஸ்பெஷல்?
2: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்,
1: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
2: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
1: சரி, இப்பவே கிளம்பலாம்.
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
3: அப்பா, இந்த சேப்பா டிராபிக்ல போறதுக்குள்ள உயிர் போயிரும் போல. இதுல வண்டி எங்க போய் பார்க் பண்றது வேற தெரியல.
4: டிராவல் நினைச்சு டென்ஷனே ஆகாதீங்க. ஸ்டேடியம்ல சவுண்ட் போட மட்டும் ரெடியா வாங்க. மேட்ச் டிக்கெட் உங்க கையில இருந்தா ரைடும் உங்க கையில தான். நம்ம VI 5G CSK ஃபேன் பஸ்ல ஏறுங்க. ஃப்ரீயா, செம கம்ஃபர்டபிளா ஸ்ட்ரைட்டா ஸ்டேடியம்க்கே போயிடலாம். சரியா மதியானம் 1 மணிக்கு கிண்டில இருந்து பஸ் கிளம்போம். அப்படியே அண்ணா சாலை 1000 லைட்ஸ், பேரறிஞர் அண்ணா மெமோரியல் வழியா வருவோம். உங்க சீட் ரெடியா இருக்கும். விசில் போடே.
5: If you are dad, I am your bad.
6: எதே?
5: ஏய், நீ படிச்ச ஹெட்மாஸ்டர்ல நான் ஸ்கூல்டா.
6: யாரா உன அரை தூக்கத்துல ஷோ பண்ண எழுப்பி விட்டதே?
7: அண்ணா, இதுக்கே இப்படினா மேடிஸ் மேட்னி ஷோ 12 to 5 கேளுங்க. ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.

ஆச்சா, எனக்கு வந்து இப்ப அந்த ஐஸ்கிரீம் ஞாபகமாவே இருக்கு. மிர்ச்சில மேடி ஸ்மார்ட்னி ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க, நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். இதுதாங்க இந்த த்ரோபேக் தர்ஸ்டேல ஒரு பெரிய பிரச்சனையே. நம்மளோட பழைய நினைவுகளை கிண்டும் போது மனசுக்குள்ள ஒரு வலி ஒன்று ஆட்டோமேட்டிக்காக வந்துருது. அந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லாக இருந்த டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் எனக்கு வந்திருக்கு. ஏன்னா ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு போய் ஹோம்ஒர்க் பண்ணணும், டியூஷன் போகணும் அப்படின்ற மாதிரி 1008 பிரச்சனை இருந்தாலும் ரொம்ப கேர் ஃப்ரீயாக வந்து வாழ்ந்துட்டு இருந்தோம். அதுவும் முக்கியமாக அந்த சேமியா ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொடுப்பாங்க, குச்சியில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ரோஸ் கலர் ஐஸ்கிரீம் கொடுப்பாங்க. அது வந்து எனக்கு செம்ம ஃபேவரெட்டு. அப்போல்லாம் டயட் கான்சியஸ், இதெல்லாம் ஹெல்த்தியாக இல்லையா அப்படின்லாம் எதுவுமே தெரியாமல் கேர் ஃப்ரீயாக என்ஜாய் பண்ண ஒரு டைம். அண்ட் உண்மையை சொல்லணும் அப்படின்னா அப்போ இருந்த ப்ராடக்ட் எல்லாமே ஹெல்த்தியாக தான் இருந்துச்சு. போக போக எல்லாருக்கும் ஹியூமனிட்டி போயிடுச்சா என்னன்னு தெரியல, இருக்கிற எல்லா ப்ராடக்ட்லையும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. ஸோ எப்படி இருக்கும் போது இன்னைக்கு த்ரோபேக் தர்ஸ்டேல நீங்கள் கால் பண்ணீங்க, நான் எடுக்கல, டே மேடி நான் ஃபோன் பண்ணுறேன் நீ எடுக்கல அப்படின்ற மாதிரி கோமா இருக்கீங்களா, எனக்கு மட்டும் நீ ரிட்டன் காலே பண்ணலை அப்படின்ற மாதிரி வெறுப்பில் இருக்கீங்களா, நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுக்கு பிடிச்ச அந்த ஸ்கூல் டைம் ஸ்நாக்ஸ் என்ன அப்படின்றத சென்ட் பண்ணி விடுங்க, நான் படிச்சுட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரியா, வாட்ஸ்அப் நம்பர் 9176983 91 76 98 3 98 3 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தட்டி விடுங்க. இப்போ தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி, இது செம ஹாட் மச்சி.

0: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்கள மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்குதான் நம்ம ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல ஸ்னேகாவே பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மணப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
1: ஸ்னேகாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரொட்டி நகர்.
2: முதல் மேட்ச் 200 க்கு மேல சேஸ், ஆனா அங்க நிக்கிறது நம்ம கிங் கவர் டிரைவோட சம ஓபனிங். ரன் சேஸ்னாலும் சரி, பிக் ஸ்டேஜ்னாலும் சரி, இந்த பேரு எப்பவுமே ஃபெயில் ஆகாது.
3: உங்களுக்கு தெரியுமா, டாக்டர் ஆர்த்தோ ஸ்பைனல் பெல்ட், நீ கேப், சர்விகல் பில்லோ, பேக் சப்போர்ட், போஸ்டர் கரெக்டர் இதுல இருக்கு. இது போல இன்னும் சிறந்த ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. டாக்டர் ஆர்த்தோ, இனி வலி உங்களிடம் மண்டியிடும்.
4: மாடி நகி மிர்ச்சி மாடி மாடி ஸ்மார்ட் நீ ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. ஒன்லி ஆன் மிர்ச்சி இது.

0: 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி.
1: மேடிஸ் மேட்னி ஷோ. ஒன்லி ஆன் 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி.
2: மிர்ச்சி ரிவைண்ட் ராகம். 90s நாட் அவுட்.
3: சத்யாலா எப்பவுமே ஏசிக்கு செம்ம ஆஃபர் தராங்க. அதான் நாங்க எப்பவுமே சத்யாலா ஏசி வாங்குறோம்.

0: அவசர சிகிச்சை பிரிவுடன் சிடி, எம்ஆர்ஐ, ஸ்ட்ரோக் யூனிட், ரோபோட்டிக் சர்ஜரி, ICU என அனைத்து மருத்துவ வசதிகளுடன் முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் கீழ்பாக்.
1: ஏன்னா புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: சரி சரி,
5: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
6: எதை?
5: 90s கோல்டன் சாங்ஸ் தான்.
6: நீ ஏன் மிஸ் பண்ணனும்? அதான் நம்ம கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட் இருக்கே. உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
5: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
3: நீங்களும் கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாக்டர் ஆர்த்தோ ஆயிலின் ரெகுலர் மசாஜஸ் உங்கள் முட்டுகளை ஹெல்த்தியாக வைத்திருக்கும். உங்க ப்ராப்ளம் ரொம்ப பழசுனா டாக்டர் ஆர்த்தோ கேப்சூல்ஸை எடுத்துக்க மறந்துடாதீங்க. இனி வலி உங்களிடம் மண்டியிடும்.
7: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரியில் பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், பிகாம் ஜெனரல், பிகாம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப், பிபிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ. ஆர்வத்திற்கு ஏற்ற படிப்புகள் அனைத்தும் ஒரே வளாகத்தில்.
8: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரி, காந்தி நகர், அடையார். மேலும் விவரங்களுக்கு 9043726697.
9: மேடி நகி மிர்ச்சி மேடி மேடி ஸ்மார்ட் நீ ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. ஒன்லி ஆன் மிர்ச்சி இது செம்ம ஹாட் மச்சி.
10: என்ன வேணாலும் சொல்லுங்க, இது ஒரு மஜா படம், மஜா படம், மஜா படம். மிர்ச்சியில மேடி ஸ்மார்ட் நீ ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். இன்னையோட இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி 16 வருஷத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. 16 இயர்ஸ் ஆஃப் திஸ் மூவி. உண்மையிலே சொல்கிறேன், டார்க் காமெடினா என்ன அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஒன் ஆஃப் த மெயின் மூவி அப்படின்னே சொல்லுவேன். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கவுபாய் பீரியட் மாதிரி ஒரு பேக்ரவுண்டை வச்சு அதை வச்சு ஒரு காமெடி படம் எடுத்திருக்காங்க அப்படின்றது வேற லெவல். சிம்புதேவன் அவரோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம் அப்படின்ற அந்த படத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். இன்னையோட அந்த படம் ரிலீஸ் ஆகி 16 வருஷத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. செம்ம படங்க, எவ்வளோ ஒருவாட்டி
3: You are listening to
11: Back to Back, Back to Back, Mirchi, Back to Back, Back to Back.
12: Only on 98.3 Mirchi. It is Sema Hot Machi.

0: அனைவருக்கும் வணக்கம். துலாம் உறுதி, காசு பணத்தை விட எனக்கு நிம்மதிதான் முக்கியம்ன்றதுல உறுதியா இருப்பேன். பாசம், அம்மா அப்பா கிட்ட இருந்து மட்டும்தான் அது முழுமையா கிடைக்கும். அதுக்கப்புறம் வெரி டஃபுமா. தனுசு அச்சம், வண்டி ஓட்டும் போது டிராபிக் போலீஸ பார்த்தாலே உன்னறியாமலே ஏன் ஒரு பயம் வருதுன்னு யோசி. மகரம் வசதி, முன்னாடி எல்லாம் மீதி சில்லற விட்டா பேக்ல போட்டு நீ இப்ப காயின்ஸ் நான் என்ன பண்றதுன்னு டிரெஸ்ஸிங் டேபிள் டிராயர்லயே போட்டு போயிடுவேன். கும்பம் நம்பிக்கை, இந்த மாசம் உன் தொப்ப 2 இன்ச்சு குறையும்னு நம்புவேன். மீனம் யோசனை, சமையல யாருனாவது வயசு என்னன்னு கேட்டா இப்ப எந்த நம்பரை சொல்லலாம்னு யோசிப்பேன். நன்றி வணக்கம்.
1: Only on Mirchi, it is some hot machi.
2: If you are dad, I am your dad.
3: Yede?
2: Hey, nee padicha headmaster la na school da.
3: Yaarra avana arathukathula show panni elipittade?
4: Anna, idike ipdi na Maddy's Matney Show 12 to 5 kelunga. Only on Mirchi, it is some hot machi.

பிளான் பண்றானுங்களே தவிர நடக்க மாட்டேங்குதே. விமர்சியில மேடிஸ் மேட்னி ஷோ கேட்டு இருக்கீங்க, நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். வருஷா வருஷங்க இதை வந்து வாழையடி வாழையா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானுங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஓபன் பண்ணுவானுங்க, ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு, கொடைக்கானல், ஊட்டி, ஆந்திரா, ஹைதராபாத், மும்பை அப்படின்னு சொல்லி, கோவா, அந்த மாதிரி குரூப்போட பேர் மட்டும் வச்சு நல்ல ஸ்டிக்கர்லாம் போட்டுருவானுங்க. குரூப்ல பயங்கரமா பேசிக்கிட்டே இருப்பானுங்க, மச்சான் போறோம், மச்சான் இங்க போய் இறங்குறோம், அங்க போறோம், எல்லாருக்கும் ஓகே தானே அப்படின்னு எல்லாரும் ஓகேவும் போடுவானுங்க. அந்த குரூப் அவ்வளவு ஆக்டிவா இருக்கும். ஆனா நாள் போக போக, ஏ மச்சான் சாரிடா, எங்க வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, ஏ மச்சான் சாரிடா, என் ஆள் விட மாட்டாடா, மச்சான் சாரிடா சாரிடா அப்படின்னு சொல்லி எதாவது சொல்லி கடைசியில் எல்லாருமே கலண்டு பாருங்க.

0: கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன்னு வேற கேக்குது டாக்டர்.
1: ஓஹோ, உங்களுக்கு எப்படி
2: டாக்டர்? கண்ணை மூடுனா மூணு சத்தம் கேக்குது. பாண்டியான்னு பேரை கேட்டாலே பத்துக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
1: சோ சேட். உனக்கு எப்படிப்பா
3: டாக்டர்? வாய் தானா ஈசால கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்.
0: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்சஸ் பாருங்க, அப்புறம் மிர்ச்சியில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போயிருங்க. நர்ஸ்,
4: நான் தான் இருக்கேன்ல.
5: தங்க மயிலின் பிக் பாக்ஸ் ஆஃபர்.
6: உங்களுக்கு பிடிச்ச ஆஃபரை நீங்களே தேர்வு செய்யுங்க. தங்கம் கிராமிற்கு ரூபாய் 600 வரை தள்ளுபடி, 10 கிராம் தங்கத்திற்கு 40 கிராம் வெள்ளி இலவசம்.
5: நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு 25% சேதாரத்தில் தள்ளுபடி, 40 கிராம் மேல வாங்குற நகைகளுக்கு 7.99% மட்டுமே சேதாரம்.
6: தங்க மயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க தங்க மயிலுக்கு வாங்க. TNC அப்ளை.
7: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
1: எதை?
7: 90s கோல்டன் சாங்ஸ் தான்.
1: நீயே மிஸ் பண்ணனோ? அதான் நம்ம கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட் இருக்கே. உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
7: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
8: நீங்களும் கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
9: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
10: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
11: பவுலர் டெபியூல இருக்காரு, பால் ஸ்ட்ரைட்டா கீப்பர் கைக்கே போயிருச்சு, குச்சி பறந்துருச்சு.
12: மிர்ச்சி மேடி ஸ்மார்ட்னி ஷோ கேட்டு இருக்கீங்க. ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது

0: இந்த மாதிரிலாம் நடந்தா உண்மையிலே கொடூரமா இருக்கும்ல. மிர்ச்சியில மேடிஸ் மேட்னி ஷோ கேட்டு இருக்கீங்க, நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு வந்து ஒரு படம் ஒன்று சொல்ல போகிறேன். இந்த படத்தோட கதையை கேட்கும் போதே ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். நான் சொல்கிறது அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்கள். கவர்மெண்ட்டே வந்துட்டு உங்களுக்கு ஒரு 12 மணி நேரம் 12 hours of time வந்து கொடுக்குறாங்க. இந்த 12 மணி நேரத்தில் நீங்கள் என்ன க்ரைம்னாலும் பண்ணலாம், கொலை பண்ணலாம், திருடலாம், என்னன்னாலும் பண்ணலாம். ஏன் கொலையே பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குது. அந்த 12 மணி நேரத்தில் நீங்கள் எந்த க்ரைம் வேணாலும் பண்ணலாம், அது தப்பே கிடையாது, கண்டுக்கவே மாட்டாங்க யாருமே. ஸோ அந்த 12 hoursில் என்னெல்லாம் நடக்குது, இதுக்கு நடுவில் ஒருத்தங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பேர் வந்து தி பர்ஜ். இது வந்து ஜியோ ஹாட்ஸ்டார்ல இருக்கு. ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். ஒரு ஹாரர் படத்தோட எஃபெக்ட்லயே இந்த படம் எடுத்து வச்சிருப்பாங்க. சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 12 மணி நேரம் என்னலாம் நடக்கும் தெரியுமா, வேற லெவல் படங்க. ட்ரை பண்ணி பாருங்க. பர்ஜ் ஜியோ ஹாட்ஸ்டார்ல இருக்கு, மறக்காம பாருங்க. சரியா, இப்போ தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி. திஸ் இஸ் ஹாட் மிர்ச்சி.
1: This song is brought to you by We Together for Tomorrow.

0: என்ன
1: மாதிரியான
2: பண்ணுங்க.
3: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
4: ஜோயா லுகாஸ், world's favorite jeweler.
5: சென்னை மக்களே, உங்கள் CSK மேட்ச் டிக்கெட் இப்போ வேற லெவலுக்கு அப்கிரேட் ஆயிடுச்சு. அதுதான் நம்ம VI5G CSK ஃபேன் பஸ்ஸோட ஃப்ரீ பாஸ். மதியம் 1 மணிக்கு கிண்டில இருந்து கிளம்பி அண்ணா சாலை, 1000 லைட்ஸ், அண்ணா மெமோரியல்னு வழியில இருக்க எல்லா ஃபேன்ஸையும் பிக்கப் பண்ணி அப்படியே நம்ம சேப்பா கேட்லயே டிராப் பண்ண போறோம். 1 way, 0 cost அண்ட் 100% ஃபன். ரெடியா? நம்ம பார்ட்டி பஸ்ல ஏறி கும்மாளம் போட வாங்க.
6: If you are dad, I am your bad.
7: எதே?
6: ஏய், நீ படிச்ச ஹெட்மாஸ்டர்ல நான் ஸ்கூல்டா.
7: யாரா உன அரை தூக்கத்துல ஷோ பண்ண எழுப்பி விட்டதே?
5: அண்ணா, இதுக்கே இப்படினா மேடிஸ் மேட்னி ஷோ 12 to 5 கேளுங்க. ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம ஹாட் மிர்ச்சி.

நாட்டுக்குள்ள என்னதான் நடக்குது, என்னென்னமோ நடக்குது. மிர்ச்சியில மேடிஸ் மேட்டி ஷோ கேட்டு இருக்கீங்க. நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். அப்புறம் என்னப்பா போ சொல்லிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கடையை மூடிட்டு கிளம்ப வேண்டிய டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு வெள்ளிக்கிழமை வரும்போதே சந்தோஷமா வருவேன், ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். அடுத்த ரெண்டு நாள் சாட்டர்டே சண்டே இட்ஸ் அ மஜா டே அப்படின்ற மாதிரி பஞ்சா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ வழக்கமா சொல்ற கருத்தை உங்களுக்கு கருத்தூசியை போட்டுட்டு நான் கிளம்புறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில எந்த மொமெண்ட்டையும் மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய மெமரிஸ் கிரியேட் பண்ணுங்க, நிறைய மஜா பண்ணுங்க, ஃபன் பண்ணுங்க. நீங்களும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருங்க, அடுத்தவங்களையும் சந்தோஷமா சிரிக்க வைங்க அப்படின்ற கருத்தை இஸ்கு இஸ்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஊசியை போட்டுட்டு நான் கிளம்புறேன். நீங்க என்ன பண்ணுங்க, தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி. டடா மச்சி. பை பை மச்சி.

0: டே, டிக்கெட் புக் பண்ணனும். படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு
1: பாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோவை சூப்பர் ஹீரோன்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, டக்குன்னு பறக்குறான். என்ன லாஜிக்கோ?
2: வணக்கங்க. படத்தை பத்தி பாத்தீங்கன்னா, அதை விடுங்க, அதுக்கு முன்னாடி ஆதிவாசி ஹேர் ஆயில்ல ஒரு சூப்பர் ப்ராடக்ட் இருக்குங்க, அதை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. நாலு நாள்ல உள்ளங்கையில கூட முடி முளைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்.
3: See, the movie didn't clearly work for me. The balance of docudrama and cinematic drama.
0: Ayya, konjam puriyra mari solungiya. Indha review la ketta padam nalla iruka nalla illayane puriyamaatingide. Oru nalla movie review kekkanumna enga dhaan porudhu?
4: Neenga engayum pogavena, naane varen. Neenga edhirpaakkira maadhiriye jolly-aana genuine-aana movie reviews na ungalku solla poren. Kelunga movie review with me, Mirchi DQ. Saturday morning 11 to 12 and Sunday evening 5 to 6. Only on Mirchi, idhu Sama Hot Mirchi.
5: Unga liver health eppadi irukku theriyalaya? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ரூபீஸ் இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3500 ரூபீஸ்க்கு மட்டும்தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
6: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஆரியபுரம் மற்றும் ஷெனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299404040.
7: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரியில் பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ், பிகாம் ஜெனரல், பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், பிபிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ. ஆர்வத்திற்கு ஏற்ற படிப்புகள் அனைத்தும் ஒரே வளாகத்தில்.
8: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரி, காந்திநகர், அடையார். மேலும் விவரங்களுக்கு 9043726697.
9: If you are dad, I am your bad.
10: எதே?
9: ஏய், நீ படிச்ச ஹெட்மாஸ்டர்ல நான் ஸ்கூல்டா.
10: யாரா உன அரை தூக்கத்துல ஷோ பண்ண எழுப்பி விட்டதே?
11: அண்ணா, இதுக்கே இப்படினா மேடிஸ் மேட்னி ஷோ 12 to 5 கேளுங்க. Only on Mirchi, இது செம ஹாட் மச்சி.
12: என்னாச்சே, நம்ம இல்ல கமிட் ஆயிட்டாம்பா. பிரவீன் பாயா சூப்பர் ஃபிகர் உஷார் பண்ணிட்டாம்பா.
13: பக்கத்து கிளாஸ் தான்.
12: ஐயா,
13: மச்சா பண்ணிட்டாம்பா.
12: அப்படியா?
13: டேய், இவங்களே மடா.

0: 98.3 Mirchi. It is Summer Hot Machi.
1: Summer Evening with Mirchi Harsha. Only on Mirchi. It is Summer Hot Machi.
2: Mirchi Rivendragam. 90s Not Out.
3: சத்யாலா எப்பவுமே ஏசிக்கு செம்ம ஆஃபர் தராங்க, அதான் நாங்க எப்பவுமே சத்யாலா ஏசி வாங்குறோம்.

0: good evening, very good evening. Aramaikalama.
1: Summer evening with Mirchi Harsha.
0: மிர்ச்சியில சம ஈவினிங் கேட்டு இருக்கீங்க. போகுது தர்ஸ்டே வைப்ஸ், மிட் வீக் வைப்ஸ் எல்லாம் சூப்பர் சூப்பரா போகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ், நிறைய பேரு என்னடா இது 5 மணிக்கு டிஃப்ரெண்டான வாய்ஸ் ஆயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில யோசிப்பீங்க. அதாவது நான் வந்து கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி, பாண்டிச்சேரி, மதுரை இந்த ஊர்ல செம ஈவினிங் 5 to 9 பண்ணுவாங்க. ஸோ இன்ன ஒரு வாரம் ஃபுல்லும் சென்னைக்கும் நான் தான் ஷோ. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா தமிழ்நாடு ஃபுல்லும் ஒரு வாரத்துக்கு 5 to 9 நம்ம கண்ட்ரோல் தான். சரி, நம்ம ஷோ ஸ்டைல் ஒரு கருத்தோட ஆரம்பிக்கிறது. கருத்தை இப்ப நான் சொல்லிடட்டுமா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கருத்து தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம யோசிக்கிற எல்லா விஷயத்தையுமே பேசக்கூடாதுங்க. அண்ட் பேச போற விஷயம் எல்லாத்தையுமே நல்லா யோசிச்சுட்டு பேசணும் அப்படிங்கறதா நான் இன்னைக்கு சொல்ல வர கருத்து. ரொம்ப சிம்பிளான ஒரு கருத்து தான், யோசிக்கிறத எல்லாத்தையுமே பேச முடியாது, பேசுறத எல்லாத்தையும் யோசிச்சுதான் பேசணும். சோ இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
2: என்ன
3: Admissions open. Call 7200-13431. Subject to University of Madras affiliation.
4: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
5: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
4: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
5: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
4: கோல் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
6: ரவி, உனக்கு தெரியுமா இப்ப உன்னோட ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிய நீயே டிசைன் பண்ணிக்கலாம்.
4: அப்படியா?
6: கேலக்சி மார்வல் வந்தாச்சு.
7: கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ் என்றென்றும் உங்கள் சேவையில்.
3: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நந்தம்பாக்கம். க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். சூஸ் ஃப்ரம் மேஜர் கோர்சஸ் வித் மெனி வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் அட் கோ எஜுகேஷன் கேம்பஸ். சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் 2026-27. கால் 7200-13431.
8: உங்க லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ரூபீஸ் இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3500 ரூபீஸ்க்கு மட்டும் தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
9: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ், ஆரியபுரம் மற்றும் ஷெனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299-404040.
10: உலகத்திலேயே நம்பர் ஒன் பவுலர் ஸ்லோ பவுலர், அப்படியே வானத்தை தொடர மாதிரி ஒரு கில்லி சிக்ஸர், 15 வயசு பையன் வேர்ல்ட் கிளாஸ் பவுலர்ஸ்கே தண்ணி காட்டிட்டான். தினமும் ஈவினிங் செம விறுவிறுப்பா பாருங்க டாடா IPL 7 மணியிலிருந்து ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல.
3: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரியில் பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், பிகாம் ஜெனரல், பிகாம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப், பிபிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ. ஆர்வத்திற்கு ஏற்ற படிப்புகள் அனைத்தும் ஒரே வளாகத்தில்.
11: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரி, காந்திநகர், அடையார். மேலும் விவரங்களுக்கு 9043726697.
12: வாழ்க்கை முன்னாடி போக போக நம்ம பொறுப்புகளும் அதிகமாகுது. ஒவ்வொரு புதிய மைல் ஸ்டோன்லயும் உங்களோட ப்ரொடெக்ஷனும் அதுக்கு ஏத்த மாதிரி வளரணும்ல. அதுக்காகவே LIC வழங்கும் பீமா கவச், இது உங்களோட மாறி வரும் தேவைகளுக்கு ஏத்த ஒரு பியூர் ப்ரொடெக்ஷன் பிளான். உங்களோட கல்யாணம், குழந்தை பிறப்பு, வாழ்க்கையின் முக்கிய கட்டங்களில் உங்கள் சம் அஷ்யூடை நீங்களே ஏத்திக்கலாம். பிளெக்சிபிளான பிரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் மற்றும் 100 வயது வரை லைஃப் டைம் ரிஸ்க் கவர். மேலும் விவரங்களுக்கு உங்கள் LIC ஏஜென்டை அணுகுங்கள், இல்லை என்றால் www.licindia.in ஐ பாருங்கள். LIC ஹர் பல் ஆப்கே சாத்.
13: You are listening to Back to Back, Back to Back, Mirchi, Back to Back, Back to Back.
14: Only on 98.3 Mirchi. It is Sema Hot Machi.

0: இந்த பிரச்சனை எனக்கு மட்டும்தானா இல்ல எல்லாத்துக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கா? என்னன்னா ஒரு வாரம் இல்ல நாலு நாள் அந்த பக்கம் பாஸ்வேர்ட் போட்ட பக்கம் நான் ஒதுங்கலைன்னா எனக்கு அந்த பாஸ்வேர்ட் மறந்துடும். அதாவது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவேன், ஒரு நாலஞ்சு டேக் எடுப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போவாது பரவாயில்ல, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறேன். பட் காலேஜ்லாம் படிக்கும் போது இந்த செம் லீவு, அதுக்கப்புறம் வந்து எங்கேயாவது இன்டர்ன்ஷிப்லாம் போயிட்டோம்னா காலேஜில் இருக்க ஆன்லைன் சைட்லாம் நான் போகவே மாட்டோம், அந்த போர்ட்டல் சைட்லாம். ஆனால் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பாஸ்வேர்ட் இருக்கும், இதெல்லாம் நான் மறந்துடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு தேவையான நேரத்தில் என்ன பண்ணுறோம், ஓப்பன் ஆகாது, திருப்பி உட்காந்து மெனக்கெட்டு ஹாஃப் டே அதுக்குன்னே ஸ்பெண்ட் பண்ணி அது எல்லாத்தையுமே ஒரு நோட்டில் எழுதி வைப்பேன். பட் என்ன பண்ணுறது, என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த நோட்டை வந்து எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருவாங்க, அவங்க விடுவாங்க இல்லை சம்டைம்ஸ் நான் விடுவேன். ஸோ வந்து இதே மாதிரி ஒரு பேட்டர்னில் போகும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்டை மறப்பேன், ரீசெட் பண்ணுவேன், எழுதுவேன், அப்புறம் வந்து தொலைப்பேன், மறப்பேன், ரீசெட் பண்ணுவேன், எழுதுவேன், தொலைப்பேன், இப்படிங்கிற மாதிரி பேட்டர்னில் தான் வந்து ரொம்ப நாள் இருந்தேன். பட் இப்போ கொஞ்சம் வந்து என்லைட் ஆகி ஓகே பாஸ்வேர்ட்லாம் மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸல் போட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேங்க. அந்த எக்ஸலுக்கு ஒரு பாஸ்வேர்டு வச்சிருக்கேன், அது மட்டும் மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஸ்ரீராமஜெயம் சொல்கிற மாதிரி நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த பிரச்சனை எனக்கு மட்டும்தானா இல்லை இது யூனிவர்சல் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிளியர் ஆகணும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை mirchi_hasha அப்படின்னு இன்ஸ்டால் இருப்பாங்க, வந்து சொல்லுங்க. ஸோ பாஸ்வேர்ட் சில பேரெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்குங்க. சைல்டுஹுட்ல வச்ச இமெயிலுக்கு பாஸ்வேர்ட் இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சிருவாங்க, எப்படா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, நம்ம தொடர்ந்து நிறைய பேசலாம். ஸ்டேடியம் வித் மிர்ச்சி, இது சாம ஹாட் மாச்சு.
1: அனைவருக்கும் வணக்கம். மிஷம் உற்சாகம். எப்படி இவ்வளவு ஜாலியா இருக்கன்னு யாராவது கேட்டா எனக்கு தான் இன்னும் கல்யாணம் ஆகலையேன்னு சிரிச்சினே சொல்லுவேன். ரிஷபம் அலைச்சல். வாட்ஸ்அப்ல பத்திரிக்கை வந்தா கூட டிக்கெட் போட்டு உடனே எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கிளம்பிடுவேன். மிதுனம் பயம். உன் ஃப்ரெண்டு வேகமா கார் ஓட்டினா பயத்துல உடனே பாட்டு பாட ஸ்டார்ட் பண்ணிடுவேன், எங்க முன்னாடி கூலா இருக்கிற மாதிரி காட்டிப்பேன். கடகம் செலவு. எல்லாரையும் ட்ரீட் கொடுங்கன்னு கேட்டு பிளானையும் போட்டுட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு பில்லு வந்த உடனே நீ தான் ஸ்வைப் பண்ணுவேன். சிம்மம் சேமிப்பு. எங்க ஸ்டே பண்ணாலும் காபி டீ பாக்கெட்டு குட்டி நோட் பேடு எல்லாத்தையும் வாரி பேக்ல போட்டு வந்துருவாள். கண்ணி சிக்கல். சண்டையே வராம லைஃப் நல்லா போகுதே, திடீர்னு ஒரு நாள் பெருசா வெடிக்குமோன்னு கேப்பல். நன்றி வணக்கம்.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி, இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனையை மாற்றுங்க, பேங்கையும் மாற்றுங்க.
4: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
5: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வினர் 5G இருக்கே.
4: என்ன 5G? அது என்ன புதுசா?
5: அது 1G கோல்ட் வினர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வினர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வினர்.
4: கோல்ட் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
6: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன். எங்க போலாம்?
7: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகம்பரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளாதான்.
6: அதுல என்ன ஸ்பெஷல்?
7: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்.
6: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
7: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
6: சரி, இப்பவே கிளம்பலாம்.
7: ஸ்ரீகுமாரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
8: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், நந்தம்பாக்கம். க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். சூஸ் ஃப்ரம் மேஜர் கோர்சஸ் வித் மெனி வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் அட் கோ எஜுகேஷன் கேம்பஸ், சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் 2026-27. கால் 720-13431.
9: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS குட் ஹவுஸ். ஆண்டாண்டு கால நம்பிக்கை, அதே தரம் இன்றும் என்றென்றும். இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
10: குடும்பத்தோட சந்தோஷம் பாதுகாப்புக்கு பிளானிங் ரொம்ப முக்கியம். அதுக்காக LIC கொண்டு வந்திருக்கிற புதிய பிளான் ப்ரொடெக்ஷன் பிளஸ்.
11: இது ஒரு யூனிட் லிங்க் பிளான், லாங் டர்ம் சேவிங்ஸும் ப்ரொடெக்ஷனும் கூட. உங்க கோல்ஸ்க்கு மேட்சா டாப் அப் பிரீமியம்ஸ் மூலமா ரிஸ்க் கவர இன்க்ரீஸ் பண்ணலாம். மேலும் மல்டிபிள் இன்வெஸ்ட்மென்ட் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ்ல சூஸ் பண்ற ஃபிளெக்சிபிலிட்டியும் இருக்கு.
10: 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்ஷியல் வித்ட்ராயல் ஆப்ஷனும் இருக்கு.
11: LIC ப்ரொடெக்ஷன் பிளஸ் பாலிசி பற்றிய மேல் விவரங்களுக்கு உங்க LIC ஏஜென்ட காண்டாக்ட் பண்ணுங்க, இல்லனா நியரஸ்ட் LIC பிரான்ச் விசிட் பண்ணுங்க, அல்லது www.licindia.in லாகின் பண்ணுங்க. LIC, ஹர் பல் ஆப்கே சாத்.
12: சரியாக மாலை 5 மணி அளவில் மிர்ச்சிக்கு வரவும். செம ஈவினிங் காத்திருக்கிறது.
13: செம ஈவினிங் வித் மிர்ச்சி ஹர்ஷா, ஒன்லி ஆன்

0: சூப்பர் கூப்பர் கூப்பர் கூப்பர் கூப்பர் கூப்பர் கூப்பர் அப்படிங்கிற மாதிரி தாங்க நேற்றுக்கு மேட்ச் போச்சு.
1: Summer evening with Mirchi Harsha.
0: கூப்பரோட பிளே வந்து ரொம்ப பிடிச்சது. அதாவது புஷ்ப புஷ்ப புஷ்பராஜ் புஷ்பராஜ் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து சிங்கிளா செமையா விளையாண்டாரு. 107 ரன்னுங்க. கொஞ்சம் கேப்டன் சப்போர்ட் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ரேயஸ் கொஞ்சம் ரன் எடுத்திருந்தார்னா கண்டிப்பா நேற்றுக்கு பஞ்சாப் தான் ஜெயிச்சிருப்பாங்க. பட் பரவாயில்ல, அதாவது எல்லாத்துக்கும் சான்ஸ் கிடைக்கணும்ல. ஹைதராபாத் வந்து நேற்றுக்கு ஜெயிச்சாங்க, செமையா இருந்துச்சு. நீங்க பாக்கலன்னா ஹைலைட்ஸ் ஆகுது பாருங்க. இன்னைக்கு நடக்கிற மேட்சை பத்தி நம்ம நிறைய பேசலாம். ஸ்டேடியம்
2: Ghana's most popular song only on Mirchi, it is Summer Hot Mirchi.

0: பாடலை கானாவிலும் கேளுங்கள்.
1: மனசுக்கு பிடிச்ச சாங்ஸ்,
2: கண்ணுக்கு மை அழகு,
1: மனசு விட்டு பேசுற விஷயங்கள்.
2: அடியே அழகே, அழகே அடியே,
1: பழைய மெமரிஸ் தோன்றும் ஞாபகங்கள். இப்படி ஒரு நைட் டிரைவ் யாருக்கெல்லாம் போகணும்னு தோணுது?
3: ஏன் கூட வாங்க, ஜாலியா போலாம். நைட் டிரைவ் வித் ஜித்து, மண்டே டு சாட்டர்டே ராத்திரி 9 மணில இருந்து 12 மணி வரைக்கும். மறக்காம கேளுங்க, only on 98.3 மிர்ச்சி. இது சேம ஹாட் மச்சே.
4: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
5: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?

0: 20 ரூபாய்.
1: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை
2: தாருங்கள்.
3: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
4: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின்னர் 5G இருக்கே.
3: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
4: அது 1G கோல்ட் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வின்னர்.
3: கோல்ட் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
5: புக்ஸ் காப்பர் பட்டல் லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200-13431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
6: ஹே, என்ன சவுண்ட் இது?
7: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
6: என்ன இடம்?
7: சர்ப்ரைஸ்.
8: பிரசன்டிங் பிரக்யா இடன்வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 ஏக்கர் ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறுசிறு மெட்ரோ, சிப்காட் IT பார்க், டவுன்ஷிப் உள்ளயே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
6: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
8: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃப நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
9: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS கோல்ட் ஹவுஸ். ஆண்டாண்டு கால நம்பிக்கை, அதே தரம் இன்றும் என்றென்றும். இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
10: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரியில் BCom அக்கவுண்டிங் அண்ட் பினான்ஸ், BCom ஜெனரல், BCom கார்பரேட் செக்ரட்டரிஷிப், BBA, BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், BCA. ஆர்வத்திற்கு ஏற்ற படிப்புகள் அனைத்தும் ஒரே வளாகத்தில்.
11: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரி, காந்தி நகர், அடையார். மேலும் விவரங்களுக்கு 9043726697.
12: One car for the ones who drive, for the ones who love more room, for the ones who enjoy the sky above, and for the ones who bring their world along. With a sporty SUV design, spacious and flexible interiors, Kia Kinex 2.0 and a 5-star Bharat NCAP safety rating, there's a car built for all. The 2026 Kia Seros, something for everyone. Price starts at ₹8,39,900. Bring your family, take it for a test drive today.
13: Kia, movement that inspires.
14: மிர்ச்சில இந்த பொண்ணு ஷோ பண்றத கேக்கதான் ஊரே வெயிட் பண்ணுது, தெரியுமா?
15: ஏப்பா, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே.
14: டேய், வேணாண்டா வேணாண்டா, அவ்ளோ பில்ட் அப் எல்லாம் வேணாண்டா.
16: செம ஈவினிங் வித் மிர்ச்சி ஹர்ஷா, only on 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.
17: This song is brought to you by

0: டேய், டிக்கெட் புக் பண்ணனும். படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பாரு.
1: இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோவை சூப்பர் ஹீரோன்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, டக்குன்னு பறக்குறான். என்ன லாஜிக்கோ?
2: வணக்கங்க. படத்தை பத்தி பாத்தீங்கன்னா, அதை விடுங்க, அதுக்கு முன்னாடி ஆதிவாசி ஹேர் ஆயில் சூப்பர் ப்ராடக்ட் இருக்குங்க, அதை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. நாலு நாள்ல உள்ளங்கையில கூட முடி முளைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்.
3: See, the movie didn't clearly work for me. The balance of docu drama and the cinematic drama.
0: ஐயா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கய்யா. இந்த ரிவ்யூலாம் கேட்டா படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையானே புரிய மாட்டேங்குதே. ஒரு நல்ல மூவி ரிவ்யூ கேட்கணும்னா எங்க தான் போறது?
4: நீங்க எங்கேயும் போக வேணாம், நானே வரேன். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியே ஜாலியான ஜெனியூனான மூவி ரிவ்யூஸ் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கேளுங்க மூவி ரிவ்யூ வித் மீ மிர்ச்சி டிக்யூ. சாட்டர்டே மார்னிங் 11 to 12 and Sunday evening 5 to 6. Only on Mirchi, it is Sam Hot Mirchi.
5: Hey, you are looking so cool. ஆமா, சம்மர் ஹீட்ட பீட் பண்றதுக்கு ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல கிளாசியா, ஃபேன்சியா, டிஃபரெண்ட் டிஃபரெண்டா சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் இருக்கு. அங்க வாங்கி சாரி கட்டு, நீயும் கூலா இருப்ப.
6: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரோட், டி நகர், சென்னை.
7: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
0: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
7: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
0: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
6: கோல் வினர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்சு.
8: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butford Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-00-13431.
0: ஹே, என்ன சவுண்ட் இது?
9: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
0: என்ன இடம்?
9: சர்ப்ரைஸ்.
10: பிரசன்டிங் பிரக்ஞா ஈடன் வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 acre ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறுசிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளேயே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
0: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்க தான்.
10: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் ஈடன் வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃபை நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
8: புக்ஸ் காப்பர் Patel Learning Theatre-ல வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட்ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 72-00-13431. சப்ஜெக்ட் டு யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
11: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
12: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: அப்பா, இந்த சேப்பா டிராபிக்ல போறதுக்குள்ள உயிர் போயிரும் போல. இத வண்டி எங்க போய் பார்க் பண்றது வேற தெரியல.
13: டிராவல் நினைச்சு டென்ஷனே ஆகாதீங்க. ஸ்டேடியம்ல சவுண்ட் போட மட்டும் ரெடியா வாங்க. மேட்ச் டிக்கெட் உங்க கையில இருந்தா ரைடு உங்க கையில தான். நம்ம VI 5G CSK ஃபேன் பஸ்ல ஏறுங்க. ஃப்ரீயா, செம கம்ஃபர்ட்டபிளா ஸ்ட்ரைட்டா ஸ்டேடியம்க்கே போயிடலாம். சரியா மதியானம் 1 மணிக்கு கிண்டில இருந்து பஸ் கிளம்போம். அப்படியே அண்ணா சாலை 1000 லைட்ஸ், பேரறிஞர் அண்ணா மெமோரியல் வழியா வருவோம். உங்க சீட் ரெடியா இருக்கும். விசில் போடு.
14: சொல்லுங்க மேடம், உங்க பொண்ணுக்கு என்னாச்சு?
15: நான் என்ன சார் சொல்ல, எல்லாரும் கோழி கூவ எந்திரிச்சா இவ கோழி தூங்குற நேரம் தான் எந்திரிக்கிறா. எல்லாரும் 9 to 5 ஜாப் போனா இவ மட்டும் தலகிலா 5 to 9 ஜாப் போறா.
0: என்ன டாக்டர், செம ஈவினிங்க மார்னிங்கா பண்ண முடியும்?
16: செம ஈவினிங் வித் மிர்ச்சி ஹர்ஷா.

0: இவ்வளவு நாள் இப்படி யோசிக்கவே இல்லையே, இன்னைக்கு ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறோம்?
1: Summer evening with Mirchi Harsha.
0: மிர்ச்சியில சம ஈவினிங் கேட்டுருக்கீங்க. நாங்கள் மிர்ச்சி ஹர்ஷா பேசிட்டு இருக்கேன். அதாவது சியோன் படத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் கரண்டாக நடிச்சிட்டு இருக்கார்ல, இந்த இயர் எண்ட் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அந்த அப்டேட்லாம் நம்ம லேட்டராக பேசலாங்க. எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்டர் நான் முன்னாடியே பார்த்துருக்கேன். அதாவது சிவா ப்ரோ வந்து ஒரு மயிலுக்கு முன்னாடி கம்பீரமாக ஒரு அருவாலோட ஒரு மாதிரி ரகர்டான லுக்கில் வந்து பார்த்துட்டு இருப்பார். கரெக்டாக டக்குன்னு வந்து எனக்கு கருப்பு மூவி சூர்யா சார் வந்து கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டாரு. அதுலயும் அவர் வந்து அருவாரோட இதே மாதிரி ரகர்டான லுக் கொடுப்பார்ல. என்ன ஐயா இது, கபாம் குபி குபாம் கா கபாம், என்ன இது கனெக்ஷன் எனக்கு புரியலையே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் இது வேற கதையா இருக்கும், அது வேற கதையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இருந்தாலும் அந்த லுக்ல ஏதோ ஒரு ரிசம்பிளன்ஸ் நான் பார்த்தேங்க. அதுதான் வந்து உங்ககிட்டயும் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இவ்வளவு நாள் இந்த ரெண்டு போஸ்டரையும் பார்த்திருக்கேன், பட் இப்படி இந்த ஆங்கிள் நான் யோசிச்சது இல்லை. எதுக்கு இந்த விஷயத்த சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சியான் படத்துல ஹீரோயின் ஆன்போர்ட் ஆயிட்டாங்க. அதாவது யாரு உள்ள வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாக்யஸ்ரீ தான் லீட் ரோல் பண்ண போறாங்க. இதுக்கு முன்னாடி காந்தா படத்துல ஹீரோயினா பண்ணாங்க. அதாவது நம்ம துல்கர் சல்மானோட படத்துல நடிச்சாங்க. இது தமிழ்ல இவளுக்கு ரெண்டாவது ப்ராஜெக்ட். என் மைண்ட் எல்லாம் அந்த ரெண்டு போஸ்டர்லயே இருக்கு. சரி, நான் ஏதாவது கனெக்ஷன் கிடைச்சா அவங்க கிட்ட சொல்றேன். அண்ட் தொடர்ந்து நம்ம நிறைய பேசலாம். ஸ்டேடியம் வித் மிர்ச்சி.

0: நானும் முதல்ல கண்மணி சொன்னல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
1: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
0: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
1: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
0: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதை எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம ஏங்க ஏங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
3: காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
3: காதல் அல்ல.
0: அதையும் தாண்டி புனிதமான
2: புனிதமான புனிதமான புனிதமான

0: என்னோட ஃபேவரட் டைம் வந்தாச்சு.
1: Summer evening with Mirchi Harsha.
0: சைபர் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு ரொம்ப கிளியரா தெரியுது. சரி விடுங்க உங்ககிட்டயும் இது மாதிரி கடிஜோக்கு இல்ல மொக்க

0: எனக்கு தெரியும் அது மிர்ச்சி அண்டர் ஸ்கோர் ஹர்ஷா MIRCHI அண்டர் ஸ்கோர் HARSHA அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு அனுப்பி விடுங்க. கண்டிப்பா நம்ம தானே இந்த மாதிரி கடி ஜோக் எல்லாம் சப்போர்ட் பண்ணும். சோ எஸ் தொடர்ந்து நிறைய பேசலாம். ஸ்டேடியம் வித் மிர்ச்சி, இது சாவ ஹாட்டமாச்சு.
1: மிர்ச்சில இந்த பொண்ணு ஷோ பண்றத கேக்கதான் ஊரே வெயிட் பண்ணுது தெரியுமா?
2: ஏப்பா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே.
3: டேய் வேணாண்டா வேணாண்டா, அவ்ளோ பில்ட் அப் எல்லாம் வேணாண்டா.
4: சம ஈவினிங் வித் மிர்ச்சி ஹர்ஷா, only on 98.3 மிர்ச்சி, இது சம ஹாட்டமாச்சு.
5: Launching Casa Grand High City, Chennai. இது உங்களுக்கான revolution. For the first time in Chennai, 41 acres la oru maaverum township. 28 acre open space, adhula 22 acres landscape greenery. இயற்கையோட சேர்ந்து வாழ ஒரு பீஸ்ஃபுல் கம்யூனிட்டி. நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் லவரா இருந்தீங்கன்னா 5 acres சவுத் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் உங்களுக்காக. மனசுக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதான சந்தோஷம். 150+ world class amenities and 1.3 acres recreation club. இங்க வீக் டேஸ் கூட வீக்கெண்ட்ஸ் மாறும். உங்களுக்கான இந்த ரெவல்யூஷன் உருவாக போற இடம் ORR, சென்னையின் புதிய அடையாளம்.
6: Launching Casa Grand High City, Bangalore ORR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call 9884822122.
7: தங்கமயிலின் பிக் பாக்ஸ் ஆஃபர்.
8: உங்களுக்கு பிடிச்ச ஆஃபரை நீங்களே தேர்வு செய்யுங்க. தங்கம் கிராமிற்கு ரூபாய் 600 வரை தள்ளுபடி, 10 கிராம் தங்கத்திற்கு 40 கிராம் வெள்ளி இலவசம்.
7: நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு 25% சேதாரத்தில் தள்ளுபடி, 40 கிராம் மேல வாங்குற நகைகளுக்கு 7.99% மட்டுமே சேதாரம்.
8: தங்கமயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. TNC அப்ளை.
9: எங்க அம்மாவுக்கு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் வருதுடா, சுகர் பிபி எல்லாம் நார்மல் தான், ஆனா ஏன்னு புரியல.
10: ஏய் ரமேஷ், நம்ம ப்ராப்ளமே அதான்டா. வயசானா சுகர் பிபி மட்டும் தான் செக் பண்ணுவோம், ஆனா இம்யூனிட்டி பத்தி யோசிக்கவே மாட்டோம். டிலே பண்ணாம சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜீரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டரான ஜெரிகர் ஹாஸ்பிடலுக்கு போய் பாரு. இங்க எக்ஸ்பர்ட்ஸ் கன்சல்ட் பண்ணி இம்யூனிட்டிக்கு தேவையான வேக்சின்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இன்ஃபுளுசா, நியூமோகாக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்கும். ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனோட வேக்சின்ஸ் அட்மினிஸ்டர் பண்றாங்க. வேக்சினேஷன் ₹1499 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹோம் வேக்சினேஷன் அவைலபிள்.
11: திஸ் இஸ் ஜெரிகர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன், டி நகர், அடையார் அண்ட் ஆதமாகம். ஃபார் இமிடியேட் அப்பாயின்ட்மென்ட்ஸ் கால் 9444-5944.
12: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
13: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
14: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
15: எஸ் மேடம், சொல்லுங்க.
14: நாங்க பெருங்குடியில பிஜி ஹாஸ்டல் புதுசா கட்டிருக்கோம். எல்லா ரூமுக்கும் ஏசி போடணும். 100 ஸ்கொயர் ஃபீட் ரூமுக்கு நல்ல ஏசியா சஜஸ்ட் பண்ணுங்க சார்.
15: எல்ஜி 0.8 டன் ஏசி தான் பெஸ்ட் சாய்ஸ். ஃபாஸ்ட் கூலிங், காம்பாக்ட் சைஸ், கரண்ட் செலவு ஏராளமா மிச்சம்.
14: அப்போ விலை ஜாஸ்தியோ?
15: அதுவும் ரொம்ப கம்மி. ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல எல்ஜி 0.8 டன் ஏசி அதிரடி விலை ₹29,990 கிடைக்குது. டெலிவரி ஃப்ரீ, இன்ஸ்டலேஷனும் ஃப்ரீ, அதோட ஒரு சௌபாகியா மிக்ஸியும் ஃப்ரீ.
14: வாவ், சூப்பர்.
15: இப்போ கார்டு இஎம்ஐல எல்ஜி ஏசி வாங்கினா அப் டு 5% இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ஆஃபரும் இருக்கே.
14: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல வண்டி வண்டியா எல்ஜி ஏசி விக்கிறதால மண்டி விலைக்கே தராங்க.
16: எல்ஜி ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
14: சண்டேயும் கடை உண்டு, வாலி கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
13: ரவி, உனக்கு தெரியுமா இப்ப உன்னோட ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை நீயே டிசைன் பண்ணிக்கலாம்.
16: அப்படியா?
13: கேலக்ஸி மார்வல் வந்தாச்சு.
17: கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ், என்றென்றும் உங்கள் சேவையில்.
18: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றங்க, பேங்கையும் மாற்றங்க.
19: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
20: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
19: என்ன 5G? அது என்ன புதுசா?
20: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
19: கோல் வினர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
21: கல்யாண பொண்ணு, கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
0: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: King of powerful cooling.
1: Books ka parpata learning theringla. Welcome to Punjab Associations, Dr. Vikram Agarwal, Adarsh College of Arts and Science. Various mainstream courses matrum AI value-added programs under and also co-education. Dr. Vikram Agarwal, Adarsh College of Arts and Science, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Admissions open. Call 720-001-3431. Subject to University of Madras affiliation.
2: Joya Lucasil, ungal palaya thangathai verum 15 nimidangalil udanadi panamaga maatrungal. Endha jewelry il vaangiya thangamaga irundalum Joya Lucasil ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
3: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: வீட்டுக்கு வந்தோடனே கேட்க வேண்டி வருதா? கூலிங்கா கொஞ்சம் டைம் ஆகும், இனிமேல் இல்ல. வோல்டாஸ் வர்டிஸ் ஏஐசி இன் ஜியோ ஃபென்சிங் மோட் நீங்க வரத்துக்கு முன்னாடியே ரூம் கூலாக ஸ்டார்ட் ஆயிடும். அதனால நீங்க டோர் திறந்த உடனே கிடைக்கும் டைரக்ட் சுகம். மேலும் கேஷ்பேக் மற்றும் ஈஸி இஎம்ஐ ஆஃபர்ஸ் கூட. So don't wait. Visit your nearest Volta store today.
5: Hey, nama money po periya star rider.
6: Nijamava, eppadi da?
5: Avaru pudhu Maruti Suzuki Eco Star Edition vaangitaaru.
6: Eco Star Edition ah?
5: Ama, Eco Star Edition la 18 super accessories, stylish body colored bumpers, appuram up to rupees 37000 ku benefits irukku. Idu ellame verum 19999 ku. Innike unga nearest Maruti Suzuki Arena showroom ku ponga. Unga family oda star ah maarunga. Terms and conditions apply.
7: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS Gold House. ஆண்டாண்டு கால நம்பிக்கை, அதே தரம் இன்றும் என்றென்றும். இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS Gold House, டி நகர் மற்றும் தாம்பரம்.
8: Worried about resale value of electric car? Not anymore. Maruti Suzuki e-Vitara comes with assured buyback value with its massive 61 kWh battery and a range of 543 kilometers. No more range anxiety as well. Backed by India's largest charging network, feel confident to travel farther and deeper. Own it for rupees 10.99 lakh with a battery EMI of just rupees 3.99 per kilometer. India goes electric.
9: Nexa.
10: You are listening to
11: Back to Back, Back to Back Mirchi, Back to Back, Back to Back.
12: Only on 98.3 Mirchi. It is summer hot to Mirchi.

0: கதை காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேட்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐ அம் சேயிங்

0: பேசாம நம்ம எல்லாம் சேர்ந்து புக் எழுத ஆரம்பிச்சிடலாமா?
1: Summer evening with Mirchi Harsha.
0: மிர்ச்சியில சம ஈவினிங் கேட்டு இருக்கீங்க. நான் உங்க மிர்ச்சி ஹர்ஷா பேசிட்டு இருக்கேன். இப்போ கடி ஜோக் இல்ல மொக்க ஜோக் டைமுங்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நான் ஒரு கடி ஜோக் சொன்னேன், உங்ககிட்ட இருக்க கடி ஜோக்கை நீங்க எனக்கு இன்ஸ்டால அனுப்பி விடுங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேர் அனுப்பிச்சு விடுந்தாங்க. ரேண்டமா பிக் பண்ணதுல நான் ஸ்ரீயோட கடி ஜோக்கை வந்து எடுத்திருக்கேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தங்க கேட்டாங்களாமா ஒருத்தங்கிட்ட மோட்டார் சைக்கிளை யாரு கண்டுபிடிச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிக்கான ஜிகே க்வெஸ்டின் கேட்டிருக்காங்க. மோட்டார் சைக்கிளை யாரு கண்டுபிடிச்சான்னு கேட்டதுக்கு அந்த பர்சன் என்ன சொல்லிருக்காங்களாமா, போலீஸ் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களாம். என்னது அப்படின்ட்டு நீங்க ஷாக்கான மாதிரி தான் நானும் ஷாக்கானா. அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வேற கொடுத்துருக்காங்க இவங்க. என்னன்னா, அவங்க அப்பாவோட வண்டியை வந்து தொலைச்சிட்டாங்களாம், அவங்க அப்பாவோட மோட்டார் சைக்கிளை தொலைச்சிட்டாங்களாம். அதை வந்து போலீஸ் தான் கண்டுபிடிச்சு கொடுத்தாங்களாம். அதனால போலீஸ் தான் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரே இன்டெலிஜென்டான ஒரு கடி ஜோக்கை அனுப்பிச்சிருக்காங்க ஸ்ரீ. ஸோ உங்ககிட்டயும் இந்த மாதிரி கடி ஜோக் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அதை மிர்ச்சி அண்டர் ஸ்கோர் ஹர்ஷா, மிர்ச்சி அண்டர் ஸ்கோர் ஹர்ஷா அப்படின்னு இன்ஸ்டால இருப்பாங்க, வந்து அனுப்புங்க. இப்போ ஸ்டேடியம் வித் மிர்ச்சி, இது சாம ஹாட்டு மாச்சு.
2: அனைவருக்கும் வணக்கம். துள்ளாம் குருதி, காசு பணத்தை விட எனக்கு நிம்மதிதான் முக்கியம்ன்றதுல உறுதியா இருப்பேன். பாசம் அம்மா அப்பா கிட்ட இருந்து மட்டும்தான் அது முழுமையா கிடைக்கும். அதுக்கப்புறம் வெரி டஃபுமா. தனுசு அச்சம், வண்டி ஓட்டும் போது டிராபிக் போலீஸ பார்த்தாலே உன்னறியாமல ஏன் ஒரு பயம் வருதுன்னு யோசி. மகரம் வசதி, முன்னாடி எல்லாம் மீதி சில்லற குடுத்தா பேக்ல போட்டு நீ, இப்ப காயின்ஸ் நான் என்ன பண்றதுன்னு டிரெஸ்ஸிங் டேபிள் டிராயர்லயே போட்டு போயிடுவேன். கும்பம் நம்பிக்கை, இந்த மாசம் உன் தொப்ப 2 இன்ச் குறையும்னு நம்புவல். மீனம் யோசனை, சமையல யாருனாவது வயசு என்னன்னு கேட்டா இப்போ எந்த நம்பரை சொல்லலாம்னு யோசிப்ப. நன்றி வணக்கம்.
3: நடுவுல தொலைஞ்சி போய்கிட்டே இருக்கிற நம்ம வாழ்க்கையும் இது எதுவுமே மாறாதுன்னு தோணும் போது எல்லாத்தையும் மாத்த முடியுங்கிற எண்ணம் கூட ஒரு ரெவல்யூஷன் தான்.
4: Launching Casa Grand High City, Bangor ORR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call 9884822122.
5: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
6: வாவ்,
5: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
7: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
8: வயசானவங்களுக்கு வேக்சின் அவசியம்னு சொல்றாங்களே, அது உண்மையாவா?
9: ஆமா, நான் போன தடவை வேக்சின் போட்டதாலதான் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கேன். அடிக்கடி ஹாஸ்பிடல் போக வேண்டிய நிலை இருந்தா நீங்களும் தவறாம வேக்சின் போட்டுக்கோங்க.
8: பிபி, டயபெட்டிஸ், ஹார்ட் கண்டிஷன் மாதிரி உடல்நல பிரச்சனைகள் இருந்தா இது இன்னும் முக்கியம். இன்ஃபுளுசா, நியூமோகோக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்குது. இங்க ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனும் அவைலபிள் ஃபார் வேக்சினேஷன். வேக்சினேஷன் ஸ்டார்ட்ஸ் அட் ₹1499 அண்ட் ஹோம் வேக்சினேஷன் அவைலபிள்.
10: விசிட் ஜெரி கேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன், டி நகர் and Adambakam. For immediate appointments, call 99444-5944.
11: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
12: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
1: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வினர் 5G இருக்கே.
0: என்ன 5G-யா? அது என்ன புதுசா?
1: அது 1G கோல்ட் வினர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வினர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வினர்.
0: கோல்ட் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
2: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
3: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகம்பரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளா தான்.
2: அதுல என்ன ஸ்பெஷல்?
3: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்.
2: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
3: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
2: சரி, இப்பவே கிளம்பலாம்.
3: ஸ்ரீகம்பரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்.
4: வீட்டுக்கு வந்தோன்னே கேட்க வேண்டி வருதா? கூலிங்கா கொஞ்சம் டைம் ஆகும், இனிமேல் இல்ல. வோல்டாஸ் வர்டிஸ் AIS இன் ஜியோ ஃபென்சிங் மோட் நீங்க வரதுக்கு முன்னாடியே ரூம் கூலாக ஸ்டார்ட் ஆயிடும். அதனால நீங்க டோர் திறந்த உடனே கிடைக்கும் டைரக்ட் சுகம். மேலும் கேஷ்பேக் மற்றும் ஈஸி EMI ஆஃபர்ஸ் கூட. So don't wait. Visit your nearest Volta store today.
5: Hey, நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
6: நிஜமாவா? எப்படிடா?
5: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
6: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
5: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரிஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ₹37,000 பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாறுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
7: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS கோல்ட் ஹவுஸ். ஆண்டாண்டு கால நம்பிக்கை, அதே தரம் இன்றும் என்றென்றும். இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
8: Worried about resale value of electric car? Not anymore. Maruti Suzuki e-Vitara comes with a short buyback value. With its massive 61 kWh battery and a range of 543 kilometers. No more range anxiety as well. Backed by India's largest charging network, feel confident to travel farther and deeper. Own it for ₹10.99 lakh with a battery EMI of just ₹3.99 per kilometer. India goes electric.
9: Nexa.
10: ஹே நேஹா, இப்பெல்லாம் நீ ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்க, என்ன சீக்ரெட்?
11: சீக்ரெட் இல்ல, இது ஸ்மார்ட் மூவ். நான் LIC-யோட பீமா லட்சுமி பிளான் எடுத்துட்டேன்.
10: உண்மையாவா? அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
11: இங்க பாரு, சின்ன சேவிங்ஸ் பெரிய ரிட்டர்ன்ஸா மாறும். அண்ட் உனக்கு இன்சூரன்ஸ் கவரேஜும் கிடைக்கும். இது கொடுக்கும் கேரண்டீட் அடிஷன்ஸ், அடிஷனல் சர்வைவல் பெனிஃபிட், அதுவும் 3 அட்ராக்டிவ் ஆப்ஷன்ஸோட. அண்ட் இதுல ஆட்டோ கவரும் இருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த பிளான் பெண்களுக்கு மட்டுமானது.
10: வாவ், நானும் LIC-யோட பீமா லட்சுமி பிளான் எடுக்க போறேன்.
11: அப்போ இப்பவே LIC-India.in விசிட் பண்ணு, இல்ல
12: என்ன டாக்டர்?

0: ஒருவேளை இந்த இடத்தை இப்படி மாத்திடுவாங்களோ.
1: Summer evening with Mirchi Harsha.
0: மெர்ச்சில சம ஈவினிங் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் மெர்ச்சி ஹர்ஷா பேசிட்டு இருக்கேன். அதாவது ஃபைனலி இந்த வருஷம் ஐபிஎல் எந்த ஸ்டேடியம்ல நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. நேத்துக்கே நான் இதை சொல்லணும்னு நினைச்சேன், பட் நான் என்னெல்லாமோ பேசிட்டு இதை மிஸ் பண்ணிட்டேங்க. பட் இன்னைக்கு மிஸ் பண்ண மாட்டேன். ஸோ எங்க நடக்க போகுது ஐபிஎல் ஃபைனல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பிசிசிஐ அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இந்த ஸ்டேடியம்ல 5 ஃபைனல்ஸ் நடந்திருக்குங்க. 2022, 2023, 2025 ஐபிஎல் ஃபைனல்ஸ்
2: This song is brought to you by V, Together for Tomorrow.

0: மேடியனா மேடியனா, இங்க ரெண்டு வீட்லயும் லவ்வுக்கு சப்போர்ட்டே இல்லனா கல்யாணம் பண்ணிக்க ஒரு ஐடியா கொடுங்களேன்.
1: ஓகே நோட் பண்ணிக்கோ. அலைப்பாயுதே, ரோஜா கூட்டம், டியூடு, இது மூணையும் பார்த்தனா உனக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனா கிளைமேக்ஸ் மட்டும் காதல் படம் நீங்க வராத மாதிரி பாத்துக்கமா.
2: டேய் மேடி, வேலை பார்த்தா வேர்க்குது, நோகாம ஓவர் நைட்ல தொழிலதிபர் ஆகிறதுக்கே ஒரு ஐடியா கூட.
1: இவ்வளவுதானே, சூரிய வம்சம், வானத்தை போல, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், சுருக்கமா சொன்னா விக்ரமன் சாரோட எல்லா படத்தையும் பஞ்சா வாங்கி பிஞ்ச் வாட்ச் பண்ணிரு.
3: மேடி, 4.5 வருஷமா ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கேன், அவ என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா, அவ என்ன லவ் பண்ணனும், அதுக்கு என்ன பண்ணலாம்?
1: ஓஹோ, சரி எழுதிக்க. அர்ஜுன் ரெட்டி, பேச்சுலர், லவ்வர், காற்று வெளியிடை.
3: இந்த படத்துல வர மாதிரி பண்ணா அவளுக்கு எமல லவ் வருமா?
1: லவ் எல்லாம் வராது, போலீஸ் தான் வரும். இப்படி எல்லாம் லவ் பண்ண கூடாது அப்படின்னு இந்த படம் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க.
2: யாரையா அவரு, என்ன கேட்டால் சினிமா ரெஃபரன்ஸோடயே பேசுறாரு.
1: நான் தாங்க மிர்ச்சி மேடி. சினிமா சினிமா, இதுதான் நம்ம ஏரியாமா. மேடி ஸ்மார்ட்னி ஷோ, மண்டே டு சாட்டர்டே 12 to 5, ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி.
4: This summer, travel through Europe in luxury with Etihad. From the bold, creative streets of Barcelona to the soft, sunlit glow of Lisbon, there are so many wonders to discover under the sun, where city moments meet seaside escapes. Fly to over 20 European cities and let summer take off. Book on Etihad.com. Etihad, beyond borders.
5: நாளைக்கு நான் டர்ஃபுக்கு வர மாட்டேன், வாக்சினேஷன் போட போறேன்.
3: உன் பையனுக்கா?
5: இல்ல, என் பேரண்ட்ஸ்க்காக.
3: பேரண்ட்ஸ்க்கே வாக்சினா?
5: ஆமாடா, வயசானவங்களுக்கும் வாக்சின் ரொம்ப அவசியம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வாக்சினேஷன் சென்டரான ஜெரிகேர் ஹாஸ்பிட்டல்ல இன்ஃப்ளூயன்சா, நியூமோகோக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வாக்சின்ஸ் கிடைக்கும். வாக்சினேஷன் ₹1499 இருந்து ஆரம்பிக்குது. ஸ்பெஷலைஸ்டு ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனும் சேர்த்து அண்ட் ஹோம் வாக்சினேஷன் அவைலபிள்.
3: அப்படியா, நல்ல விஷயம்டா.
5: ஆமா, ஜெரிகேர் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ் டிநகர், அடையார் அண்ட் ஆதம்பாக்கம் பிரான்ச்சுகள்ல அவைலபிளா இருக்கு. அப்பாயின்மெண்ட்க்கு 9999445944 கால் பண்ணலாம்.
6: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
7: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர். இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது, அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம், மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
8: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
9: எஸ் மேடம், சொல்லுங்க.
8: எங்க பிளாட் டாப் ஃப்ளோர்ல இருக்கு, அக்னி வெயில் உக்கிரமா இருக்கு, எரிச்சல் தாங்க முடியல, ஏசில சுத்தமா கூலிங்கே இல்ல, இமிடியட்டா மாத்தணும்.
9: டோன்ட் வரி, டாப் ஃப்ளோருக்கு டாப் கிளாஸ் ஏசி, ஓ ஜெனரல் ஏசி தான். இந்த டிராபிக்கல் இன்வெர்டர் ஏசி வெளியில வெயில் 50 degrees இருந்தாலும் ரூம்ல ஊட்டி மாதிரி ஜில்லுன்னு கூலா இருக்கும். அதோட ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல உங்க பழைய ஸ்பிளிட் ஏசிய கொடுத்து புது ஓ ஜெனரல் இன்வெர்டர் ஏசி வாங்கினா சொலையா 8000 ரூபாய் தள்ளுபடி தராங்க.
8: அப்போ பழைய ஏசி?
9: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பழைய ஏசிய ஃப்ரீயா கழட்டி புது ஏசியையும் ஃப்ரீயாவே இன்ஸ்டால் பண்ணி தரும். அதோட 3 மீட்டர் காப்பர் பைப்பும் ஃப்ரீ.
8: ஈஸியா ஏசிய எக்ஸ்சேஞ்ச் பண்ணனும்னா ரத்னா ஃபேன் ஹவுஸ் தான் பெஸ்ட்னு எல்லாரும் சொல்றாங்க.
10: ஓ ஜெனரல் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
8: வாலி கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
5: என்னமா, கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
11: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
5: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
11: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
5: கோல் வினர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
12: Okay, so ready for the interview?
13: Yes, sir.
12: So, where do you see yourself in next 5 years?
13: Sleeping peacefully in a room with an Onida AC.
12: What? Let's discuss your salary. So, how much are you expecting?
13: Sir, 1 rupee.
12: 1 rupee? What do you even get for 1 rupee?
13: Peaceful sleep.
14: Onida AC comes with a 5-year warranty and you can just get it for 1 rupee. For more information, visit your nearest Onida store.
15: This summer, choose 5-star safety for your family. Drive the B&Cab 5-star rated Honda Amaze with exciting May benefits. Range starts at an effective price of Rs. 7.38 lakhs only. Hurry, visit your nearest Honda dealer today. TNC apply.
16: வீட்டுக்கு வந்தோன்னே கேட்க வேண்டி வருதா? கூலிங்கா கொஞ்சம் டைம் ஆகும், இனிமேல் இல்ல. Voltas Vertis AIS in geofencing mode, நீங்க வரத்துக்கு முன்னாடியே ரூம் கூலாக ஸ்டார்ட் ஆயிடும். அதனால நீங்க டோர் திறந்த உடனே கிடைக்கும் டைரக்ட் சுகம். மேலும் கேஷ்பேக் மற்றும் ஈஸி EMI ஆஃபர்ஸ் கூட. So don't wait. Visit your nearest Volta store today.
17: Hey, நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
18: நிஜமாவா? எப்படிடா?
17: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
18: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
17: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரீஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ரூபீஸ் 37,000 க்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999 க்கு. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டார் அமாருங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
19: பவுலர் டெபியூல இருக்காரு. பால் ஸ்ட்ரைட்டா கீப்பர் கைக்கே போயிருச்சு. குச்சி பறந்துருச்சு.
20: Worried about resale value of electric car? Not anymore. Maruti Suzuki e-Vitara comes with assured buyback value. With its massive 61 kWh battery and a range of 543 km. No more range anxiety as well. Backed by India's largest charging network. Feel confident to travel farther and deeper. Own it for rupees 10.99 lakh with a battery EMI of just rupees 3.99 per kilometer. India goes electric.
21: Nexa. இந்த மதர்ஸ் டே மே 7 முதல் 10 தேதி வரை சோச்ல ஃபிளாட் 30% ஆஃபர் என்ஜாய் பண்ணுங்க. உங்க மதர்க்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் செலக்ட் பண்ணுங்க. அதுவும் ஃபிளாட் 30% ஆஃபோட. இன்று உங்களோட நியரஸ்ட் ஸ்டோருக்கு விசிட் பண்ணுங்க.
22: சரியாக மாலை 5 மணி அளவில் மிர்ச்சிக்கு வரவும். செம ஈவினிங் காத்திருக்கிறது.
23: செம ஈவினிங் வித் மிர்ச்சி ஹர்ஷா.

0: தங்க மயிலின் பிக் பாக்ஸ் ஆஃபர்.
1: 5 கேரட்டிற்கு மேல் பெல்ஜியம் கட் வைர நகைகள் வாங்குபவர்களுக்கு கேரட்டிற்கு 15,000 ரூபாய் வரை தள்ளுபடி. ஒவ்வொரு 1/2 கிலோ வெள்ளிக்கும் 2,500 ரூபாய் வரை தள்ளுபடி.
0: பிளாட்டினம், மயூரா, ஜேஓ, ரோஸ் கோல்ட் நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: தங்க மயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க தங்க மயிலுக்கு வாங்க. TNC அப்ளை.
2: லான்ச்சிங் காசா கிராண்ட் ஹை சிட்டி சென்னை. இது உங்களுக்கான ரெவல்யூஷன். For the first time in Chennai, 41 acres la oru maaverum township, 28 acre open space, adhula 22 acres landscape greenery. Yerkiyoda seindhu vaala oru peaceful community. Neenga oru sports lover ah irundhingana, 5 acres la South India's largest sports club ungalukkaga. Manasukku pidichavanga kooda time spend pandradhana sandosham. 150 plus world class amenities and 1.3 acres recreation club. இங்க வீக் டேஸ் கூட வீக்கெண்ட்ஸ் மாறும். உங்களுக்கான இந்த ரெவல்யூஷன் உருவாக போற இடம் ORR, சென்னையின் புதிய அடையாளம்.
3: Launching Casa Grand High City, Bangalore ORR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call 9884822122.
4: This summer, travel through Europe in luxury with Etihad. From the bold, creative streets of Barcelona to the soft, sunlit glow of Lisbon, there are so many wonders to discover under the sun, where city moments meet seaside escapes. Fly to over 20 European cities and let summer take off. Book on Etihad.com. Etihad, beyond borders.
5: நாளைக்கு நான் டர்ஃபுக்கு வர மாட்டேன், வாக்சினேஷன் போட போறேன்.
6: உன் பையனுக்கா?
5: இல்ல, என் பேரண்ட்ஸ்க்காக.
6: பேரண்ட்ஸ்க்கே வாக்சினா?
5: ஆமாடா, வயசானவங்களுக்கும் வாக்சின் ரொம்ப அவசியம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வாக்சினேஷன் சென்டரான ஜெரிகேர் ஹாஸ்பிடல்ல இன்ஃப்ளூயன்சா, நியூமோகோக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வாக்சின்ஸ் கிடைக்கும். வாக்சினேஷன் ₹1499 இருந்து ஆரம்பிக்குது. ஸ்பெஷலைஸ்டு ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனும் சேர்த்து அண்ட் ஹோம் வாக்சினேஷன் அவைலபிள்.
6: அப்படியா, நல்ல விஷயம்டா.
5: ஆமா, ஜெரிகேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ் டிநகர், அடையார் அண்ட் ஆதம்பாக்கம் பிரான்ச்சுகள்ல அவைலபிளா இருக்கு. அப்பாயின்மெண்ட்க்கு 9999445944க்கு கால் பண்ணலாம்.

0: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butford Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026 to 27. Call 72001341.
1: Joy Alukasil, Ungal Palaya Thangathai Verum 15 Nimidangalil Udanadi Panamaga Maatrungal. Endha Jewelry Il Vaangiya Thangamaga Irundhalum Joy Alukasil Etrukollapadum. Ungal Thangathilirundhu Adhiga Palanai Perungal. Adamanam Vaikamal Miga Sirandha Vilaikku Virpanai Seidhirungal. Indre Ungal Arigilulla Joy Alukas Showroomukku Varugai Tharungal.
2: Joy Alukas, world's favorite jeweler.
3: Hey, yenna sound idu?
4: Nama oru sema frequency ki vandirukom.
3: Enna edam?
4: Surprise!
5: Presenting Pragna Eden Verse. OMR la irukra 92 acre futuristic green township. 70% open space, walkable distance la Sirisiri Metro, Sipcot IT Park, Township ullaye PSBB school, Apollo clinic, supermarket, gym, 50 plus amenities irukku.
3: Wow! Nama dream home inga da.
5: Frequency maaradukulla neengalum Eden Verse la book pannunga. Life next level verse a maathunga. Call 808-806-8806.
6: This summer, choose 5-star safety for your family. Drive the B&Cab 5-star rated Honda Amaze with exciting May benefits. Range starts at an effective price of Rs. 7.38 lakhs only. Hurry, visit your nearest Honda dealer today. TNC apply.
1: Books ka parpata learning theatre. Welcome to Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science. Various mainstream courses matrum AI value added programs under and also co-education. Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Admissions open. Call 72001341. Subject to University of Madras affiliation.
7: Hey, nama mani po periya star writer.
8: Nijamava, yepri da?
7: Avaru pudu Maruti Suzuki Eco Star Edition vangitaru.
8: Eco Star Edition?
7: Ama, Eco Star Edition la 18 super accessories, stylish body colored bumpers, apro up to rupees 37,000 benefits irukku. Idu ellame verum 19,999 ku. Innike unga nearest Maruti Suzuki Arena showroom ku ponga. Unga family oda star amma irunga. Terms and conditions apply.
9: Dr. Ortho Oil in regular massages ungal muttugalai healthy aga veithirukum. Unga problem romba palusuna Dr. Ortho capsules ai eduthukka marandradinga. Ini vali ungalidam mandiyidum.
10: Stadium போற வரைக்கும் எதுக்கு பாஸ் வெயிட் பண்ணனும்? பார்ட்டியே இப்பவே ஆரம்பிக்கலாமே. நம்ம VI5D CSK ஃபேன் பஸ் இப்போ ஆபீஷியலா ரோட்க்கு வந்தாச்சு. பஸ்க்குள்ள கேம்ஸ், பிரைசஸ் னு வேற லெவல் ஃபேன் வைப் காத்துட்டு இருக்கு. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். போர்டிங் பாயிண்ட்ல உங்க மேட்ச் டிக்கெட்ட காட்டினா போதும். மதியம் 1 மணிக்கு கிண்டில ஆரம்பிச்சு அண்ணா சாலை 1000 லைட்ஸ் பேரறிஞர் அண்ணா மெமோரியல் னு அப்படியே ஸ்டேடியம் வரைக்கும் நம்ம வண்டி மாசா போக போகுது. இது வெறும் பஸ் இல்ல மக்களே, இது ஒரு செம்ம கொண்டாட்டம்.
11: இந்த மதர்ஸ் டே மே 7 முதல் 10 தேதி வரை சோச்ல ஃபிளாட் 30% ஆஃபர் என்ஜாய் பண்ணுங்க. உங்க மதர்க்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் செலக்ட் பண்ணுங்க, அதுவும் ஃபிளாட் 30% ஆஃபோட. இன்று உங்களோட நியரஸ்ட் ஸ்டோருக்கு விசிட் பண்ணுங்க.
12: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
13: மிர்ச்சில இந்த பொண்ணு ஷோ பண்றத கேக்கதான் ஊரே வெயிட் பண்ணுது, தெரியுமா?
14: ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே.
3: டேய் வேணாண்டா வேணாண்டா, அவ்ளோ பில்ட் அப் எல்லாம் வேணாண்டா.
15: Summer evening with Mirchi Harsha, only on 98.3 Mirchi. இது சம ஹாட் மச்சி.

0: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, உங்களை எப்படி புரிஞ்சுக்கணும்?
1: சம ஈவினிங் வித் மிர்ச்சி ஹர்ஷா.
0: மிர்ச்சியில சம ஈவினிங் கேட்டு இருக்கீங்க, நான் உங்க மிர்ச்சி ஹர்ஷா பேசிட்டு இருக்கேன். என்ன ஹர்ஷா உனக்கு புரிஞ்சுக்கணும், யார புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க கேப்பீங்க. இல்லைங்க, இந்த வெதரை தான் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. அதாவது அக்னி நட்சத்திரத்துக்கு முன்னாடி மழை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அக்னி நட்சத்திரம் முன்னாடி எல்லாம் மழை வரல, இப்ப அக்னி நட்சத்திரம் டைம். நேத்துக்கு எங்க வீட்டுக்கிட்ட எல்லாம் செம மழை புரிஞ்சுதா, அதாவது இடி மின்னல் மழை அப்படிங்கிற மாதிரி செமையா இருந்துச்சு. பட் இப்ப பாத்தீங்கன்னா வெயில் கொளுத்துது. இன்னைக்கெல்லாம் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் வெயில், இன்னைக்கு நைட் மழை வருமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். பட் வந்து கண்டிப்பா டிசப்பாயின்மெண்ட் தான் அப்படிங்கறது எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சின்ன வயசுல இருந்து பாத்துருக்கேங்க, மழை இன்னைக்கு கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகுது, ஸ்கூலுக்கெல்லாம் லீவ் விடுறோம் அப்படிங்கிற மாதிரி லீவ் எல்லாம் விடுவாங்க. பட் அன்னைக்கு பாத்தீங்கன்னா சுருக்குன்னு வெயில் அடிக்கும். பட் என்னைக்கு வெயில் அடிக்கும்னு சொல்றாங்களோ அன்னைக்கு மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டும். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, உங்க ஏரியால நேற்றுக்கு எப்படி இருந்துச்சு, மழையா புயலா வெயிலா எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மிர்ச்சி அண்டர்ஸ்கோர் ஹர்ஷா அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியில இருப்பேன், அங்க வந்து ஷேர் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் எங்க ஏரியால வந்து செம மழை நைட்டு. அண்ட் இங்கேயே வந்து சில ஏரியால வந்து மழை கம்மியா இருந்துச்சு, வெறும் சாரல் தான் வெறும் காத்து தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா, அதான் வந்து ஒரு ஸ்டார்ட் எடுக்கலாம்னு பார்த்தேன். சரி, தொடர்ந்து நிறைய பேசலாம். ஸ்டேடியம் வித் மிர்ச்சி, இது செம ஹாட் மச்சி.

0: 98.3 Mirchi. It is summer hot machi.
1: Summer evening with Mirchi Harsha. Only on Mirchi. It is summer hot machi.
2: Mirchi Rivendragam. 90s not out.
3: சத்யாலாம் எப்பவுமே ஏசிக்கு செம்ம ஆஃபர் தராங்க.

இந்த சீசனின் வரலாற்றை மாத்தி எழுதுவார்களா அப்படிங்கிற மாதிரி ஈகரா பாத்துட்டு இருக்கேன். என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலைங்க.

0: லக்னோவுக்கும் பெங்களூருக்கும் லக்னோவுல இன்னி சிறிது மணி நேரத்தில் மேட்ச் ஆரம்பமாக போகுது. சோ இதுவரைக்கும் வந்து லக்னோ அண்ட் பெங்களூரு விளையாண்டதுல லக்னோ வந்து ஜெயிச்சதா சரித்தரமே இல்ல. அதாவது லக்னோவுக்கு வந்து பெங்களூரு கூட விளையாடும் போது லக் ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலிங்கே. இன்னைக்கு அதை மாத்துவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப ஈகரா பாத்துட்டு இருக்கேன். என்னால எந்த விதமான ப்ரெடிக்ஷனுக்கும் வர முடியலைங்க. ஓகேவா? சோ வந்து பாலை உங்ககிட்ட தூக்கி போட்டேன், நீங்க என்ன கணிக்கிறீங்க? லக்னோ பக்கம் காத்தடிக்கும் நினைக்கிறீங்களா, பெங்களூரு பக்கம் காத்தடிக்கும் நினைக்கிறீங்களா? அதை மிர்ச்சி அண்டர் ஸ்கோர் ஹர்ஷா அப்படின்னு இன்ஸ்டால இருப்பேன், அங்க வந்து சொல்லுங்க. அதாவது பட்டிதார் ஏதாவது ஸ்கெட்ச் போட்டிருப்பாரா, இல்ல அவருக்கும் மேல பண்ட் ஏதாவது ஸ்கெட்ச் போட்டிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேசலாம் ஸ்டேடியம் வித் மிர்ச்சி. இது சமஹாதுமாச்சு.
1: சொல்லுங்க மேடம், உங்க பொண்ணுக்கு என்னாச்சு?
2: நான் என்ன சார் சொல்ல, எல்லாரும் கோழி கூவ எந்திரிச்சா, இவ கோழி தூங்குற நேரம் தான் எந்திரிக்கிறா. எல்லாரும் 9 to 5 ஜாப் போனா, இவ மட்டும் தலகிலா 5 to 9 ஜாப் போறா.
0: இந்த என்ன டாக்டர், செம ஈவினிங்க மார்னிங்கா பண்ண முடியும்?
3: செம ஈவினிங் வித் மிர்ச்சி ஹர்ஷா, only on 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மஜி.
4: This summer, travel through Europe in luxury with Etihad. From the bold, creative streets of Rome to the soft, sunlit glow of Lisbon, there are so many wonders to discover under the sun, where city moments meet seaside escapes. Fly to over 20 European cities and let summer take off. Book on Etihad.com. Etihad, beyond borders.
5: இயற்கையுடைய கேட்க துடிக்கிற ஏக்கமும், தூசிகளுக்கு நடுவுல தொலைஞ்சி போய்கிட்டே இருக்கிற நம்ம வாழ்க்கையும், இது எதுவுமே மாறாதுன்னு தோணும் போது எல்லாத்தையும் மாத்த முடியுங்கிற எண்ணம் கூட ஒரு ரெவல்யூஷன் தான்.
6: Launching Casagrande High City, Bangalore RR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call 9884822122.
7: எங்க அம்மாவுக்கு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் வருதுடா, சுகர் பிபி எல்லாம் நார்மல் தான், ஆனா ஏன்னு புரியல.
8: ஏய் ரமேஷ், நம்ம ப்ராப்ளமே அதான்டா, வயசானா சுகர் பிபி மட்டும் தான் செக் பண்ணுவோம், ஆனா இம்யூனிட்டி பத்தி யோசிக்கவே மாட்டோம். டிலே பண்ணாம சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜீரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டரான ஜெரிகேர் ஹாஸ்பிடலுக்கு போய் பாரு. இங்க எக்ஸ்பர்ட்ஸ் கன்சல்ட் பண்ணி இம்யூனிட்டிக்கு தேவையான வேக்சின்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இன்ஃபுளுசா, நியூமோகாக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்கும். ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனோட வேக்சின்ஸ் அட்மினிஸ்டர் பண்றாங்க. வேக்சினேஷன் ₹1499 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹோம் வேக்சினேஷன் அவைலபிள்.
9: விசிட் ஜெரிகேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன், டி நகர், அடையார் அண்ட் ஆதமாகம். ஃபார் இமிடியேட் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 9944549444.
10: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
11: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
12: ரவி, உனக்கு தெரியுமா, இப்ப உன்னோட ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிய நீயே டிசைன் பண்ணிக்கலாம்.
13: அப்படியா?
12: கேலக்ஸி மார்வல் வந்தாச்சு.
14: கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ், என்றென்றும் உங்கள் சேவையில்.
15: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றங்க, பேங்கையும் மாற்றங்க.
16: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்கள மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்குதான் நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல ஸ்னேஹாவே பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
17: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரொட்டி நகர்.
18: ஓகே, சோ ரெடி ஃபார் தி இன்டர்வியூ?
19: எஸ் சார்.
18: சோ வேர் டு யூ சீ யுவர்செல்ஃப் இன் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்?
9: ஸ்லீப்பிங் பீஸ்ஃபுல்லி in a room with an Onida AC.
18: What? Let's discuss your salary. So how much are you expecting?
9: Sir, 1 rupee.
18: 1 rupee? What do you even get for 1 rupee?
9: Peaceful sleep.
8: Onida AC comes with a 5-year warranty and you can just get it for 1 rupee. For more information, visit your nearest Onida store.
0: ஹே, என்ன சவுண்ட் இது?
15: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
0: என்ன இடம்?
15: சர்ப்ரைஸ்.
7: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 ஏக்கர் ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளேயே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமினிட்டிஸ் இருக்கு.
0: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
7: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃப நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
4: வீட்டுக்கு வந்தோடனே கேட்க வேண்டி வருதா? கூலிங்கா கொஞ்சம் டைம் ஆகும், இனிமேல் இல்லை.
13: Voltas Vertis AIS in geofencing mode, நீங்க வரத்துக்கு முன்னாடியே ரூம் கூலாக ஸ்டார்ட் ஆயிடும். அதனால நீங்க டோர் திறந்த உடனே கிடைக்கும் டைரக்ட் சுகம். மேலும் கேஷ்பேக் மற்றும் ஈஸி இஎம்ஐ ஆஃபர்ஸ் கூட. So don't wait. Visit your nearest Volta store today.
19: Hey, நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
20: நிஜமாவா? எப்படிடா?
19: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
20: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
19: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரிஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ₹37,000 க்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999 க்கு. இன்னைக்கே உங்க nearest மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாறுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
21: மூட்டு வலிக்கு டாக்டர் ஆர்த்தோ ஆயில் தரும் அமேசிங் ரிசல்ட் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா நாள்பட்ட வலிகளுக்கு ஆர்த்தோ ஆயில் கூட சேர்ந்து ரெகுலரா ஆர்த்தோ கேப்சூல்ஸையும் சாப்பிடணும்னு உங்களுக்கு தெரியுமா? இது டெம்பரரி பெயின் கில்லர் இல்ல, ஆயுர்வேத மருந்து.
22: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS கோல்ட் ஹவுஸ். ஆண்டாண்டு கால நம்பிக்கை, அதே தரம் இன்றும் என்றென்றும். இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
23: Worried about resale value of electric car? Not anymore. Maruti Suzuki e-Vitara comes with assured buyback value. With its massive 61 kWh battery and a range of 543 kilometers. No more range anxiety as well. Backed by India's largest charging network. Feel confident to travel farther and deeper. Own it for ₹10.99 lakh with a battery EMI of just ₹3.99 per kilometer. India goes electric.
24: Nexa.
25: ஐயர் சார், உங்க வீடு 1970s ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
26: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட். 30 சிமெண்ட் மேல தான்.
27: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி 30 சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். 30 சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
28: You are listening to Back to Back, Back to Back, Mirchi, Back to Back, Back to Back.
29: Only on 98.3 Mirchi. It is 7.

0: கண்ணாடி.
1: குழந்தைகள், பெரியவர்கள், வயதானவர்கள் யாரும் இந்த படத்தை பார்க்காதீங்க.
2: சம ஈவினிங் வித் மிர்ச்சி ஹர்ஷா.
1: மிர்ச்சில சம ஈவினிங் கேட்டுருக்கீங்க. நாங்க மிர்ச்சி ஹர்ஷா பேசிட்டு இருக்கேன். நேற்றுக்கு ஈவில் டெட் பர்னோட ட்ரெய்லர் பாத்தீங்க. அம்மாடி அம்மா, என்ன பயங்கரமான படம். சீரியஸா ஷோ முடிச்சுட்டு கொஞ்சம் நைட் டைம்ல பார்த்தேன்னா செம்ம த்ரில்லிங்கா இருந்துச்சு. கொஞ்சம் அள்ளு விட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மெயினா வந்து இந்த பார்த்ததுக்கு அப்புறம் கார்ல ஏறி உட்கார்றக்கே கொஞ்சம் பயமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கெல்லாம் மெயினா பேய காட்டுறதை விட அதிகமான முடிவு உடனே என் ஃப்ரெண்ட் சொல்லிட்டா அதெல்லாம் வேணாயா, இதெல்லாம் செம்ம த்ரில்லிங்கா இருக்கும், பயமா இருக்கும், நம்மளாம் வேணாம். அதுவும் கரெக்ட் தான், இவங்க கூட போனோம்னா படத்தை பார்க்க விட மாட்டாங்க. பேய் அதிகமா கத்துறதை விட என் ஃப்ரெண்டு தான் உட்காந்து பக்கத்துல அதிகமா கத்திட்டு இருப்பா. சோ என்ன பண்றதுன்னு தெரியலங்க. நானும் யோசிச்சுட்டு இருக்கேன், எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா அண்ணாவை தான் கூட்டிட்டு போறோம்னு நினைக்கிறேன். சரி, உங்களுக்கு ஹாரர் படம் பார்க்க பிடிக்குமா? நீங்க பார்த்ததுலயே பயங்கரமான ஹாரர் படம்னா அது என்னது? நீங்க எனக்கு ஒன்னு சஜஸ்ட் பண்ணணும்னா என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? மிர்ச்சி அண்டர்ஸ்கோர் ஹர்ஷா அப்படின்னு இன்ஸ்டா இருப்பேன், அங்க வந்து சொல்லுங்க. இப்ப ஸ்டேடியம் வித் மிர்ச்சி, இது செம ஹாட் மச்.
3: அனைவருக்கும் வணக்கம். மிஷம் உற்சாகம். எப்படி இவ்வளவு ஜாலியா இருக்கன்னு யாராவது கேட்டா எனக்கு தான் இன்னும் கல்யாணம் ஆகலையேன்னு சிரிச்சினே சொல்லுவேன். ரிஷபம் அலைச்சல். வாட்ஸ்அப்ல பத்திரிக்கை வந்தா கூட டிக்கெட் போட்டு உடனே எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கிளம்பிடுவேன். மிதுனம் பயம். உன் ஃப்ரெண்டு வேகமா கார் ஓட்டினா பயத்துல உடனே பாட்டு பாட ஸ்டார்ட் பண்ணிடுவேன், எங்க முன்னாடி கூலா இருக்கிற மாதிரி காட்டிப்பேன். கடகம் செலவு. எல்லாரையும் ட்ரீட் கொடுங்கன்னு கேட்டு பிளானையும் போட்டுட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு பில்லு வந்த உடனே நீ தான் ஸ்வைப் பண்ணுவேன். சிம்மம் சேமிப்பு. எங்க ஸ்டே பண்ணாலும் காபி டீ பாக்கெட்டு குட்டி நோட் பேடு எல்லாத்தையும் வாரி பேக்ல போட்டு வந்துருவேன். கண்ணி சிக்கல். சண்டையே வராம லைஃப் நல்லா போகுதே, திடீர்னு ஒரு நாள் பெருசா வெடிக்குமோன்னு கேப்பல். நன்றி, வணக்கம்.
4: Only on Mirchi, இது சம ஹாட் மச்சி.
1: லக்னோக்கும் பெங்களூருக்கும் இன்னைக்கு மேட்ச் ஆரம்பம் ஆயாச்சுங்க. ஸோ டாஸ் வந்து பெங்களூரு தான் ஜெயிச்சிருக்காங்க. நாங்கள் பவுலிங்கை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பவுலிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி, இது சாம ஹாட் மச்சி.
2: This Mirchi Toss update is co-powered by Bima Kavach. Keep your game strong on the pitch. Keep your protection strong in life with LIC. Har pal aapke saath.
5: வயசானவங்களுக்கு வேக்சின் அவசியம்னு சொல்றாங்களே, அது உண்மையாவா?
6: ஆமா, நான் போன தடவை வேக்சின் போட்டதாலதான் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கேன். அடிக்கடி ஹாஸ்பிடல் போக வேண்டிய நிலை இருந்தா நீங்களும் தவறாம வேக்சின் போட்டுக்கோங்க.
5: பிபி, டயபெட்டிஸ், ஹார்ட் கண்டிஷன் மாதிரி உடல்நல பிரச்சனைகள் இருந்தா இது இன்னும் முக்கியம். இன்ஃபுளுசா, நியூமோகோக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்குது. இங்க ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனும் அவைலபிள் ஃபார் வேக்சினேஷன்ஸ். வேக்சினேஷன் ஸ்டார்ட்ஸ் அட் ₹1499 அண்ட் ஹோம் வேக்சினேஷன்ஸ் அவைலபிள்.
7: விசிட் ஜெரி கேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன், டி நகர், அடையார் and Adambakkam. For immediate appointments, call 9944-5944.
8: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
9: All new VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
10: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
11: எஸ் மேடம், சொல்லுங்க.
10: எங்க வீட்டு ஏசி கூலிங்கே இல்ல, லொட லொடனு ஒரே சத்தம். ஒரு நல்ல ஏசியா சஜஸ்ட் பண்ணுங்க சார்.
11: ஜப்பான் மிட்சுபிஷி எலக்ட்ரிக் ஏசி தான் பெஸ்ட் சாய்ஸ். சூப்பர் கூலிங், சூப்பர் சைலண்ட்.
10: அப்போ வில அதிகமோ?
11: அதுதான் இல்ல, இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஜப்பான் மிட்சுபிஷி எலக்ட்ரிக் 110 ஸ்பிளிட் ஏசி ஜஸ்ட் ₹39,690 கிடைக்குது. அதோட 3 மீட்டர் காப்பர் பைப் ஃப்ரீ, இன்ஸ்டாலேஷனும் ஃப்ரீ.
10: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல உங்க பழைய ஸ்பிளிட் ஏசியை கொடுத்து புது மிட்சுபிஷி இன்வெர்டர் ஏசி வாங்கினா சொலையா ₹8,000 தள்ளுபடி தராங்க.
11: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஜப்பான் மிட்சுபிஷி எலக்ட்ரிக் ஏசி தான் வேணும்னு கேட்டு வாங்குங்க.
10: சரியா சொன்னீங்க,
11: மிட்சுபிஷி ஏசிக்கு நம்பர் 1 டீலர்
12: ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
10: சண்டேயும் கடை உண்டு, வாலி கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
13: லான்ச்சிங் காசா கிராண்ட் ஹை சிட்டி சென்னை, இது உங்களுக்கான ரெவல்யூஷன். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் சென்னை, 41 ஏக்கர்ஸ்ல ஒரு மாபெரும் டவுன்ஷிப், 28 ஏக்கர் ஓபன் ஸ்பேஸ், அதுல 22 ஏக்கர்ஸ் லேண்ட்ஸ்கேப் கிரீனரி. இயற்கையோட சேர்ந்து வாழ ஒரு பீஸ்ஃபுல் கம்யூனிட்டி. நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் லவரா இருந்தீங்கன்னா 5 acres சவுத் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் உங்களுக்காக. மனசுக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதான சந்தோஷம். 150+ வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் அண்ட் 1.3 acres ரெக்ரியேஷன் கிளப். இங்க வீக் டேஸ் கூட வீக்கெண்ட்ஸா மாறும். உங்களுக்கான இந்த ரெவல்யூஷன் உருவாக போற இடம் ORR, சென்னையின் புதிய அடையாளம்.
7: Launching Casa Grand High City, Bangalore ORR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call 9884822122.
0: Worried about resale value of electric car? Not anymore. Maruti Suzuki e-Vitara comes with assured buyback value. With its massive 61 kilowatt hour battery and a range of 543 kilometers. No more range anxiety as well. Backed by India's largest charging network. Feel confident to travel farther and deeper. Own it for Rs. 10.99 lakh with a battery EMI of just Rs. 3.99 per kilometer. India goes electric.
14: Nexa.
15: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
16: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
1: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வினர் 5G இருக்கே.
0: என்ன 5G-யா? அது என்ன புதுசா?
1: அது 1G கோல்ட் வினர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வினர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வினர்.
0: கோல்ட் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
2: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
3: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஹே, என்ன சவுண்ட் இது?
4: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
1: என்ன இடம்?
4: சர்ப்ரைஸ்.
5: பிரசன்டிங் பிரக்யா இடன்வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 ஏக்கர் ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறுசிறு மெட்ரோ, சிப்காட் IT பார்க், டவுன்ஷிப் உள்ளயே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
1: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
5: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃபை நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
6: This summer, choose 5-star safety for your family. Drive the BNCAP 5-star rated Honda Amaze with exciting May benefits. Range starts at an effective price of Rs. 7.38 lakhs only. Hurry, visit your nearest Honda dealer today. TNC apply.
7: வீட்டுக்கு வந்தோன்னே கேட்க வேண்டி வருதா? கூலிங்கா கொஞ்சம் டைம் ஆகும், இனிமேல் இல்ல. Voltas Vertis AIS in geofencing mode, நீங்க வரத்துக்கு முன்னாடியே ரூம் கூலாக ஸ்டார்ட் ஆயிடும். அதனால நீங்க டோர் திறந்த உடனே கிடைக்கும் டைரக்ட் சுகம். மேலும் கேஷ்பேக் மற்றும் ஈஸி EMI ஆஃபர்ஸ் கூட. So don't wait. Visit your nearest Voltas store today.
8: Hey, நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
9: நிஜமாவா? எப்படிடா?
8: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
9: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
8: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரிஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ₹37,000 பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாறுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
10: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS Good House. ஆண்டாண்டு கால நம்பிக்கை, அதே தரம், இன்றும் என்றென்றும். இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS Good House, டி நகர் மற்றும் தாம்பரம்.
11: சென்னை மக்களே, உங்கள் CSK மேட்ச் டிக்கெட் இப்போ வேற லெவலுக்கு அப்கிரேட் ஆயிடுச்சு. அதுதான் நம்ம VI5G CSK ஃபேன் பஸ்ஸோட ஃப்ரீ பாஸ். மதியம் 1 மணிக்கு கிண்டில இருந்து கிளம்பி அண்ணா சாலை, 1000 லைட்ஸ், அண்ணா மெமோரியல்னு வழியில இருக்க எல்லா ஃபேன்ஸையும் பிக்கப் பண்ணி அப்படியே நம்ம சேப்பா கேட்லயே டிராப் பண்ண போறோம். 1-way, 0 cost அண்ட் 100% ஃபன். ரெடியா? நம்ம பார்ட்டி பஸ்ல ஏறி கும்மாளம் போட வாங்க.
6: Summer's here and your Kia deserves the best care. From 6th to 12th May, visit the Kia Summer Readiness Service Gap and get a 20-point vehicle checkup with AC performance inspection plus a free top wash. Save more with 20% off on AC car care, 10% off on RSA plans and 5% off on accessories. Thinking of upgrading? Enjoy a free used car evaluation and referral benefits. Keep your drive cool, safe and smooth this summer. Visit your nearest Kia service center today.
12: Kia, movement that inspires.
13: மிர்ச்சில இந்த பொண்ணு ஷோ பண்றத கேக்கதான் ஊரே வெயிட் பண்ணுது, தெரியுமா?
14: ஏப்பா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே.
1: டேய், வேணாண்டா வேணாண்டா, அவ்ளோ பில்டப் எல்லாம் வேணாண்டா.
15: சம ஈவினிங் வித் மிர்ச்சி ஹர்ஷா, only on 98.3 மிர்ச்சி. இது சம ஹாட் மச்சி.

0: ஆனாலும் இவங்க கொஞ்சம் நஞ்ச ஃபன் பண்றது இல்லைங்க, ஃபுல் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க.
1: Ghana's most popular song, only on Mirchi, is Sama Hot Mirchi.

0: இந்த பாடலை கானாவிலும் கேளுங்கள்.
1: தங்கமயிலின் பிக் பாக்ஸ் ஆஃபர்.
2: உங்களுக்கு பிடிச்ச ஆஃபரை நீங்களே தேர்வு செய்யுங்க. தங்கம் கிராமிற்கு ரூபாய் 600 வரை தள்ளுபடி, 10 கிராம் தங்கத்திற்கு 40 கிராம் வெள்ளி இலவசம்.
1: நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு 25% சேதாரத்தில் தள்ளுபடி, 40 கிராம் மேல வாங்குற நகைகளுக்கு 7.99% மட்டுமே சேதாரம்.
2: தங்கமயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. TNC அப்ளை.
3: Okay, so ready for the interview?
4: Yes, sir.
3: So, where do you see yourself in next 5 years?
5: Sleeping peacefully in a room with an Onida AC.
3: What? Let's discuss your salary. So, how much are you expecting?
5: Sir, one rupee.
3: 1 rupee? What do you even get for 1 rupee?
5: Peaceful sleep.
6: Onida AC comes with a 5-year warranty and you can just get it for 1 rupee. For more information, visit your nearest Onida store.
7: இறைச்சலுக்கு இடையில இயற்கையோட இசைய கேட்க துடிக்கிற ஏக்கமும், தூசிகளுக்கு நடுவுல தொலைஞ்சி போய்கிட்டே இருக்கிற நம்ம வாழ்க்கையும், இது எதுவுமே மாறாதுன்னு தோணும் போது எல்லாத்தையும் மாத்த முடியுங்கிற எண்ணம் கூட ஒரு ரெவல்யூஷன் தான்.
8: Launching Casa Grande High City, Bangalore, RR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call 9884822122.
9: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
10: Hey, நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு. நிஜமாவா? எப்படிடா? அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு. ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் ஆக்சசரிஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ரூபீஸ் 37,000 க்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19 999 க்கு. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டார் மாருங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்
2: flat 30% offer enjoy பண்ணுங்க. உங்க மதருக்கு ஒரு ஸ்பெஷல் gift செலக்ட் பண்ணுங்க. அதுவும் flat 30% offerோட. இன்று உங்களோட nearest ஸ்டோருக்கு விசிட் பண்ணுங்க.
4: ஜாய் அலுகாசில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜாய் அலுகாசில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜாய் அலுகா ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
11: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
12: டாடி, என் பெட்ரூம் ஏசில சத்தம் தான் அதிகம் வருது. சுத்தமா கூலிங்கே இல்ல. உடனே மாத்துங்க.
13: கவலை ஏற்படாத ஜானு, நம்ம ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பானசோனிக் மிரா ஸ்மார்ட் வைஃபை ஏசி லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஏசில மட்டும் தான் சூப்பர் டைமா அவுட்டோர் இருக்கு. உப்பு காத்து பட்டாலும் காயில் துருப்பிடிக்காது, லாங் லைஃப் வரும்.
12: அதோட நம்ம பழைய ஸ்ப்ளிட் ஏசியை கொடுத்து புது பானசோனிக் இன்வெர்டர் ஏசி வாங்கினா சொலையா 8,000 ரூபாய் தள்ளுபடி தராங்க.
13: இன்ஃபேக்ட் கிரெடிட் கார்டு இஎம்ஐல ஏசி வாங்கினா 4,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ஆஃபரும் இருக்கு.
12: ரத்னா ஃபேனோஸ்ல டெலிபோன்லயே ஏசி ஆர்டர் பண்ணலாம்.
13: சண்டேயும் கடை உண்டு, பேலே கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
14: ஜப்பான் பானசோனிக் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ் டிநகர்.
15: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
16: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
15: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
16: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
15: கோல் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச். வயசானவங்களுக்கு வேக்சின் அவசியம்னு சொல்றாங்களே, அது உண்மையாவா?
17: ஆமா, நான் போன தடவை வேக்சின் போட்டதாலதான் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கேன். அடிக்கடி ஹாஸ்பிடல் போக வேண்டிய நிலை இருந்தா நீங்களும் தவறாம வேக்சின் போட்டுக்கோங்க.
15: பிபி, டயபெட்டிஸ், ஹார்ட் கண்டிஷன் மாதிரி உடல்நல பிரச்சனைகள் இருந்தா இது இன்னும் முக்கியம். இன்ஃபுளுசா, நியூமோகோக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்குது. இங்க ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனும் அவைலபிள் ஃபார் வேக்சினேஷன்ஸ். வேக்சினேஷன் ஸ்டார்ட்ஸ் அட் ₹1,499 அண்ட் ஹோம் வேக்சினேஷன்ஸ் அவைலபிள்.
18: விசிட் ஜெரி கேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன், டி நகர், அடையார் அண்ட் ஆதம்பாக்கம். ஃபார் இமிடியட் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 9999445944.
19: மிர்ச்சி ஸ்கோ அப்டேட்.
20: எந்த டீமுக்கு காத்தடிக்கும் நீங்க இன்னைக்கு நினைக்கிறீங்க? கரண்டா லக்னோக்கும் பெங்களூருக்கும் மேட்ச் போயிட்டு இருக்குல்ல, யாரு ஜெயிப்பாங்கன்னு நீங்க கெஸ் பண்றீங்க. அதாவது ஹர்ஷா, இது வந்து டூ ஏர்லி அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைப்பீங்க. ஆரம்பத்திலே நம்ம ஒரு கணக்கு போடலாம். சோ நீங்க யாரு ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மிர்ச்சி அண்டர்ஸ்கோர் ஹர்ஷா அப்படின்னு இருப்பாங்க, வந்து சொல்லுங்க. இப்ப ஸ்டேடியம் வித் மிர்ச்சி, இது சாம ஹாட் மாச்சி.
21: This score update is co-powered by Bima Kavach. Keep your game strong on the pitch, keep your protection strong in life with LIC. ஹர்பல் ஆப்கே சாத்.
0: in association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
19: We together for tomorrow.
22: சொல்லுங்க மேடம், உங்க பொண்ணுக்கு என்னாச்சு?
23: நான் என்ன சார் சொல்ல, எல்லாரும் கோழி கூவ எந்திரிச்சா இவ கோழி தூங்குற நேரம் தான் எந்திரிக்கிறா. எல்லாரும் 9 to 5 ஜாப் போனா இவ மட்டும் தலகிலா 5 to 9 ஜாப் போறா.
24: என்ன டாக்டர், செம ஈவினிங்க மார்னிங்கா பண்ண முடியும்?
25: செம ஈவினிங் வித் மிர்ச்சி ஹர்ஷா.

0: முக்கிய செய்திகள். புதிதாக மையம் கொண்ட புயல் தினமும் மாலை 5 மணி முதல் 9 மணிக்குள் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
1: 5 to 9 வர ஓகே, ஆனா தினம் தினம் புயல் வருமா?
2: என்னடி சொல்றேன், நீ என்ன சொல்ற?
3: உண்மைய சொல்றேன். டெய்லி ஈவினிங் 5 to 9 செம்ம ஈவினிங் கேளுங்க வித் மீ மிர்ச்சி ஹர்ஷா, only on Mirchi the Samma Heart Machi.
4: முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடலில் பிரத்யேகமான முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன் வந்தாச்சு. இதயம் சம்பந்தமான அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக.
5: முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இதயத்தின் நம்பிக்கை.
6: Shape your future at Punjab Associations Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science Nandambakkam, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 720-0013431.
7: வாழ்க்கை முன்னாடி போக போக நம்ம பொறுப்புகளும் அதிகமாகுது. ஒவ்வொரு புதிய மைல் ஸ்டோன்லயும் உங்களோட ப்ரொடெக்ஷனும் அதுக்கு ஏத்த மாதிரி வளரணும்ல. அதுக்காகவே LIC வழங்கும் பீமா கவச், இது உங்களோட மாறி வரும் தேவைகளுக்கு ஏத்த ஒரு பியூர் ப்ரொடெக்ஷன் பிளான். உங்களோட கல்யாணம், குழந்தை பிறப்புன்னு வாழ்க்கையின் முக்கிய கட்டங்களில் உங்கள் சம் அஷ்யூர்டை நீங்களே ஏத்திக்கலாம். பிளெக்சிபிளான பிரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் மற்றும் 100 வயது வரை லைஃப் டைம் ரிஸ்க் கவர். மேலும் விவரங்களுக்கு உங்கள் LIC ஏஜென்டை அணுகுங்கள், இல்லை என்றால் www.licindia.in பாருங்கள். LIC, ஹர் பல் ஆப்கி சாத்.
8: இந்த மதர்ஸ் டே May 7 to 10 வரை சோச்ல பிளாட் 30% ஆஃப என்ஜாய் பண்ணுங்க. உங்க மதர்க்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் செலக்ட் பண்ணுங்க, அதுவும் பிளாட் 30% ஆஃபோட. இன்று உங்களோட நியரஸ்ட் ஸ்டோருக்கு விசிட் பண்ணுங்க.
9: வீட்டுக்கு வந்தோடனே கேட்க வேண்டி வருதா? கூலிங்கா கொஞ்சம் டைம் ஆகும், இனிமேல் இல்ல. Voltas Vertis AIS in geofencing mode, நீங்க வரதுக்கு முன்னாடியே ரூம் கூலாக ஸ்டார்ட் ஆயிடும். அதனால நீங்க டோர் திறந்த உடனே கிடைக்கும் டைரக்ட் சுகம். மேலும் கேஷ்பேக் மற்றும் ஈஸி EMI ஆஃபர்ஸ் கூட. So don't wait. Visit your nearest Volta store today.
10: நாளைக்கு நான் டர்ஃபுக்கு வர மாட்டேன், வேக்சினேஷன் போட போறேன்.
11: உன் பையனுக்கா?
10: இல்ல, என் பேரண்ட்ஸ்க்காக.
11: பேரண்ட்ஸ்க்கே வேக்சினா?
10: ஆமாடா, வயசானவங்களுக்கும் வேக்சின் ரொம்ப அவசியம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டரான ஜெரிகேர் ஹாஸ்பிடல்ல இன்ஃப்ளூயன்சா, நியூமோகோக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்கும். வேக்சினேஷன் ₹1499 இருந்து ஆரம்பிக்குது. ஸ்பெஷலைஸ்டு ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனும் சேர்த்து அண்ட் ஹோம் வேக்சினேஷன் அவைலபிள்.
11: அப்படியா, நல்ல விஷயம்டா.
10: ஆமா, ஜெரிகேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ் டிநகர், அடையார் அண்ட் ஆதம்பாக்கம் பிரான்ச்சுகள்ல அவைலபிளா இருக்கு. அப்பாயின்மெண்ட்க்கு 9999444 கால் பண்ணலாம்.
6: Shape your future at Punjab Associations Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science Nandambakkam, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 720-0013431.
12: என்னம்மா, கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
13: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
12: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
13: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
12: கோல் வினர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்சு.
14: இன்னைக்கு லக்னோக்கும் பெங்களூருக்கும் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. டாஸ் பெங்களூரு தான் ஜெயிச்சாங்க. கரண்டா வந்து லக்னோ தான் பேட் பண்ணிட்டு இருக்காங்க. லக்னோ சைடு ஓபனிங் வந்து மார்ஷன் குல்கர்னி காம்போல ஆரம்பிச்சது. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, நிறைய பேசலாங்க. ஸ்டேடியம் வித் மிர்ச்சி, இது சம ஹாட் மேட்ச்.
15: This score update is co-powered by Bima Kavach. Keep your game strong on the pitch. Keep your protection strong in life with LIC. Har pal aapke saath.
16: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
17: We, together for tomorrow. We.
18: 98.3 Mirchi. It is summer hot, Mirchi.

0: எந்த பக்கம் திரும்பினாலும் கண்ணி வெடியால இருக்குது.
1: சம ஈவினிங் வித் மிர்ச்சி ஹர்ஷா.
0: மிர்ச்சியில சம இப்படி கேட்டு இருக்கீங்க. நாங்க மிர்ச்சி ஹர்ஷா பேசிட்டு இருக்கேன். சும்மா நியூஸ் ஓபன் பண்ணாலும் பேசுறாங்க, இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலும் பேசுறாங்க, சும்மாவே பேசுவாங்க. இப்போ டாபிக் வேற கொடுத்து வச்சிருக்காங்க, பேசோ பேசுன்னு பேசிட்டு இருக்காங்க. நான் எதை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இன்னைக்கு முக்கியமா பல விஷயங்கள் நடக்கிறதா இருந்துச்சு. மெயினா பதவி பிரமாணம் எல்லாம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு, பட் அதையும் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. என்னையா இது திரும்புற இடமெல்லாம் கண்டிப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு ஃபீலிங் எல்லாத்துக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே போஸ்ட் பண்ணலயே இருக்குது. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னதான் பண்றாங்க எப்படிதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காமையா போயிருவோம். சரிங்க, தொடர்ந்து நம்ம நிறைய பேசலாம். ஸ்டேடியம் இது சாவகா.

0: 98.3 Mirchi. It is Samma Hot Machi.
1: Samma Evening with Mirchi Harsha. Only on Mirchi. It is Samma Hot Machi.
2: Mirchi Rewind Ragam. 90s Not Out.
3: சத்யாலா எப்பவுமே ஏசிக்கு செம்ம ஆஃபர் தராங்க, அதான் நாங்க எப்பவுமே சத்யாலா ஏசி வாங்குறோம்.

0: இனிமேல் இந்த மென்டாலிட்டிய கொஞ்சம் நம்ம மாத்திக்கணும்னு நான் நினைக்கிறேங்க.
1: சம ஈவினிங் வித் மிர்ச்சி ஹர்ஷா.
0: மிர்ச்சியில சம ஈவினிங் கேட்டுட்டு இருக்கீங்க. நாங்க மிர்ச்சி ஹர்ஷா பேசிட்டு இருக்கேன். நிறைய நேரம் நம்மளுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. நம்மளுக்குன்னு சொல்றது விட எனக்கு இந்த பழக்கம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு நல்ல ட்ரெஸ் இருந்துச்சுன்னா நல்ல அக்கேஷனுக்கு போடலாம், நல்ல அக்கேஷனுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி தள்ளி போடுவேன். அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ் ரொம்ப கம்மியான டைம் தான் யூஸ் பண்ணிருப்பேன். இன்னைக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் பார்த்தா ஓகேவா, ரொம்பவே ரொம்ப ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லணும். என்னன்னா, இப்போ நம்ம சில இடத்துக்கு போகும்போது நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும், இங்கே இந்த ட்ரெஸ் இந்த இடத்துக்கு ஓவர் டூவா இருக்குமா, கொஞ்சம் ஓவர்லி ட்ரெஸ்டா இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பர்சனாலிட்டி எப்படியோ நம்ம எப்பவுமே அந்த மாதிரி கேரி பண்ணிக்கணும். அந்த சிச்சுவேஷனுக்கு மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு பிரைட்டா போகணும்னா எப்பவுமே பிரைட்டா இருங்க, உங்களுக்கு சட்டிலா கிளாசிக்கா இருக்கணும்னா எப்பவுமே அப்படியே இருங்க, எதுக்காகவும் நீங்க மாத்திக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து ஆள் பாதி ஆடை பாதி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. இப்போ நம்ம ட்ரெஸ்ஸிங் தான் நம்ம பர்சனாலிட்டியை முடிவு பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன வந்து முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னைக்குமே வந்து கிளாசிக்கா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணோம், அதாவது வந்து நல்ல அக்கேஷனுக்கு வெயிட் பண்ணாம எல்லா நாளும் நல்ல அக்கேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இருக்க நல்ல ட்ரெஸ் எல்லாம் போடணும் அப்படிங்கறது இந்த இடத்துல வந்து நானே எனக்கு சொல்லிக்கிறேன், உங்ககிட்டயும் நான் சொல்றேன். சோ தொடர்ந்து நம்ம நிறைய பேசலாம் ஸ்டேடியம் நிமிர்ச்சி. இது சம ஹாட்டமாச்சு.
2: சரியாக மாலை 5 மணி அளவில் மிர்ச்சிக்கு வரவும். சம ஈவினிங் காத்திருக்கிறது.
1: சம ஈவினிங் வித் மிர்ச்சி ஹர்ஷா, only on 98.3 மிர்ச்சி. இது சம ஹாட்டமாச்சு.
3: பாரம்பரிய மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
4: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
5: இறைச்சலுக்கு இடையில இயற்கையுடைய கேட்க துடிக்கிற ஏக்கமும், தூசிகளுக்கு நடுவுல தொலைஞ்சி போய்கிட்டே இருக்கிற நம்ம வாழ்க்கையும், இது எதுவுமே மாறாதுன்னு தோணும் போது எல்லாத்தையும் மாத்த முடியுங்கிற எண்ணம் கூட ஒரு ரெவல்யூஷன் தான்.
6: Launching Casagrande High City, Bangalore, RR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call 9884822122.
7: One car for the ones who drive, for the ones who love more room, for the ones who enjoy the sky above, and for the ones who bring their world along. With a sporty SUV design, spacious and flexible interiors, Kia Connect 2.0, and a 5-star Bharat NCAP safety rating, there's a car built for all. The 2026 Kia Seros, something for everyone. Price starts at Rs. 8,39,900.

0: bring your family. Take it for a test drive today.
1: Kia, movement that inspires.
2: ரவி, உனக்கு தெரியுமா இப்ப உன்னோட ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை நீயே டிசைன் பண்ணிக்கலாம்.
3: அப்படியா?
2: கேலக்ஸி மார்வல் வந்தாச்சு.
4: கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் என்றென்றும் உங்கள் சேவையில்.
5: எங்க அம்மாவுக்கு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் வருதுடா. சுகர் பிபி எல்லாம் நார்மல் தான், ஆனா ஏன்னு புரியல.
6: ஏய் ரமேஷ், நம்ம ப்ராப்ளமே அதான்டா. வயசானா சுகர் பிபி மட்டும் தான் பண்ணுவோம், ஆனா இம்யூனிட்டி பத்தி யோசிக்கவே மாட்டோம். டிலே பண்ணாம சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜீரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டரான ஜெரிகர் ஹாஸ்பிடலுக்கு போய் பாரு. இங்க எக்ஸ்பர்ட்ஸ் கன்சல்ட் பண்ணி இம்யூனிட்டிக்கு தேவையான வேக்சின்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இன்ஃபுளுசா, நியூமோகாக்கள், சிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்கும். ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனோட வேக்சின்ஸ் அட்மினிஸ்டர் பண்றாங்க. வேக்சினேஷன் ₹1499 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹோம் வேக்சினேஷன் அவேலபிள்.
7: விசிட் டெல்கேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன், டி நகர், அடையார் அண்ட் ஆதமாகம். ஃபார் இமிடியேட் அப்பாயின்ட்மென்ட்ஸ் கால் 9944-5944.
8: Worried about resale value of electric car? Not anymore. Maruti Suzuki e-Vitara comes with assured buyback value with its massive 61 kilowatt hour battery and a range of 543 kilometers. No more range anxiety as well, backed by India's largest charging network. Feel confident to travel farther and deeper. Own it for ₹10.99 lakh with a battery EMI of just ₹3.99 per kilometer. India goes electric.
9: Nexa. இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றுங்க, பேங்கையும் மாற்றுங்க.
10: ஹே, யூ ஆர் லுக்கிங் சோ கூலியா. ஆமா, சம்மர் ஹீட்ட பீட் பண்றதுக்கு ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல கிளாசியா, ஃபேன்சியா, டிஃபரெண்ட் டிஃபரெண்டா சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் இருக்கு. அங்க வாங்கி சாரி கட்டு, நீயும் கூலா இருப்ப.
11: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரோட், டி நகர், சென்னை.
12: வீட்டுக்கு வந்தோடனே கேட்க வேண்டி வருதா? கூலிங்கா கொஞ்சம் டைம் ஆகும், இனிமேல் இல்ல. Voltas Vertis AIS in geofencing mode, நீங்க வரத்துக்கு முன்னாடியே ரூம் கூலாக ஸ்டார்ட் ஆயிடும். அதனால நீங்க டோர் திறந்த உடனே கிடைக்கும் டைரக்ட் சுகம். மேலும் கேஷ்பேக் மற்றும் ஈஸி EMI ஆஃபர்ஸ் கூட. So don't wait. Visit your nearest Volta store today.
13: Hey, நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
14: நிஜமாவா? எப்படிடா?
13: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
14: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
13: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரிஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ₹37,000 க்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19999க்கு. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாறுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
15: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS கோல்ட் ஹவுஸ். ஆண்டாண்டு கால நம்பிக்கை, அதே தரம் இன்றும் என்றென்றும். இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
16: லக்னோக்கும் பெங்களூருக்கும் கரண்டா லக்னோல மேட்ச் நடந்துட்டு இருக்கு. டாஸ் பெங்களூரு தான் ஜெயிச்சாங்க, பவுலிங் சூஸ் பண்ணிருக்காங்க. கரண்டா லக்னோ தான் பேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ மாஷ் அண்ட் குல்கர்னி காம்போல 50+ தாண்டி சூப்பர் டூப்பரா லக்னோ போயிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பாக்கலாம் என்னெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸ்டேடியம் வித் மிர்ச்சி, இது சாம ஹாட்டமாச்சி.
17: This score update is co-powered by Bima Kavach. Keep your game strong on the pitch. Keep your protection strong in life with LIC. Har pal aapke saath.
18: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
19: We, together for tomorrow.
20: You are listening to
21: Back to Back, Back to Back, Mirchi, Back to Back, Back to Back.
18: Only on 98.3 Mirchi. It is Sema Hot Mirchi.

0: என்னடா இது, தோசைக்கு வந்த சோதனையா இருக்குது. எடுப்பாங்க அந்த வகையில நம்ம இந்தியாவில இருக்க மசாலா தோசை இந்த வருஷம் 6வது இடத்த புடிச்சிருக்குதுங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. அதாவது நீங்க யோசிக்கிறது எனக்கு கேக்குது ஹர்ஷா, நீ பேன் கேக் பட் தோசை வெரைட்டிய சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தோசையை அவங்க பேன் கேக்ல ஆட் பண்ணிட்டாங்க. அதான் சொன்ன தோசைக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் தோசை பேப்பர் தோசையும் ரேங்க்ல இருக்குது. அண்ட் டாப்ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல ஒரு டிஷ், கரெக்டா ப்ரனவுன் பண்ணுவானான்னு தெரியல, நீங்க யோசிப்பீங்க என்ன ஒரு அதிசய பிறவி. நீங்களும் இல்ல தோசை கேட்டகரியா மிர்ச்சி அண்டர் ஸ்கோர் ஹர்ஷா இன்ஸ்டால் இருப்பாங்க சொல்லுங்க. இப்ப ஸ்டேடியம்
1: அனைவருக்கும் வணக்கம். துலாம் உறுதி, காசு பணத்தை விட எனக்கு நிம்மதிதான் முக்கியம்ன்றதுல உறுதியா இருப்பேன். பாசம், அம்மா அப்பா கிட்ட இருந்து மட்டும்தான் அது முழுமையா கிடைக்கும். அதுக்கப்புறம் வெரி டஃப் மவுண்ட். தனுசு அச்சம், வண்டி ஓட்டும் போது டிராபிக் போலீஸ பார்த்தாலே உன்னறியாமலே ஏன் ஒரு பயம் வருதுன்னு யோசி. மகரம் வசதி, முன்னாடி எல்லாம் மீதி சில்லறை கொடுத்தா பேக்ல போட்டு இருந்த நீ இப்ப காயின்ஸ் நான் என்ன பண்றதுன்னு டிரெஸ்ஸிங் டேபிள் டிராயர்லயே போட்டு போயிடுவேன். கும்பம் நம்பிக்கை, இந்த மாசம் உன் தொப்ப 2 இன்ச் குறையும்னு நம்புவேன். மீனம் யோசனை, சமையல யாருனாவது வயசு என்னன்னு கேட்டா இப்ப எந்த நம்பரை சொல்லலாம்னு யோசிப்பேன். நன்றி வணக்கம்.
2: Only on Mirchi. இது சம ஹாட் மச்சி. எங்க அம்மாவுக்கு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் வருதுடா, சுகர் பிபி எல்லாம் நார்மல் தான், ஆனா ஏன்னு புரியல.
3: ஏய் ரமேஷ், நம்ம ப்ராப்ளமே அதான்டா, வயசானா சுகர் பிபி மட்டும் தான் செக் பண்ணுவோம், ஆனா இம்யூனிட்டி பத்தி யோசிக்கவே மாட்டோம். டிலே பண்ணாம சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜீரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டரான ஜெரிகேர் ஹாஸ்பிடலுக்கு போய் பாரு. இங்க எக்ஸ்பர்ட்ஸ் கன்சல்ட் பண்ணி இம்யூனிட்டிக்கு தேவையான வேக்சின்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இன்ஃபுளுசா, நியூமோகாக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்கும். ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனோட வேக்சின்ஸ் அட்மினிஸ்டர் பண்றாங்க. வேக்சினேஷன் ₹1499 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹோம் வேக்சினேஷன் அவைலபிள்.
4: விசிட் ஜெரிகேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன், இந்நகர், அடையார் அண்ட் ஆதமாகம். ஃபார் இமிடியட் அப்பாயின்ட்மென்ட்ஸ் கால் 9999445944.
5: லான்ச்சிங் காசா கிராண்ட் ஹை சிட்டி சென்னை, இது உங்களுக்கான ரெவல்யூஷன். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் சென்னை, 41 ஏக்கர்ஸ்ல ஒரு மாபெரும் டவுன்ஷிப், 28 ஏக்கர் ஓபன் ஸ்பேஸ், அதுல 22 ஏக்கர்ஸ் லேண்ட்ஸ்கேப் கிரீனரி, இயற்கையோட சேர்ந்து வாழ ஒரு பீஸ்ஃபுல் கம்யூனிட்டி. நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் லவரா இருந்தீங்கன்னா 5 ஏக்கர்ஸ்ல சவுத் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் உங்களுக்காக. மனசுக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதான சந்தோஷம். 150+ வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் அண்ட் 1.3 ஏக்கர்ஸ் ரெக்ரியேஷன் கிளப். இங்க வீக் டேஸ் கூட வீக்கெண்ட்ஸா மாறும். உங்களுக்கான இந்த ரெவல்யூஷன் உருவாக போற இடம் ORR, சென்னையின் புதிய அடையாளம்.
6: Launching Casa Grand High City, Bangalore ORR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call 9884822122.
7: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
8: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு
9: சரி சரி சரி சரி வசந்த் அண்ட் கோ சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் அண்ட் கோ.
10: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
9: சரி சரி,
10: குடும்பத்தோட சந்தோஷம் பாதுகாப்புக்கு பிளானிங் ரொம்ப முக்கியம். அதுக்காக LIC கொண்டு வந்திருக்கிற புதிய பிளான் ப்ரொடெக்ஷன் பிளஸ்.
11: இது ஒரு யூனிட் லிங்க் பிளான், லாங் டர்ம் சேவிங்ஸும் ப்ரொடெக்ஷனும் கூட. உங்க கோல்ஸ்க்கு மேட்சா டாப் அப் பிரீமியம்ஸ் மூலமா ரிஸ்க் கவரை இன்க்ரீஸ் பண்ணலாம். மேலும் மல்டிபிள் இன்வெஸ்ட்மென்ட் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ்ல சூஸ் பண்ற ஃபிளெக்சிபிலிட்டியும் இருக்கு.
10: 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்ஷியல் வித்ட்ராயல் ஆப்ஷனும் இருக்கு.
11: LIC ப்ரொடெக்ஷன் பிளஸ் பாலிசி பற்றிய மேலும் விவரங்களுக்கு உங்க LIC ஏஜென்ட்ட காண்டாக்ட் பண்ணுங்க, இல்லனா நியரஸ்ட் LIC பிரான்ச்ச விசிட் பண்ணுங்க, அல்லது www.licindia.in லாகின் பண்ணுங்க. LIC, ஹர் பல் ஆப்கே சாத்.
12: வீட்டுக்கு வந்தோன்னே கேட்க வேண்டியவர்தா, கூலிங்கா கொஞ்சம் டைம் ஆகும், இனிமேல் இல்ல. வோல்டாஸ் வர்டிஸ் AISC இன் ஜியோ ஃபென்சிங் மோட், நீங்க வரத்துக்கு முன்னாடியே ரூம் கூலாக ஸ்டார்ட் ஆயிடும். அதனால நீங்க டோர் திறந்த உடனே கிடைக்கும் டைரக்ட் சுகம். மேலும் கேஷ்பேக் மற்றும் ஈஸி EMI ஆஃபர்ஸ் கூட. So don't wait. Visit your nearest Volta store today.
13: முதல் மேட்சே 200 க்கு மேல சேஸ். ஆனா அங்க நிக்கிறது நம்ம கிங். கவர் டிரைவோட சம ஓபனிங். ரன் சேஸ்னால சரி, பிக் ஸ்டேஜ்னால சரி, இந்த பேரு எப்பவுமே ஃபெயில் ஆகாது. கிங்கோட கிளாஸ் எப்பவுமே பர்மனன்ட். ஒவ்வொரு ஈவினிங்கும் ஒரு தரமான சம்பவம் இருக்கு. பாருங்க டாடா ஐபிஎல் ராத்திரி 7 மணியிலிருந்து ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல.
14: Worried about resale value of electric car? Not anymore. Maruti Suzuki e-Vitara comes with assured buyback value. With its massive 61 kWh battery and a range of 543 km. No more range anxiety as well. Backed by India's largest charging network. Feel confident to travel farther and deeper. Own it for Rs. 10.99 lakh with a battery EMI of just Rs. 3.99 per kilometer. India goes electric.
15: Next.

0: King of powerful cooling.
1: Hey, நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
2: நிஜமாவா? எப்படிடா?
1: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
2: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
1: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரி, ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ரூபீஸ் 37,000 க்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999 க்கு. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாறுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
4: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகம்பரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளா தான்.
3: அதுல என்ன ஸ்பெஷல்?
4: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்.
3: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
4: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
3: சரி, இப்பவே கிளம்பலாம்.
4: ஸ்ரீகம்பரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
5: ஹலோ, டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
6: எஸ் மேடம், சொல்லுங்க.
5: ஸ்ரீரங்கத்துல இருக்கிற எங்க ஆத்துக்கு ட்ரபிள் ஃப்ரீயா ஏசி வேணும். ஆஃப்டர் சேல் சர்வீஸ் பெஸ்டா இருக்கணும். வாட் இஸ் யுவர் சஜஷன் சார்?
6: டாடா வோல்டாஸ்ல லக்ஸ் ஹெவி டியூட்டி இன்வெர்டர் ஏசி தான் பெஸ்ட் சாய்ஸ். இதுல 40 feet ஏர் த்ரோ, 4-way ஆசிலேஷன், ரூம் நிமிஷமா கூல் ஆயிடும்.
5: எங்களுக்கு 6 AC வேணும்னா என்ன ஆஃபர் தருவீங்க?
6: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 வோல்டாஸ் இன்வெர்டர் ஏசி வாங்கினா 1 ton ஏசி டோட்டலி ஃப்ரீ.
5: வாவ், சூப்பர்.
6: அதோட தமிழ்நாடு பூரா ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங்கும் அரேஞ்ச் பண்றோம்.
5: ரத்னா ஃபேன் ஹவுஸ் சொன்னா சொன்னதுதான்.
6: இப்போ பஜாஜ் 0% ஃபைனான்ஸும் இருக்கே.
7: டாடா வோல்டாஸ் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத சிட்டி நகர்.
5: We have no branches.
6: சண்டேயும் கடை உண்டு, வேலை கார் பார்க்கிங் வசதியும்.
8: This summer, choose 5-star safety for your family. Drive the BNCAP 5-star rated Honda Amaze with exciting May benefits. Range starts at an effective price of Rs. 7.38 lakhs only. Hurry, visit your nearest Honda dealer today. TNC apply.
9: Mirchi, score update.
10: லக்னோக்கும் பெங்களூருக்கும் லக்னோல இன்னைக்கு மேட்ச் நடந்துட்டு இருக்கு. கரண்டா லக்னோ தான் பேட் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு 7.5 மாதிரி மழையெல்லாம் வந்துடுச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் ஓகே மழை நின்றுச்சு, லைட்டா சாரல் மழை தான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கண்டினியூ பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க. மழை வராம இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். தொடர்ந்து நிறைய பேசலாங்க ஸ்டேடியம் வித் மிர்ச்சி.
11: This score update is co-powered by Bima Kavach. Keep your game strong on the pitch, keep your protection strong in life with LIC. Har pal aapke saath.
12: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
13: We, together for tomorrow.
14: மிர்ச்சில இந்த பொண்ணு ஷோ பண்றத கேக்கதான் ஊரே வெயிட் பண்ணுது, தெரியுமா?
15: ஏப்பா, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே.
14: டேய், வேணாண்டா வேணாண்டா, அவ்ளோ பில்ட் அப் எல்லாம் வேணாண்டா.
16: சம ஈவினிங் வித் மிர்ச்சி ஹர்ஷா, only on 98.3 மிர்ச்சி. இது சம ஹாட் மச்சி.

அந்த ஊருக்கெல்லாம் மழை வேணாங்க, இன்னைக்கு நம்ம ஊருக்கு மழை வரட்டும். நினைக்கிறீங்க.

0: வயசானவங்களுக்கு வேக்சின் அவசியம்னு சொல்றாங்களே, அது உண்மையாவா?
1: ஆமா, நான் போன தடவை வேக்சின் போட்டதாலதான் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கேன். அடிக்கடி ஹாஸ்பிடல் போக வேண்டிய நிலை இருந்தா நீங்களும் தவறாம வேக்சின் போட்டுக்கோங்க.
0: பிபி, டயபெட்டிஸ், ஹார்ட் கண்டிஷன் மாதிரி உடல்நல பிரச்சனைகள் இருந்தா இது இன்னும் முக்கியம். இன்ஃபுளுசா, நியூமோகோக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்குது. இங்க ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனும் அவைலபிள் ஃபார் வேக்சினேஷன்ஸ். வேக்சினேஷன் ஸ்டார்ட்ஸ் அட் ₹1499 அண்ட் ஹோம் வேக்சினேஷன்ஸ் அவைலபிள்.
2: விசிட் ஜெரி கேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன், டி நகர், அடையார் அண்ட் ஆதம்பாக்கம். ஃபார் இமீடியட் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 9944549444.
3: லான்ச்சிங் காசா கிராண்ட் ஹை சிட்டி சென்னை. இது உங்களுக்கான ரெவல்யூஷன். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் சென்னை, 41 acres ஒரு மாபெரும் டவுன்ஷிப், 28 acre ஓபன் ஸ்பேஸ், அதில் 22 acres லேண்ட்ஸ்கேப் கிரீனரி, இயற்கையோட சேர்ந்து வாழ ஒரு பீஸ்ஃபுல் கம்யூனிட்டி. நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் லவராக இருந்தீங்கன்னா 5 acres சவுத் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் உங்களுக்காக. மனசுக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதான சந்தோஷம். 150+ வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் அண்ட் 1.3 acres ரெக்ரியேஷன் கிளப். இங்கே வீக் டேஸ் கூட வீக்கெண்ட்ஸாக மாறும். உங்களுக்கான இந்த ரெவல்யூஷன் உருவாக போகிற இடம் ORR, சென்னையின் புதிய அடையாளம்.
2: Launching Casa Grand High City, Bangalore ORR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call 9884822122.

0: ஸ்டேடியம் போற வரைக்கும் எதுக்கு பாஸ் வெயிட் பண்ணணும்? பார்ட்டியே இப்பவே ஆரம்பிக்கலாமே. நம்ம VI 5D CSK ஃபேன் பஸ் இப்போ ஆபீஷியலா ரோடுக்கு வந்தாச்சு. பஸ்க்குள்ள கேம்ஸ், பிரைசஸ் னு வேற லெவல் ஃபேன் வைப் காத்துட்டு இருக்கு. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், போர்டிங் பாயிண்ட்ல உங்க மேட்ச் டிக்கெட்ட காட்டினா போதும். மதியம் 1 மணிக்கு கிண்டில ஆரம்பிச்சு அண்ணா சாலை 1000 லைட்ஸ் பேரறிஞர் அண்ணா மெமோரியல் அப்படியே ஸ்டேடியம் வரைக்கும் நம்ம வண்டி மாசா போக போகுது. இது வெறும் பஸ் இல்ல மக்களே, இது ஒரு செம்ம கொண்டாட்டம்.
1: Dr. Vikram Agarwal, Adarsh College of Arts and Science, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Admissions open. Call 7200-13431. Subject to University of Madras affiliation.
2: இந்த மதர்ஸ் டே மே 7 முதல் 10 தேதி வரை சோச்ல ஃபிளாட் 30% ஆஃப என்ஜாய் பண்ணுங்க. உங்க மதர்க்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் செலக்ட் பண்ணுங்க, அதுவும் ஃபிளாட் 30% ஆஃபோட. இன்று உங்களோட நியரஸ்ட் ஸ்டோருக்கு விசிட் பண்ணுங்க.
3: ஜாய் அலுகாசில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜாய் அலுகாசில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜாய் அலுகாஸ் ஷோரூமுக்கு வருகை
4: தாருங்கள். மூட்டு வலிக்கே டாக்டர் ஆர்த்தோ ஆயில் தரும் அமேசிங் ரிசல்ட்ஸ் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். டாக்டர் ஆர்த்தோ இப்போ ஸ்ப்ரேஸ், ஆயின்மெண்ட்ஸ் அண்ட் பாம்ஸாவும் கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுளுக்கு, வீக்கம், தசைப்பிடிப்பு போன்றவற்றிலிருந்து உடனடி நிவாரணம் பெற டாக்டர் ஆர்த்தோவை உபயோகிங்க. இது ஆயுர்வேதிக்ங்கிறதுனால உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது. டாக்டர் ஆர்த்தோ, இனி வலி உங்களிடம் மண்டியிடும்.
5: உங்க லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் செனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ரூபீஸ் இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3500 ரூபீஸ் மட்டும் தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
6: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ், ஆரியபுரம் மற்றும் செனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299-404040.
7: ஹே, என்ன சவுண்ட் இது?
8: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
7: என்ன இடம்?
8: சர்ப்ரைஸ்.
9: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 ஏக்கர் ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறுசிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமினிட்டிஸ் இருக்கு.
7: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
9: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃபை நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
10: This summer, choose 5-star safety for your family. Drive the BNCAP 5-star rated Honda Amaze with exciting May benefits. Range starts at an effective price of Rs. 7.38 lakhs only. Hurry, visit your nearest Honda dealer today. TNC apply.
11: Mirchi, score update.
12: லக்னோக்கும் பெங்களூருக்கும் கரண்ட் ஆப் லக்னோவில் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. சீரியஸா லக்னோவில் வந்து மேட்ச் வெறுத்து கழிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஹாஃப் செஞ்சுரி தாண்டி செஞ்சுரி நோக்கி பயணம் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம நிறைய பேசலாம் ஸ்டேடியம் உத்மர்ச்சி. திஸ் சம் ஹாட் மேட்ச்.
13: திஸ் ஸ்கோர் அப்டேட் இஸ் கோ பவர்ட் பை பீமா கவச். கீப் யுவர் கேம் ஸ்ட்ராங் ஆன் தி பிட்ச். கீப் யுவர் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராங் இன் லைஃப் வித் LIC. ஹர் பல் ஆப்கே சாத்.
14: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
15: We, together for tomorrow.
16: சொல்லுங்க மேடம், உங்க பொண்ணுக்கு என்னாச்சு?
17: நான் என்ன சார் சொல்ல, எல்லாரும் கோழி கூவ எந்திரிச்சா இவ கோழி தூங்குற நேரம் தான் எந்திரிக்கிறா. எல்லாரும் 9 to 5 ஜாப் போனா இவ மட்டும் தலகிலா 5 to 9 ஜாப் போறா.
18: இன்ன என்ன டாக்டர், செம ஈவினிங்க மார்னிங்கா பண்ண முடியும்?
19: செம ஈவினிங் வித் மிர்ச்சி ஹர்ஷா.

0: நாளைக்கு நான் டர்ஃபுக்கு வர மாட்டேன், வாக்சினேஷன் போட போறேன்.
1: உன் பையனுக்கா?
0: இல்ல, என் பேரண்ட்ஸ்க்காக.
1: பேரண்ட்ஸ்க்கே வாக்சினா?
0: ஆமாடா, வயசானவங்களுக்கும் வாக்சின் ரொம்ப அவசியம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வாக்சினேஷன் சென்டரான ஜெரிகேர் ஹாஸ்பிடல்ல இன்ஃப்ளூயன்சா, நியூமோகோக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வாக்சின்ஸ் கிடைக்கும். வாக்சினேஷன் ரூபீஸ் 1499 இருந்து ஆரம்பிக்குது. ஸ்பெஷலைஸ்டு ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனும் சேர்த்து அண்ட் ஹோம் வாக்சினேஷன் அவைலபிள்.
1: அப்படியா, நல்ல விஷயம்டா.
0: ஆமா, ஜெரிகேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ் டிநகர், அடையார் அண்ட் ஆதம்பாக்கம் பிரான்ச்சுகள்ல அவைலபிளா இருக்கு. அப்பாயின்மெண்ட்க்கு 9999445944 கால் பண்ணலாம்.
2: உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயாலுகாசில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயாலுகா ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
3: ஜோயாலுகா, world's favorite jeweler.
4: This summer, travel through Europe in luxury with Etihad. From the bold, creative streets of Barcelona to the soft, sunlit glow of Lisbon, there are so many wonders to discover under the sun, where city moments meet seaside escapes. Fly to over 20 European cities and let summer take off. Book on Etihad.com. Etihad, beyond borders.
5: ஏய் நேஹா, இப்பலாம் நீ ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்க, என்ன சீக்ரெட்?
6: சீக்ரெட் இல்ல, இது ஸ்மார்ட் மூவ். நான் எல்ஐசியோட பீமா லட்சுமி பிளான் எடுத்துட்டேன்.
5: உண்மையாவா? அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
6: இங்க பாரு, சின்ன சேவிங்ஸ் பெரிய ரிட்டர்ன்ஸா மாறும். அண்ட் உனக்கு இன்சூரன்ஸ் கவரேஜும் கிடைக்கும். இது கொடுக்கும் கேரண்டீட் அடிஷன்ஸ், அடிஷனல் சர்வைவல் பெனிஃபிட், அதுவும் மூணு அட்ராக்டிவ் ஆப்ஷன்ஸோட. அண்ட் இதுல ஆட்டோ கவரும் இருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த பிளான் பெண்களுக்கு மட்டுமானது.
5: வாவ், நானும் எல்ஐசியோட பீமா லட்சுமி பிளான் எடுக்க போறேன்.
6: அப்போ இப்பவே LICindia.in விசிட் பண்ணு, இல்ல nearest LIC branch contact பண்ணு. LIC, ஹர் பல் ஆப்கே சாத்.
7: வீட்டுக்கு வந்தோன்னே கேட்க வேண்டி வருதா, கூலிங்கா கொஞ்சம் டைம் ஆகும், இனிமேல் இல்ல. Voltas Vertis AIS in geofencing mode, நீங்க வரத்துக்கு முன்னாடியே ரூம் கூலாக ஸ்டார்ட் ஆயிடும். அதனால நீங்க டோர் திறந்த உடனே கிடைக்கும் டைரக்ட் சுகம். மேலும் கேஷ்பேக் மற்றும் ஈஸி EMI ஆஃபர்ஸ் கூட. So don't wait. Visit your nearest Voltas store today.
8: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
9: All new VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம், மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
10: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நந்தம்பாக்கம். க்ளோஸ் டு அப்கமிங் பட்ஃபோர்ட் மெட்ரோ ஸ்டேஷன் near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at co-education campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 720-13431.
11: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS Gold House. ஆண்டாண்டுகால நம்பிக்கை, அதே தரம் இன்றும் என்றென்றும். இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் flat 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS Gold House, T-Nagar மற்றும் தாம்பரம்.
10: Shape your future at Punjab Associations Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science Nandambakam. Close to upcoming Butford Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at co-education campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 720-13431.
12: Mirchi, score update.
13: இப்பதான் சொன்னேன், மழை வராம இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி. சோ லக்னோவுக்கும் பெங்களூருக்கும் லக்னோல மேட்ச் நடந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு மழையின் காரணமாக மேட்ச் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதுங்க. கூடிய சீக்கிரம் ரெசியூம் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்கலாம். தொடர்ந்து நிறைய பேசலாம் ஸ்டேடியம் வித் மிர்ச்சி. இது சமஹாட் மேட்ச்.
14: This score update is co-powered by Bima Kavach. Keep your game strong on the pitch. Keep your protection strong in life with LIC. Har pal aapke saath.
15: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
16: We, together for tomorrow.
17: மிர்ச்சில இந்த பொண்ணு ஷோ பண்றத கேக்கதான் ஊரே வெயிட் பண்ணுது, தெரியுமா?
18: ஏப்பா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே.
19: டேய், வேணாண்டா வேணாண்டா, அவ்ளோ பில்ட் அப் எல்லாம் வேணாண்டா.
20: சம ஈவினிங் வித் மிர்ச்சி ஹர்ஷா, only on 98.3 மிர்ச்சி. இது சம ஹாட் மச்சி.

டக்குன்னு ஒரு குட்டி ரிமைண்டர் சொல்லட்டா. நினைச்சேன் நம்ம ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஆசைப்பட்டு நிறைய எஃபோர்ட் போட்டு டைம் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்போம், அண்ட் அது வந்து நம்ம நினைச்ச மாதிரி அவுட் கம் வராம இருந்திருக்கலாம். பட் இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பக்கத்துல போயிட்டீங்க ஓகேவா, இந்த இடத்துல அதை விட்டுட்டு இன்னொரு விஷயத்துக்கு மாறிக்கலாம் அப்படிங்கிற முடிவு இருந்துச்சுன்னா அதை மாத்திக்கோங்க. ஏன்னா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதே ஒரு பியூட்டிஃபுல்லான ரிசல்ட்டோட உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க. அது என்ன வேணா இருக்கலாம், நீங்களே இதை ஒரு நாலு பேர்கிட்ட சொல்லிருக்கலாம், பட் இந்த இடத்துல எனக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ எஸ் நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நான் இப்ப டாடா பாபாய் சொல்லிட்டு உங்க எல்லாத்தையும் நாளைக்கு செம ஈவினிங்ல மீட் பண்றேன். இன்னைக்கு ஷோவோட ஃபீட்பேக் ஏதாவது நீங்க ஷேர் பண்ணனும் நினைச்சீங்கனா தாராளமா mirchi_harsha அப்படின்னு இன்ஸ்டாகிராம்ல இருப்பாங்க, வந்து நீங்க ஷேர் பண்ணலாம். இப்போ ஸ்டேடியம் வித் மிர்ச்சி, இது சாவஹாஜ் மச்சி டா.

0: 98.3 Mirchi. It is Samma Hot Machi.
1: Mirchi Night Drive. With Mirchi Jitu. Only on 98.3 Mirchi. It is Samma Hot Machi. Mirchi Rivendragam. 90s Not Out.
2: சத்யாலா எப்பவுமே ஏசிக்கு செம்ம ஆஃபர் தராங்க. அதான் நாங்க எப்பவுமே சத்யாலா ஏசி வாங்குறோம்.

0: ஹலோ பாஸ், என்னாச்சு? ஏதோ பயங்கரமா இன்னைக்கு நாள்ல எதிர்பார்த்து அது நடக்காம போன மாதிரி இருக்கு. உங்க ஃபேஸ் பார்த்தா ஆல் ஓகே தானே? நைட் டிரைவ் போயிடலாம்ல? போமா?
1: நைட் டிரைவ் வித் மிர்ச்சி ஜித்து.
0: குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங். மிர்ச்சில நைட் டிரைவ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் மிர்ச்சி ஜித்து, உங்க கூட பேச வந்தாச்சு. பிரண பாஸ், ஆல் ஓகே தானே? எதிர்பார்த்த ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் நல்லா நடக்கலைன்றது மட்டும் புரியுது. எனக்கு ஒரு சில நேரங்களில் வந்துட்டு சின்ன பசங்க மாதிரி பண்ணாத, குழந்தைத்தனமாக பண்ணாத அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்கள்ல. பட் ஐ டூ ஃபீல் ஒரு சில நேரங்களில் நம்ம கிட்ட அந்த குழந்தைத்தனமும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் பயப்பட தெரியாது. குழந்தைங்களுக்கு இன்செக்யூரிட்டினா என்னன்னு தெரியாது. குழந்தைங்க நம்ம இது பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி யோசிக்க மாட்டாங்க. இந்த ஒரு குழந்தைக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சிங்கம் புலி போய் நின்றா கூட அதை வந்துட்டு பார்த்து சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதே போல் நமக்கு அந்த தைரியம் அப்படின்றது வந்துட்டு நம்மளும் கண்டிப்பாக குழந்தையாக இருக்க போது இருந்திருக்கும். பட் வளரப்போது வந்துட்டு நம்மளே வந்து செல்ஃப் டவுட் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணி, இது ஏன் நம்ம பண்ணணும், இது பண்ணால் மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, சம்டைம்ஸ் மற்றவங்க என்ன நினைப்பாங்க, இது நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்ற அந்த யோசனையை டோட்டலாக கட் பண்ணிட்டு ஒரு குழந்த மாதிரி எது வந்தாலும் பார்த்துக்கலாம், எது வந்தாலும் சிரிச்ச முகத்தோடையே ஹேண்டில் பண்ணுற அந்த ஒரு குணாதிசயம் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நம்மளும் ஜாலியாக லைஃப்பில் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கக்கூடிய விஷயம், உங்கள்கிட்ட சொன்னேன், தேவைப்பட்டால் எடுத்துக்கோங்க, இல்லாட்டியும் அவன் கிடக்கிறான் அப்படின்னு சொல்லி விட்டுருங்க. எனிவேஸ், நீங்கள் இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்கிறது நைட் டிரைவ் வித் மீ ஜித்து. ஒல்லியான் மிர்ச்சி திஸ் மஹாட்டு மச்சை.
2: என்றென்றும் உங்கள் சேவையில்.
3: எரிச்சலுக்கு இடையில இயற்கையுடைய இசைய கேட்க துடிக்கிற ஏக்கமும், தூசிகளுக்கு நடுவுல தொலைஞ்சி போய்கிட்டே இருக்கிற நம்ம வாழ்க்கையும், இது எதுவுமே மாறாதுன்னு தோணும் போது எல்லாத்தையும் மாத்த முடியுங்கிற எண்ணம் கூட ஒரு ரெவல்யூஷன் தான்.
4: Launching Casa Grande High City.

0: Bangonu RR, luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call 9884822122.
1: Worried about resale value of electric car? Not anymore. Maruti Suzuki e-Vitara comes with assured buyback value. With its massive 61 kilowatt hour battery and a range of 543 kilometers. No more range anxiety as well. Backed by India's largest charging network. Feel confident to travel farther and deeper. Own it for Rs 10.99 lakh with a battery EMI of just Rs 3.99 per kilometer. India goes electric.
2: Nexa.
3: வீட்டுக்கு வந்தோடனே கேட்க வேண்டி வருதா? கூலிங்கா கொஞ்சம் டைம் ஆகும், இனிமேல் இல்ல. வோல்டாஸ் வர்டிஸ் ஏஐசி இன் ஜியோ ஃபென்சிங் மோட் நீங்க வரத்துக்கு முன்னாடியே ரூம் கூலாக ஸ்டார்ட் ஆயிடும். அதனால நீங்க டோர் திறந்த உடனே கிடைக்கும் டைரக்ட் சுகம். மேலும் கேஷ்பேக் மற்றும் ஈஸி இஎம்ஐ ஆஃபர்ஸ் கூட. So don't wait. Visit your nearest Volta store today.
4: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU Small Finance Bank Savings Account இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட். மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றுங்க, பேங்கையும் மாற்றுங்க.
5: மிர்ச்சி ஸ்கோ அப்டேட்.
6: மேட்ச் கண்டினியூ ஆற மாதிரி அறிகுறி தெரியலையே. லக்னோக்கும் பெங்களூருக்கும் இன்னைக்கு லக்னோல மேட்ச் நடந்துட்டு இருந்துச்சுங்க. திடீர்னு மழை வந்து மேட்ச் அப்படியே டிலே ஆகி ஸ்டாப் ஆகி அப்படியே நின்றுட்டு இருக்கு. ரெசியூம் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, பொறுத்திருந்து பாக்கலாம். இப்போ நீங்க என்ன பண்றீங்க? ஸ்டேடியம் ஹாட்டு மேட்ச்.
7: This score update is co-powered by Bima Kavach. Keep your game strong on the pitch. Keep your protection strong in life with LIC. Har pal aapke saath.
8: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
9: We, together for tomorrow.
10: You are listening to Back to Back, Back to Back, Mirchi, Back to Back, Back to Back.
11: Only on 98.3 Mirchi. It is Sema Hot Mirchi.

0: அனைவருக்கும் வணக்கம். மீஷம் உற்சாகம். எப்படி இவ்வளவு ஜாலியா இருக்கன்னு யாராவது கேட்டா எனக்குதான் இன்னும் கல்யாணம் ஆகலையேன்னு சிரிச்சின்னே சொல்லுவேன். ரிஷபம் அலைச்சல். வாட்ஸ்அப்ல பத்திரிக்கை வந்தா கூட டிக்கெட் போட்டு உடனே எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கிளம்பிடுவேன். மிதுனம் பயம். உன் ஃப்ரெண்டு வேகமா கார் ஓட்டினா பயத்துல உடனே பாட்டு பாட ஸ்டார்ட் பண்ணிடுவேன், எங்க முன்னாடி கூலா இருக்கிற மாதிரி காட்டிப்பேன். கடகம் செலவு. எல்லாரையும் ட்ரீட் கொடுங்கன்னு கேட்டு பிளானையும் போட்டுட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு பில்லு வந்த உடனே நீ தான் ஸ்வைப் பண்ணுவே. சிம்மம் சேமிப்பு. எங்க ஸ்டே பண்ணாலும் காபி டீ பாக்கெட் குட்டி நோட் பேடு எல்லாத்தையும் வாரி பேக்ல போட்டு வந்துடுவே. கண்ணி சிக்கல். சண்டையே வராம லைஃப் நல்லா போகுதே, திடீர்னு ஒரு நாள் பெருசா வெடிக்குமோனு கேப்பல். நன்றி வணக்கம்.
1: Only on Mirchi, it is some hot to machi.
2: Turn up the radio.
3: 98.3 Mirchi, it is some hot to machi.

0: இப்ப நான் ஒரு லிரிக்ஸ் படிச்சு காமிச்சா அது என்ன பாட்டு அப்படின்றத உங்களால கண்டுபிடிக்க முடியுமா?
1: நைட் டிரைவ் வித் மிர்ச்சி ஜித்து.
0: மிர்ச்சியில நைட் டிரைவ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் ஜித்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா அப்படின்றத சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன். ஈஸியாக தான் கேட்பேன், ரொம்ப டஃபெல்லாம் கேட்க மாட்டேன், சரியா? ஸோ உங்களுக்கான லிரிக்ஸ் என்ன அப்படின்னா, இந்த சாலையில் போகின்ற மீசை வைத்த பையனவன் 6 உயரம் அழகிய உருவம் ஆப்பிள் போலே இருப்பானே. கண்டிப்பாக கேட்டிருக்கீங்க தானே இந்த பாட்டு. இந்த சாலையில் போகின்ற மீசை வைத்த பையனவன் 6 உயரம் அழகிய உருவம் ஆப்பிள் போலே இருப்பானே. இந்த வரிகள் வரக்கூடிய பாடல் எது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் என் கூட வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். 9176983983 91 76 98 3 98 3 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் மிடிச்சு ஜித்துன்னு இருப்பேன். அங்கே வந்து ஜித்து இந்த பாட்டு எனக்கு நல்லா தெரியும் ஜித்து, ஆனால் இப்போ நீ சடனாக கேட்க போது ஞாபகம் வர மாட்டேங்குன்னு யூஸ்வலாக சொல்லுவீங்க இல்லையா, அதை வந்து சொல்லிடுங்க இன்ஸ்டாகிராமில் மிர்ச்சி ஜித்து. ஓகேவா, தொடர்ந்து கேளுங்க நைட் டிரைவ் வித் மீ ஜித்து. ஒன்லி ஒன் மிர்ச்சி, திஸ் செம ஹாட் மச்சை.
2: டர்ன் அப் தி ரேடியோ
3: 98.3 தெரியல. 7:30 லைட் ட்ரிசில்ஸ், அதுக்கப்புறம் 8:30 இருந்து செவமலை வந்துட்டு இருக்குது. சோ மேட்ச் இப்ப வரைக்கும் டிலே பண்ணி நிறுத்தி வச்சிருக்காங்க. கண்டினியூ பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சரி, பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸ்டேடியம் வித் மிர்ச்சி, திஸ் செம ஹாட் மச்சி.
4: திஸ் ஸ்கோர் அப்டேட் இஸ் கோ-பவர்ட் பை பீமா கவச். கீப் யுவர் கேம் ஸ்ட்ராங் ஆன் தி பிட்ச், கீப் யுவர் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராங் இன் லைஃப் வித் LIC. ஹர் பல் ஆப்கே சாத்.
5: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
6: We, together for tomorrow.
7: உங்க லிவ் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7,000 ரூபீஸ் இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3,500 ரூபீஸ்க்கு மட்டும்தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
8: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ், ஆரிபுரம் மற்றும் ஷெனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299404040. ஹே, நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
9: நிஜமாவா? எப்படிடா?
8: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
9: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
8: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரிஸ், ஸ்டைலிஷ் body colored bumpers, அப்புறம் up to ₹37,000 benefits இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999. இன்னைக்கே உங்க nearest Maruti Suzuki Arena showroom க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாறுங்க. terms and conditions apply.
10: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
11: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், 30 சிமெண்ட் மேல தான்.
12: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி 30 சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். 30 சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
13: Worried about resale value of electric car? Not anymore. Maruti Suzuki e-Vitara comes with assured buyback value with its massive 61 kWh battery and a range of 543 km. No more range anxiety as well. Backed by India's largest charging network, feel confident to travel farther and deeper. Own it for ₹10.99 lakh with a battery EMI of just ₹3.99 per kilometer. India goes electric.
14: Nexa.
15: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
16: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளா தான்.
15: அதுல என்ன ஸ்பெஷல்?
16: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்.
15: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
16: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
15: சரி, இப்பவே கிளம்பலாம்.
16: ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
17: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
18: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு.
19: சரி சரி சரி சரி வசந்த் அண்ட் கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் அண்ட் கோ.
20: Hurry, visit your nearest Honda dealer today. TNC apply.
14: மிர்ச்சி ஸ்கூப் அப்டேட்.
3: நீங்க என்ன கணிக்கிறீங்க? நல்லா தாங்க போச்சு இன்னைக்கு லக்னோக்கும் பெங்களூருக்கும் லக்னோல மேட்ச். ஓகேவா, ஒரு 9 ஓவர் விளையாடி இருப்பாங்க. திடீர்னு மழை வந்து மேட்ச் அப்போ நிறுத்தினதுதான், இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகல. ஸோ மேட்ச் நடக்கும் நினைக்கிறீங்களா நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? மிர்ச்சி அண்டர் ஸ்கோர் ஹாஷ் இன்ஸ்டா இருப்பாங்க, வந்து சொல்லுங்க. இப்போ ஸ்டேடியம் வித் மிர்ச்சி, இது சாம ஹாட் மேட்ச்.
4: This score update is co-powered by Bima Kavach. Keep your game strong on the pitch. Keep your protection strong in life with LIC. Har pal aapke saath.
5: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
6: We, together for tomorrow.
20: We. 98.3 Mirchi. It is sema hot to machi.

0: இந்த சாங்ல காட்டுற மாதிரி கண்டிப்பா நீங்களும் ஒரு காலத்துல சுத்தி இருப்பீங்க தானே?
1: நைட் டிரைவ் வித் மிர்ச்சி ஜித்து.
0: மிர்ச்சியில நைட் டிரைவ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் ஜித்து உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு லிரிக்ஸ் படிச்சு காமிச்சேன், அது என்ன பாட்டு அப்படின்றத கண்டுபிடிக்க சொன்னேன். ஸோ நான் நினைச்ச மாதிரி நிறைய பேர் கரெக்டான ஆன்சர்ஸ் சென்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த சாலையில் போகின்ற மீசை வைத்த பையனவன், 6 அடி உயரம் அழகிய உருவம், ஆப்பிள் போலே இருப்பானே, இந்த பாடல், இந்த வரிகள் வரக்கூடிய பாடல் எது அப்படின்னா, எனக்கு 20 உனக்கு 18 அப்படின்ற படத்துக்காக நம்ம ரஹ்மான் சாரோட கம்போசிங்ல, பா விஜயோட வரிகள்ல, நம்ம சின்மை மற்றும் உன்னி மேடம் சார் சேர்ந்து பாடின. என்ன விஷயம்னா, நிறைய சாங்ஸ் எல்லாம் வந்துட்டு நமக்கு ரியல் லைஃப்ல நடக்காத விஷயங்களை இமேஜின் பண்ணி எழுதக்கூடிய ஒரு சாங்கா இருக்கும். நிறைய சாங்ஸ் நம்ம கேட்க போகுது, பட் இந்த பர்டிகுலர் சாங் அப்படின்றது வந்து நம்ம எல்லார் லைஃப்லயுமே நடந்த ஒரு விஷயமா இருக்கும். நம்ம காலேஜ் படிக்க போதோ இல்ல ஃபர்ஸ்ட் லவ் பண்ற ஆரம்பத்திலேயே வந்துட்டு, எப்படா அவங்கள பார்ப்போம், எங்கடா அவங்கள மீட் பண்ணுவோம், இன்னைக்கு பார்த்துருவோமா, நாளைக்கு பார்த்துருவோமா, இல்லை இந்த பஸ்ல அவங்க இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பஸ் எட்டி பார்க்கறது. ஸோ இந்த மாதிரி நிறைய ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை பாட்டா கன்வெர்ட் பண்ண மாதிரியே இருக்கும் இந்த சந்திப்போமா அப்படின்ற சாங்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எனக்கு இந்த படமே ரொம்ப பிடிக்கும், அதாவது அதெல்லாம் அப்படிதான். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த படம் பிடிக்குமா, இந்த பாட்டு பிடிக்குமா அப்படின்ற விஷயங்களை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் மிர்ச்சி ஜித்து அப்படின்ற ஐடியில் இருப்பேன். கேளுங்க மிர்ச்சி, இது செம ஹாட்டு மச்சான்.

0: முக்கிய செய்திகள். புதிதாக மையம் கொண்ட புயல் தினமும் மாலை 5 மணி முதல் 9 மணிக்குள் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
1: 5 to 9 வர ஓகே, ஆனா தினம் தினம் புயல் வருமா?
2: என்னடி சொல்றேன், நீ என்ன சொல்ற?
3: உண்மையை சொல்றேன். டெய்லி ஈவினிங் 5 to 9 செம்ம ஈவினிங் கேளுங்க வித் மீ மிர்ச்சி ஹர்ஷா, only on மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி.
4: முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடலில் பிரத்யேகமான முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன் வந்தாச்சு. இதயம் சம்பந்தமான அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக.
5: முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.
6: லான்ச்சிங் காசா கிராண்ட் ஹை சிட்டி சென்னை. இது உங்களுக்கான ரெவல்யூஷன். ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் சென்னை, 41 acres ஒரு மாபெரும் டவுன்ஷிப், 28-acre open space, அதில் 22 acres landscape greenery. இயற்கையோட சேர்ந்து வாழ ஒரு பீஸ்ஃபுல் கம்யூனிட்டி. நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் லவராக இருந்தீங்கன்னா 5 acres சவுத் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் உங்களுக்காக. மனசுக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதான சந்தோஷம். 150+ வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் அண்ட் 1.3 acres ரெக்ரியேஷன் கிளப். இங்கே வீக் டேஸ் கூட வீக்கெண்ட்ஸாக மாறும். உங்களுக்கான இந்த ரெவல்யூஷன் உருவாக போற இடம் ORR, சென்னையின் புதிய அடையாளம்.
7: Launching Casa Grand High City, Bangalore ORR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call 9884822122.
8: This summer, travel through Europe in luxury with Etihad. From the bold, creative streets of Barcelona to the soft, sunlit glow of Lisbon, there are so many wonders to discover under the sun, where city moments meet seaside escapes. Fly to over 20 European cities and let summer take off. Book on Etihad.com. Etihad, beyond borders.
9: ஏய், என்ன சவுண்ட் இது?
10: நாம ஒரு செம ஃப்ரீக்வென்சிக்கு வந்திருக்கோம்.
9: என்ன இடம்?
10: சர்ப்ரைஸ்.
11: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 acre ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறுசிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளேயே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
9: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
11: ஃப்ரீக்வென்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃபை நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
12: வீட்டுக்கு வந்தோடனே கேட்க வேண்டி வருதா? கூலிங்கா கொஞ்சம் டைம் ஆகும், இனிமேல் இல்ல. வோல்டாஸ் வர்டிஸ் AISE இன் ஜியோ ஃபென்சிங் மோட் நீங்க வரதுக்கு முன்னாடியே ரூம் கூலாக ஸ்டார்ட் ஆயிடும். அதனால நீங்க டோர் திறந்த உடனே கிடைக்கும் டைரக்ட் சுகம். மேலும் கேஷ்பேக் மற்றும் ஈஸி EMI ஆஃபர்ஸ் கூட. So don't wait. Visit your nearest Volta store today.
13: Hey, நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
14: நிஜமாவா? எப்படிடா?
13: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
14: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
13: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரிஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ₹37,000 பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாறுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
15: மூட்டு வலிக்கு டாக்டர் ஆர்த்தோ ஆயில் தரும் அமேசிங் ரிசல்ட் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். உங்க வசதிக்கும் சப்போர்ட்டுக்கும் டாக்டர் ஆர்த்தோ ஆர்த்தோட்டிக் கேர் ரேஞ்ச இன்ட்ரடியூஸ் பண்ணி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? டாக்டர் ஆர்த்தோ ஸ்பைனல் பெல்ட், நீ கேப், சர்விக்கல் பில்லோ, பேக் சப்போர்ட், போஸ்டர் கரெக்டர் இதுல இருக்கு. இது போல இன்னும் சிறந்த ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. டாக்டர் ஆர்த்தோ, இனி வலி உங்களிடம் மண்டியிடும்.
16: வாழ்க்கை முன்னாடி போக போக நம்ம பொறுப்புகளும் அதிகமாகுது. ஒவ்வொரு புதிய மைல் ஸ்டோன்லயும் உங்களோட ப்ரொடெக்ஷனும் அதுக்கு ஏத்த மாதிரி வளரணும்ல. அதுக்காகவே LIC வழங்கும் பீமா கவச், இது உங்களோட மாறி வரும் தேவைகளுக்கு ஏத்த ஒரு பியூர் ப்ரொடெக்ஷன் பிளான். உங்களோட கல்யாணம், குழந்தை பிறப்புன்னு வாழ்க்கையின் முக்கிய கட்டங்களில் உங்கள் சம் அஷ்யூர்டை நீங்களே ஏத்திக்கலாம். பிளெக்சிபிளான பிரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் மற்றும் 100 வயது வரை லைஃப் டைம் ரிஸ்கவர். மேலும் விவரங்களுக்கு உங்கள் LIC ஏஜென்டை அணுகுங்கள். இல்லை என்றால் www.licindia.in பாருங்கள். LIC. ஹர்பல் அப்

0: 98.3 Mirchi. இது செம ஹாட் மச்சி.
1: சண்ட

0: இன்னைக்கு தர்ஸ்டே கன்ஃபஷன்ல நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலும் நடந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசுவோமா?
1: நைட் டிரைவ் வித் மிர்ச்சி ஜித்து.
0: மிர்ச்சியில நைட் டிரைவ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் ஜித்து உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். அது என்னடா ஜித்து, எல்லாரோட வாழ்க்கையிலும் நடந்த அந்த ஒரு காமனான ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பொய் சொல்றது. கண்டிப்பா இந்த ஸ்கூல் டைம்ல, காலேஜ் டைம்ல, முக்கியமா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு பசங்க பொண்ணுங்கிட்ட, அதாவது அவங்க வைஃப் கிட்ட சொன்ன பொய், இந்த மாதிரிலாம் பொய் அப்படின்றது நம்ம அப்பப்போ சில பேர்லாம் எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு இல்லையா? ஸோ அப்படி இருக்கப்போது நீங்க என்னைக்காச்சும் இந்த மாதிரி பொய் சொல்லி மாட்டியிருக்கீங்களா? ஸ்கூல்லையா இருக்கலாம், காலேஜ்லயா இருக்கலாம், இல்ல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இருக்கலாம், பொய் சொல்லி மாட்டின அந்த மூமெண்ட் ஞாபகம் இருக்கான். ஏன் இதை கேட்கற அப்படின்னா, ரீசெண்டா என் ஃப்ரெண்டுக்கு ஒரு சம்பவம் நடந்து, இவன் என்ன பண்ணியிருக்கான், என்ன பார்க்க வரேன்னு சொல்லிட்டு அவன் வீட்டில் சொல்லி அவன் வேற எங்கேயோ வந்து ஃப்ரெண்ட்ஸோட டர்ஃப் விளையாட போயிருக்கான், அவனோட ஆஃபீஸ் ஃப்ரெண்டோட. சரியா, நான் அவனோட காலேஜ் ஃப்ரெண்டு, இவன் போனது எனக்கு தெரியாது. நான் அந்த டைம்ல எதிர்த்து அவன் வீட்டுக்கு போவ, அவங்க வைஃப் வந்துட்டு என்கிட்ட, அண்ணா உங்களை பார்க்க வந்திருந்தாரு பாத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேக்குறாங்க. நான் வந்துட்டு எனக்கு இது தெரியவே தெரியாது, ஆனாலும் நான் அவனை சமாளிச்சேன். ஆமாமா, நான் இப்பதான் பாத்துட்டு வந்தேன், எனக்கு ஒரு வேலை இருந்தது, அதான் இதை கொடுத்துட்டு போலாமேன்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சேன். ஸோ இந்த மாதிரி நீங்க என்னைக்காச்சு பொய் சொல்லி மாட்டிருக்கீங்களா அப்படின்றத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. 91 76 98 3 98 3 9176 983 983 அப்படின்ற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் மிர்ச்சி ஜித்து அப்படின்ற ஐடியில் இருப்பேன், அங்கேயுமே வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். தொடர்ந்து கேளுங்க நைட் டிரைவ் வித் மீ ஜித்து, ஓன்லி ஆன் மிர்ச்சி. திஸ் இஸ் மை ஹாட் மச்சாய்

0: ஆதிவாசி சூப்பர் ப்ராடக்ட் இருக்குங்க, அதை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. நாலு நாள்ல உள்ளங்கையில கூட முடி முளைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்.
1: See, the movie didn't clearly work for me. The balance of Docky drama and cinematic drama.
2: Ayya, konjam puriyra maari solungiya. Indha review la keta padam nalla iruka nalla illayane puriyamaatingide. Oru nalla movie review kekkanumna enga dhaan porudhu?
3: Neenga engayum pogavena, naane varen. Neenga edhirpaakkira maadhiriye jolly-aana genuine-aana movie reviews na ungalku solla poren. Kelunga movie review with me Mirchi DQ. Saturday morning 11 to 12 and Sunday evening 5 to 6. Only on Mirchi, idhu Sam Hot Mirchi.
4: தங்கமயிலின் பிக் பாக்ஸ் ஆஃபர்.
5: 5 கேரட்டிற்கு மேல் பெல்ஜியம் கட் வைர நகைகள் வாங்குபவர்களுக்கு கேரட்டிற்கு 15,000 ரூபாய் வரை தள்ளுபடி. ஒவ்வொரு அரை கிலோ வெள்ளிக்கும் 2,500 ரூபாய் வரை தள்ளுபடி.
4: பிளாட்டினம், மயூரா, ஜேயோ, ரோஸ் கோல்ட் நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
5: தங்கமயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. TNC அப்ளை.
6: இறைச்சலுக்கு இடையில இயற்கையுடைய இசையை கேட்க துடிக்கிற ஏக்கமும், தூசிகளுக்கு நடுவுல தொலைஞ்சி போய்கிட்டே இருக்கிற நம்ம வாழ்க்கையும், இது எதுவுமே மாறாதுன்னு தோணும் போது எல்லாத்தையும் மாத்த முடியுங்கிற எண்ணம் கூட ஒரு ரெவல்யூஷன் தான்.
7: லான்ச்சிங் காசா கிராண்ட் ஹை சிட்டி பெங்களூர், லக்ஸூரியஸ் 2 and 3 BHK அபார்ட்மெண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 49 lakhs. டு புக் கால் 9884822122.
8: This summer, travel through Europe in luxury with Etihad. From the bold, creative streets of Barcelona to the soft, sunlit glow of Lisbon, there are so many wonders to discover under the sun, where city moments meet seaside escapes. Fly to over 20 European cities and let summer take off. Book on Etihad.com. Etihad, beyond borders.
9: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butford Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.
2: ஹே, என்ன சவுண்ட் இது?
10: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
2: என்ன இடம்?
10: சர்ப்ரைஸ்.
11: பிரசன்டிங் பிரக்ஞா ஈடன் வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 acre ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப். 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறுசிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளேயே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
2: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
11: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் ஈடன் வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃப நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
9: புக்ஸ் காப்பர் learning தெரிங்களா? Welcome to Punjab Associations Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science. Various mainstream courses matrum AI value added programs undu and also co-education. Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, close to upcoming Butrod Metro Station near St. Thomas Mount. Admissions open. Call 7200-13431. Subject to University of Madras affiliation.
12: வீட்டுக்கு வந்தோனே கேட்க வேண்டி வருதா? கூலிங்கா கொஞ்சம் டைம் ஆகும். இனிமேல் இல்ல. Voltas Vertis AIS in geofencing mode, நீங்க வரதுக்கு முன்னாடியே ரூம் கூலாக ஸ்டார்ட் ஆயிடும். அதனால நீங்க டோர் திறந்த உடனே கிடைக்கும் டைரக்ட் சுகம். மேலும் கேஷ்பேக் மற்றும் ஈஸி EMI ஆஃபர்ஸ் கூட. So don't wait. Visit your nearest Volta store today.
13: Hey, நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
14: நிஜமாவா? எப்படிடா?
13: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
14: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
13: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரிஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ₹37,000க்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999க்கு. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாறுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
15: சென்னை மக்களே, உங்கள் CSK மேட்ச் டிக்கெட் இப்போ வேற லெவலுக்கு அப்கிரேட் ஆயிடுச்சு. அதுதான் நம்ம VI5G CSK ஃபேன் பஸ்ஸோட ஃப்ரீ பாஸ். மதியம் 1 மணிக்கு கிண்டில இருந்து கிளம்பி அண்ணா சாலை, 1000 lights, அண்ணா மெமோரியல்னு வழியில இருக்க எல்லா ஃபேன்ஸையும் பிக்கப் பண்ணி அப்படியே நம்ம சேப்பா கேட்லயே டிராப் பண்ண போறோம். 1 way, 0 cost and 100% ஃபன். ரெடியா? நம்ம பார்ட்டி பஸ்ல ஏறி கும்மாளம் போட வாங்க.
9: புக்ஸ் காப்பர் பட்டல் லேர்னிங் தெரிஞ்சீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட்ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்
16: open. Call 720-0013431. Subject to University of Madras affiliation.
17: குடும்பத்தோட சந்தோஷம் பாதுகாப்புக்கு பிளானிங் ரொம்ப முக்கியம். அதுக்காக LIC கொண்டு வந்திருக்கிற புதிய பிளான் Protection Plus.
16: இது ஒரு யூனிட் லிங்க் பிளான். லாங் டர்ம் சேவிங்ஸும் ப்ரொடெக்ஷனும் கூட. உங்க கோல்ஸ்க்கு மேட்சா டாப் அப் பிரீமியம்ஸ் மூலமா ரிஸ்க் கவரை இன்க்ரீஸ் பண்ணலாம். மேலும் மல்டிபிள் இன்வெஸ்ட்மென்ட் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ்ல சூஸ் பண்ற ஃபிளெக்சிபிலிட்டியும் இருக்கு.
17: 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்ஷியல் வித்ட்ராயல் ஆப்ஷனும் இருக்கு.
16: LIC Protection Plus பாலிசி பற்றிய மேல் விவரங்களுக்கு உங்க LIC ஏஜென்ட்ட காண்டாக்ட் பண்ணுங்க. இல்லனா நியரஸ்ட் LIC பிரான்ச்ச விசிட் பண்ணுங்க. அல்லது www.licindia.in லாகின் பண்ணுங்க. LIC ஹர்பல் ஆப்கே சாத்.
18: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
19: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், 30 சிமெண்ட் மேல தான்.
20: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி 30 சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். 30 சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
21: இது செம ஹாட் மச்சி.

0: 98.3 Mirchi. It is Samma Hot Machi.
1: Mirchi Not Dry. With Mirchi Chitu. Only on 98.3 Mirchi. It is Samma Hot Machi. Mirchi Rivendragam. 90s Not Out.
2: சத்யாலாம் எப்பவுமே ஏசிக்கு செம்ம ஆஃபர் தராங்க, அதான் நாங்க எப்பவுமே சத்யாலே ஏசி வாங்குறோம்.

0: பொய் சொல்றது கூட ஈஸிப்பா, சொன்ன பொய்ய சமாளிக்கிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம்.
1: நைட் டிரைவ் வித் மிர்ச்சி ஜித்து.
0: மெர்ச்சியில நைட் டிரைவ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் ஜித் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் பொய் சொல்றதே வராத ஒரு விஷயம். இருந்தாலும் வந்துட்டு ஒரு சில நேரங்களில் நம்ம பொய் சொல்லியிருப்போம், பொய் சொல்லி மாட்டியிருப்போம் இல்லையா. அந்த மாதிரி நீங்கள் பொய் சொல்லி மாட்டின மூமெண்ட் எதனா இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் ரமேஷ் என்கிட்ட நிறைய

0: மூமெண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ண வந்திருக்காரு. சொல்லுங்க ரமேஷ்.
1: ஒண்ணுல இந்த மேட்சுக்கு போறேன்னு சொல்றது, மேட்சுக்கு போற பிளான்ல திடீர்னு ட்விஸ்ட் வச்சுட்டானுங்க. அந்த ட்விஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது நான் தான். மேட்சுக்கு போயதுக்கு போனோம், நம்ம வந்து ஃபன் பண்ண போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஓவர் ஃபன் ஆயிடுச்சு. கடைசியில வீட்டுல மேட்சுக்கு போறோம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. மேட்சுக்கு போற மாதிரி ஃபன் பண்ணிட்டு வந்தோமா, பேச பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க.
0: நீங்க என்ன ஃபன் பண்ணிருப்பீங்கன்றதுல நீங்க சொல்றத வச்சு புரியுது.
1: அவன் திட்டுறது அது இப்பயும் பேசும்போது சொல்லுவான், நான் எதுவுமே பண்ணல, பண்ணதெல்லாம் இவன், ஆனா என்ன அவங்க அம்மா போன் பண்ணி திட்டாங்க அப்படின்ட்டு.
0: பாவங்க அவர், இந்த பாவம் எல்லாம் நம்மள சும்மா விடுமா? ஆனா இந்த மாதிரி எனக்கும் நடந்திருக்கு. அந்த திட்டு வாங்குற பர்சனா தான் நான் இருப்பேன். இவர் பேசும்போதே உங்க மைண்டுக்கு உங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு போயிருப்பான்ல, இதே மாதிரி நமக்கு ஒரு ஆடு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒருத்தன் வந்துட்டு போனான். ஸோ நீங்களுமே ஷேர் பண்ணுங்க, போய் சொல்லி மாட்டின மூமெண்ட் என்ன இருந்ததுன்னா இன்ஸ்டாகிராம்ல மிர்ச்சி ஜித்து அப்படின்ற ஐடிக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி, திஸ் இஸ் ஹாட் மச்சாய்
2: 98.3 மிர்ச்சி. இது இஸ் செம ஹாட் மச்சாய். ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
3: எதை?
2: 90s கோல்டன் சாங்ஸ் தான்.
3: நீ ஏன் மிஸ் பண்ணனும்? அதான் நம்ம கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட் இருக்கே. உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
2: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
4: நீங்களும் கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல் மேட்ச் 200க்கு மேல சேஸ், ஆனா அங்க நிக்கிறது நம்ம கிங் கவர் டிரைவோட சம ஓபனிங். ரன் சேஸ்னாலும் சரி, பிக் ஸ்டேஜ்னாலும் சரி, இந்த பேரு எப்பவுமே ஃபெயில் ஆகாது. கிங்கோட கிளாஸ் எப்பவுமே பர்மனன்ட். ஒவ்வொரு ஈவினிங்கும் ஒரு தரமான சம்பவம் இருக்கு. பாருங்க டாடா ஐபிஎல் ராத்திரி 7 மணில இருந்து ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல.
5: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
6: வாவ்,
5: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
7: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
8: You are listening to Back to Back, Back to Back, Mirchi, Back to Back, Back to Back.
2: Only on 98.3 Mirchi. It is Sema Hot Mirchi.

0: அனைவருக்கும் வணக்கம். துலாம் உறுதி, காசு பணத்தை விட எனக்கு நிம்மதிதான் முக்கியன்றதுல உறுதியா இருப்ப. விருட்சி, பாசம், அம்மா அப்பா கிட்ட இருந்து மட்டும்தான் அது முழுமையா கிடைக்கும். அதுக்கப்புறம் வெரி டஃபுமா. தனுசு, அச்சம், வண்டி ஓட்டும் போது டிராபிக் போலீஸ பார்த்தாலே உன்ன அறியாமலே ஏன் ஒரு பயம் வருதுன்னு யோசி. மகரம், வசதி, முன்னாடி எல்லாம் மீதி சில்லற கொடுத்தா பேக்ல போட்டு நீ இப்ப காயின்ஸ் நான் என்ன பண்றதுன்னு டிரெஸ்ஸிங் டேபிள் டிராயர்லயே போட்டு போயிடுவேன். கும்பம், நம்பிக்கை, இந்த மாசம் உன் தொப்ப 2 இன்ச்சு குறையும்னு நம்புவேன். மீனம், யோசனை, சமையல யாருனாவது வயசு என்னன்னு கேட்டா இப்ப எந்த நம்பரை சொல்லலாம்னு யோசிப்பேன். நன்றி, வணக்கம்.
1: Only on Mirchi, இது சம ஹாட் மச்சி. 98.3 Mirchi.

0: drive with Mirchi Jitu. Only on 98.3 Mirchi. It is some hot Mirchi. Mirchi
1: night drive. இப்போ நம்ம பேச போறது இப்போ நடக்கிற விஷயம் கிடையாது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம்.
0: Night drive with Mirchi Jitu.
1: மிர்ச்சியில நைட் டிரைவ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் அஜித்து உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். அதாவது உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன், லைஃப்ல எப்பயாவது பொய் சொல்லி மாட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் இல்லையா. அதுக்காகவே ஒரு பழைய கதையோட வந்திருக்காங்க நம்ம ரேவதி. சொல்லுங்க ரேவதி, 20 வருஷம் முன்னாடி என்ன ஆச்சு?
2: கொஸ்டின் கேட்கும் போது என் டைப் பண்ணும்போதே ஸ்லீப் பண்ணிருச்சு.
1: சொல்லுங்க.
2: அம்மா மளிகை கடையில காசு கொடுத்து தேங்காய் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அப்பெல்லாம் அரைப்பத்து தேங்காய் உருப்பத்த அப்படிதான் சொல்லுவாங்க.
1: சரி,
2: தேங்காய் வாங்கிட்டு மிச்ச காசுக்கு பட்டர் பிஸ்கெட் அப்ப ரொம்ப ஃபேமஸா இருக்கும் கண்ணாடி ஜாடியில, அதெல்லாம் வாங்கிட்டு சீட்ட தரல அப்புறமா தருவாங்க சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து அப்புறம் மறுநாள் காலையில எழுப்பி போய் சில்லற வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் தூங்கிட்டேன், தூக்க தலக்கத்திலே இருந்தேன். என் அம்மாவும் போய் வாங்கிட்டு வந்து நைட் எங்க அப்பாட்ட போட்டு குத்து சம்மாட்டி.
1: அதாவது பட்டர் பிஸ்கட்டுக்கு போய் போய் சொல்லி அடி
2: வாங்கிருக்கேன்.
1: இந்த மாதிரி நானும் வந்துட்டு கடைக்கு அமைச்சாலாம் நான் காசு திரும்ப கொடுக்க மாட்டேன். ஆனா 1 ரூபாய் 2 ரூபாய்க்கெல்லாம் நான் கடைக்கே போக மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
2: நாலு நாளுக்கு 10 பிஸ்கெட் தருவாங்க சார். அப்பவே அதை அங்கே வச்சு வாயில அமுக்கிட்டு
1: தடையமே இல்லாம வீட்டுக்கு வருவீங்கல்ல,
2: ஓட்டிருக்கோம்ல அதெல்லாம் தொடச்சிட்டு அப்புறமா வீட்டு வந்து.
1: சூப்பருங்க, அன்னைக்கு வாங்க நடி இப்ப வரைக்கும் ஞாபகம் இருக்கு போல. சூப்பர் சூப்பர், தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. ஆக்சுவலா நானும் இந்த மாதிரிலாம் வந்துட்டு எங்க அம்மா கிடைக்கலாம் வச்சாங்கன்னா நான் போய் வாங்கி சாப்பிட்றதுக்காகவே கடைக்கு போவேன். ஏன்னா மிச்ச காசு இருக்கு அப்படின்னா மட்டும் தான் நான் கடைக்கையா போவேன், இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்றேன். ஸோ கடைக்கு போயிட்டு சாமான்லாம் வாங்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு சாமான்லாம் கம்மியா எதனா வாங்க முடிஞ்சா வாங்கிட்டு மீதி காசுக்கு அங்கேயே வந்துட்டு ஏதாவது சிப்ஸ் பேக்கெட்லாம் வாங்கி சாப்பிட்றது, அவமா வந்து இந்த ஐஸ் 2 ரூபாய் ஐஸ்லாம் கிடைக்கும்ல அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் நானும் பண்ணியிருக்கேன். பட் இவங்க பட்டர் பிஸ்கட்டுக்காக அடி வாங்குறது கேட்க போதா கொஞ்சம் சிரிப்பா இருக்கு. ஸோ இதே போல நீங்க எப்பயாச்சும் போய் சொல்லி மாட்டியிருக்கீங்களா அப்படின்றத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. 9176983983 91 76 98 3 98 3 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லாட்டி மெசேஜ் பண்ணுங்க. ஆர் இன்ஸ்டாகிராம்ல மிர்ச்சி ஜித்து அப்படின்ற ஐடியில இருப்பேன், முடிஞ்சா ஃபாலோவை தட்டி விட்டுட்டு மெசேஜ் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க நைன் டிரைவ் வித் மி ஜித்து.

0: நர்ஸ்
1: நான் தான் இருக்கேன்ல டாக்டர் உங்களை பார்க்க மூணு பேஷண்ட் வந்திருக்காங்க
0: என்ன ப்ராப்ளம்
1: ஃபீவரா மூணு பேரையும் உள்ள அனுப்புறேன்
0: வாங்க சார் உங்களுக்கு என்ன பண்ணுது
2: டாக்டர் கண்ணு மூடுனா மஞ்ச மஞ்சளா தெரியுது V16 னு கேக்குது கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன்னு சாங் வேற கேக்குது டாக்டர்
0: ஓஹோ உங்களுக்கு எப்படி
3: டாக்டர் கண்ணு மூடுனா பூன சத்தம் கேக்குது பாண்டியான பேரை கேட்டாலே பத்திக்கிட்டு வருது ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்
0: சோ சேட் உனக்கு எப்படிப்பா
4: டாக்டர் வாய் தானா ஈசால கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்
2: சரிதான் இது சாதா ஃபீவர் இல்ல கிரிக்கெட் ஃபீவர் இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான் அது வரைக்கும் நடக்க போற மேட்ச பாருங்க அப்புறம் மெர்ச்சில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போறீங்க நர்ஸ்
1: நான் தான் இருக்கேன்ல
5: உங்க லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎன்ட்ரோலஜிக்கு போங்க அங்க இப்ப உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ரூபீஸ் இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3500 ரூபீஸ்க்கு மட்டும் தான் இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெபடாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்
6: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஆரியபுரம் மற்றும் ஷெனாய் நகர் ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299404040
7: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்
0: எதை
7: 90s கோல்டன் சாங்ஸ் தான்
0: நீ ஏன் மிஸ் பண்ணனோ அதான் நம்ம கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட் இருக்கே உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம் என்ஜாய் பண்ணலாம்
7: என்ன மாதிரியான மெலடிஸ் என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா
6: நீங்களும் கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க
8: வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும் சில ஓல்ட் மெமரிஸ் சில புது மொமெண்ட்ஸ் ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும் இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட் 64 years ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் செட்டிநாடு சிமெண்ட் தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்
9: 98.3 மிர்ச்சி இது செம ஹாட் மச்சி
10: கோபுரத்தில் தூக்கி வைக்கும் சொந்தம் இது தானா தீ பொறிக்க தோள் கொடுக்கும் பந்தம் இது தானா ஒன்னா மன்னா ஒன்னா நின்னா

0: என்ன மச்சான் பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க?
1: டேய் நம்ம பிரவீன் பையன் கமிட் ஆயிட்டான்டா.
0: இவனுக்கு பொண்ணா? சும்மாவே ரொம்ப ஆடுவான். எப்படிடா?

0: நீங்க எப்பயாவது உண்மையதான் பேசிருப்பீங்க, ஆனா அதுக்கப்புறம் அந்த உண்மையை மறைக்கிறதுக்காக போய் சொல்லிருக்கீங்களா?
1: நைட் டிரைவ் வித் மிர்ச்சி ஜித்து.
0: மிர்ச்சியில நைட் டிரைவ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் ஜித்து உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு பொய் சொல்லி மாட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்டு இருக்கேன்ல. இதுல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்கு. என்னன்னா, நான் பொய் சொல்ல உண்மையை தான் சொன்னேன், ஆனால் அந்த உண்மையை மறைக்கிறதுக்காக அதுக்கப்புறம் பொய் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்னா, ஒரு தடவை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கோவிலுக்கு போகலாண்டா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி, கோவிலுக்கு தானே போகலாம் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், வீட்டில் போய் சொல்லிட்டாமல் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கோவிலுக்கு கூப்பிட்றாங்க, போயிட்டு வந்துடுறேன், நைட்டுக்குள்ளே வந்துடுறேன் அப்படின்ட்டு போயிட்டேன். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, இவனுங்க சென்னைக்குள்ள இருக்க கோவிலுக்கு எல்லாம் கூட்டு போல, சென்னையிலிருந்து என்ன கடத்தி திருப்பதி கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கானுங்க. நானும் ஒரு போற போக்கில பாக்கு, என்னடா இது ரொம்ப நேரமா போயிட்டு இருக்கோமே, எங்கடா போறோம் அப்படின்னா, அப்பதான் சொல்றாங்க திருப்பதி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் வீட்டுல இருந்து கிளம்ப போதே சொல்லிட்டு போயிருந்தேன்னா பிரச்சனை கிடையாது, ஆன் தி வேல கால் பண்ணி நான் சொன்னேன் அப்படின்னா எப்படி எல்லாம் திட்டுவாங்கன்றது எனக்கே தெரியாது அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் அந்த நான் சொன்ன உண்மையை மறைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் பொய்யெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி அம்மா இன்னைக்கு நைட் என்னால சத்தியமா வர முடியாதுமா, நாளைக்கு காலைல 6 மணிக்கெல்லாம் நான் சொல்லிட்டு அந்த உண்மையை சமாளிக்கிறதுக்காக நான் பொய்யை சொன்னேன். இந்த மாதிரிலாம் கூட என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்குமே கண்டிப்பாக இதில் ஏதாச்சும் ஒன்று ரிலேட் ஆகும். என்னன்னா எப்பயாவது இந்த மாதிரி பொய் சொல்லி வீட்டில் மாட்டிருக்கீங்களா? வீட்டில்னா அப்பா அம்மா கிட்டேன்னு மட்டும் கிடையாது, வைஃப் கிட்ட மாட்டின கதைகள் இருந்தால் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் கேட்க. ஸோ என்ன பண்ணோம், 917-6 ஃபாலோ பட்டனே தட்டி விட்டுருங்க. தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி, இது செம ஹாட் மச்சான்.